0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தாமரையின் வரிகள், இனியவளே.

நேரம் 5:37 ஒழித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஏ ரகுமான் இசையில் சாதனா சர்க்கத்தின் குரலில் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்.

0: போற ஊருக்கு வழி சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்தை கூட வழி சொல்ல,
1: பறவை கூட வழி சொல்லு,
2: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சது, வண்டி கட்டி கூட்டி போறேன்.

ஜெஸி கிஃப்ட் மற்றும் குழுவினர் குரல்களில் உனக்கும் எனக்கும் திரைப்பட பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:46. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் அடுத்த பாடல் காயல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் குழுவினரோடு பாடியது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபப வருடம் வைகாசி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 3 நாள் புதன்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரளமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.
1: மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்.
2: மகன் தந்தைக்கு செய்கின்ற உதவியானது இவன் தந்தை இவனை உருவாக்க என்ன முயற்சி மேற்கொண்டாரோ என்று போற்றும்படி நடந்து கொள்வதாகும். குறள் எண் 70 அதிகாரம் மக்கட்பேர்.
1: மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்.
2: மகன் தந்தைக்கு செய்கின்ற உதவியானது இவன் தந்தை இவனை உருவாக்க என்ன முயற்சி மேற்கொண்டாரோ என்று போற்றும்படி நடந்து கொள்வதாகும். குறள் எண் 70 அதிகாரம் மக்கட்பேறு.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நேற்று இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள். இன்று காலை 7:00 7:25 வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் 7:00 புதிய பாதை நேரலை விளங்குபவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்பவர் புதுக்குடி கனகா அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் விளங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள் உலாவரும். காலை 8:30 8:55 திரையறிவி நிகழ்ச்சி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்களா தரணி போற்றும் ஆளுமை ஆளுகிறார்களா என்ற தலைப்பில் நேர்கள் பேச இருக்கிறீங்க. காலை 10:02 மனம் விரும்புவது நேர்விருப்ப பாடல். முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா மூமெண்ட் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் முதன் முதலாக சைக்கிள் ஓட்டிய அனுபவம் வேர்ல்டு பைசைக்கிள் டே. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம் தானா நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வழிகள் என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மைசூரு சைக்கிளிங் ஹெரிட்டேஜ் ரூட்டர் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 அன்பின் வரிகள். மாலை 4:02 புதுகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரத்தில் நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு நேர்முகம் பங்கேற்பவர் மருத்துவர்

0: between the two countries. It said the move underlines the German government's commitment to deepening ties between the two countries, facilitating the movement of people. In women's cricket, England sailed to a 6-wicket win over India in the third and final T20 international to clinch the series 2-1 at the County Ground, Taunton in England last night. India felt confident after taking 3 early wickets, but a commanding partnership helped them with ease. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
3: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுடன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும்

0: ராஜ்குமார் அவர்கள்.
1: தங்கம், வெள்ளி, விளைநிலம், மாளிகை எனப்பெறும் சொத்துக்களை விட உழைப்பே பெரிய செல்வம். உழைப்பென்பது உன்னதமான மூலதனம். மனிதனை நேர்மையாக உயர்த்த கருதிய இயற்கை மலைகளையும் ஆறுகளையும் கடல்களையும் நிலபுலன்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்து இந்த மூலப்பொருள்களிலிருந்து உன் உழைப்பினால் உனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள் என்றது. விதைகளில் மனிதனின் உணவு ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. பருத்தியில் அவன் ஆடை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. கல்லிலும் மண்ணிலும் அவன் இருப்பிடம் செறித்து வைக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் அவன் உழைப்பால் உருக்கொண்டன. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது ஆண்டவனுக்கு மட்டுமன்று உழைப்பாளிக்கும் பொருந்தும். நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், கோபுரத்துக்கு மேல் குருவியைப் போல பறக்கும் விமானம், அந்த விமான எல்லைகளைத் தாண்டி மேலே இருக்கும் நிலவில் போய் உட்காரும் ஏவுகணை, அந்த ஏவுகணையை தரையில் ஓர் அறையிலிருந்து கண்காணிக்கும் தொழில்நுட்பம் எல்லாம் மனிதர்களின் ஓயாத உழைப்பால் உருவானவை. உழைப்பால் உலகம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைப்பாளி? ஆம், கேள்விக்குறி நிமிரவே இல்லை. ஒரு வேளாண் கூலியை பார்த்துவிட்டு தேசப்பிதா அரையாடையை அணிந்தார். இன்னும் அந்த வேளாண் தொழிலாளிக்கு முழு ஆடை கிடைக்கவில்லை. வானத்தளவு சேலை நெய்யும் நெசவாளி மாற்றுச் சேலைக்கு மனு போட்டு கொண்டிருக்கிறான். சாலைக்கு தார்குழம்பு கொதிக்க வைப்பவன் வீட்டில் குழம்பு கொதிக்கவில்லை. வருங்காலத்தில் உழைப்பவர்கள் வையத்தின் சட்டத்தை இயற்றப் போகின்றனர் என்ற நம்பிக்கை ஒளி எல்லா நாடுகளிலும் சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. உழைப்பவருக்கே உலகத்தின் வளத்தை அனுபவிக்கும் அதிகாரம் உண்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பது பாரதியின் உறுதிமொழி. உழைப்பவர் உயர்வு எய்துவதை யாராலும் தடுக்க இயலாது. வியர்வை முத்துக்களை மாலையாகத் தொடுத்து மண்மகளுக்குச் சூட்டும் உழவன் தன் உழைப்பை நிறுத்திவிட்டால் முடியரசர்களும் அதிகாரம் இழப்பர். உழைப்பென்பது நம் குருதியின் குணமாகிவிட்டால் உயர்வு நம் வீட்டுக் கதவை தட்டும். தந்தை இருவிழிகளையும் இழந்தவர். வேறு ஆதரவு இல்லை. இச்சூழலில் இளைஞன் ஒருவன் நிலக்கரி சுரங்க தொழிலாளியானான். ஓயாது உழைத்து நற்பெயரை பெற்றான். ஓய்வு நேரங்களில் தையல் வேலையை செய்தான். மேலும் மேலும் உழைத்தான். தொடர்ந்து இடைவிடாது முயற்சி செய்தான். அதன் விளைவு இந்த உலகத்திற்கு நீராவி என்ஜின் கிடைத்தது. அதை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஸ்டீவன்சன் புகழ்பெற்ற அறிவியல் மேதையானார். சிகரத்தை நோக்கிய பயணங்களில் இருப்பவர்கள் சிந்தனையை சிதறவிடுவதில்லை. பொழுதுபோக்கில் நேரத்தை இழப்பதில்லை. பசி நோக்காது, கண் துஞ்சாது, குறிக்கோளை நோக்கிய அம்பாக சென்று கொண்டிருப்பவர்கள் வெற்றிக்கனிகளை நிச்சயம் பெறுவார்கள். இளைஞன் ஒருவன் சோர்ந்து கிடந்தான். வறுமை அவனை வாழ்க்கையில் வெறுப்படைய வைத்தது. ஏதாவது தொழில் செய்யக்கூடாதா என்று ஒரு பெரியவர் அவனை கேட்டார். மூலதனம் எதுவுமில்லையே என்றான் அந்த இளைஞன். உன் கைகளை விட மூலதனம் எதற்கு? உன் கால்கள், உன் கண்கள் எல்லாமே எத்தனையோ தொழிலை செய்ய முடியுமே என்றார் அவர். உண்மைதான். கைகளால் ஏரோட்டலாம், கற்றுக்கொண்டால் காரோட்டலாம், கால்களால் தறி நெய்யலாம், காலால் மண்ணை மிதித்து கையால் பாண்டம் செய்யலாம். உழைக்காமல் இருப்பவனை காலம் கண்டுகொள்ளாமல் சென்று விடும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பதை மனதில் ஆழமாக சிந்தித்து உழைப்போம், வாழ்வில் உயர்வோம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.

காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. விழுந்தது தோல்வி அல்ல, எழுந்திருக்க மறுப்பதே தோல்வியாகும். நம் கனவுகளை யாரும் நனவாக்க மாட்டார்கள், நாமே முயற்சி செய்வோம். முயற்சி இருக்கும் இடத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே. வீரமணி அவர்களின் குரலில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:15.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்சொல்லோடு இனிமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6

தேனில் சொல்லெடுத்து இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இன்று நாம் கடினமாக உழைத்தால் நாளை பெருமையாக வாழலாம். நம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படியாகும். சின்ன முன்னேற்றமும் முன்னேற்றமே. நம்மை நாம் நம்பினால் இந்த உலகமே நம்மை நம்பும். தோல்வி என்பது வெற்றிக்கான பயிற்சி மட்டுமே. வணக்கப்புகள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

இறைவன் அருளால் கிடைத்த இனிமையான காலை வேளையில் நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் பொழுது நம் மனதை அமைதியாக வைத்திருப்பதும் ஆகும். அன்பின் சிகரம் இன்பத்தென்றால் கருணை கடலாம். இறைவனின் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காலை பொழுது

நில் காற்றின் மொழியாய், செவிப்புல நில் தேன் சொட்டும் ஒளியாய், மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. தன்னம்பிக்கை கொண்ட மனிதர்களை எந்த சூழலும் தோற்க முடியாது. நம் சிந்தனைகளை நம் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல்

0: நேர்களை கேட்டு அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: ஏ தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தென்னை மரம் 45 அல்லது 50 ஆண்டுகள் முதிர்ந்து வளர்ந்த பின்பு அதன் குலைகளில் காணப்படும் காய்களின் எண்ணிக்கையில் சிறிய சரிவு ஏற்படுவதை காண முடிகிறது. மரம் 60 வயதை தாண்டி மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து வளரும் போது காய்களின் எண்ணிக்கை மேலும் குறைவதை காணலாம். இயற்கையாக ஏற்படும் இந்நிலைக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. முதிர்ந்த பழைய வேர்கள் மற்றும் மரத்தின் தண்டு பகுதி, இலை, மட்டை ஆகியவற்றில் காணப்படும் திசுக்களில் ஏற்படும் மாற்றங்களே இதற்கான முக்கிய காரணங்களாகும். வயது முதிர்ந்த மரங்களில் விளைச்சல் குறைந்து பொருளாதார சரிவு தோன்ற ஆரம்பிக்கும் போது இம்மரங்களின் அடியில் காணப்படும் இடைவெளிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான இளங்கன்றுகளை நட்டு வளர்ப்பது பலன் தருவதாக அமையும். நன்கு வளர்ச்சியடைந்த மரங்களின் மத்தியில் சூரிய வெளிச்சம் நேரடியாகவும் அதிகமாகவும் கிடைக்கிறது. அத்துடன் உயரமாக வளர்ந்துவிட்ட மரங்களின் ஓலைகள் இடையே தேவையான அளவு சூரிய வெளிச்சம் ஊடுருவி தடையின்றி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் மண்ணின் அடியில் வேர்கள் அடர்த்தியும் போட்டியும் குறைந்தே காணப்படும். ஆகவே இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நன்கு வளர்ச்சியடைந்த மரங்களின் மத்தியில் 3x3x3 அளவுள்ள குழிகளில் ஒரு கன்று வீதம் நடும்போது நடப்பட்ட கன்றுகளின் எண்ணிக்கையும் பெரிய மரங்களின் எண்ணிக்கையும் சமமாக அமைகிறது. உதாரணமாக 400 பெரிய மரங்கள் உள்ள தோப்பில் 400 புதிய கன்றுகள் நட முடியும். இந்த கன்றுகள் வளர்ச்சியடையும் போது வரிசை மாறாத இளம் மரங்களை உடைய தோப்பு உருவாவதை காண முடிகிறது. ஆனால் இவ்வாறு மரங்களின் உடை புதியதாக நடப்பெற்ற கன்றுகளுக்கும் சேர்த்து புதிய அளவில் உரம், தண்ணீர் பாய்ச்சுதல், நோய் கட்டுப்பாடு போன்ற ஒரே சீரான பராமரிப்பு முறைகள் தேவைப்படுகிறது. இவ்வாறு நடப்பட்டு வளர்கின்ற கன்றுகள் சற்று தாமதமாக 6 அல்லது 7 ஆண்டுகளில் காய்க்க ஆரம்பிக்கின்றன. சுமார் 52 வயதுடைய தென்னந்தோப்பில் இளம் மரமாக தென்னங்கன்றுகளை நட்டு வளர்க்கும் போது 4 ஆண்டுகளுக்கு பின்பும் பெரிய மரங்களின் விளைச்சல் பாதிக்கவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் பெரிய மரங்களின் காய்ப்பு திறன் குறைந்து பொருளாதார சரிவு ஏற்படும் நிலை ஏற்பட்டால் அம்மரங்களை வெட்டிவிடுவதன் மூலம் இளம் மரங்கள் நன்றாக காய்த்து தொடர்ந்து பலன் கொடுக்கும். இவ்வாறு வளர்ச்சியடைந்த மரங்களின் அடியில் புதிய கன்றுகளை நட்டு வளர்ப்பதன் மூலம் புதிய தோப்பு உருவாகி தொடர்ந்து ஒரே சீரான விளைச்சலும் வருமானமும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 47 அடி, மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 67 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோ

0: இருக்கு, என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக
3: 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
3: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மிதமான காற்றாக மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 38% முதல் 64% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C, அதிகபட்ச வெப்பநிலை 37°C.
0: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 48 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 27 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 29 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 64 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், நான்கு வழி சாலைகளை ஆறு வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், வெளிப்படையான நிர்வாகத்தால் மாநிலத்தின் நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதை தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

0: அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட், விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1 தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1 தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதங்கள் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில், புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகள் நிலையிலான 4வது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணை தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5 தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டான்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களை நேரம் காலை 6:55 நெல்லை பண்பலை 102.6 நேர்களினை கேட்கலாம்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசக்கி பிரியா அவர்கள்.
6: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாகன புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள். இன்றைய உலகில் மனித வாழ்க்கை வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்றத்தின் அடையாளங்களில் ஒன்றாக வாகனங்கள் திகழ்கின்றன. முன்பு ஒரு கிராமத்தில் சில வாகனங்கள் மட்டுமே இருந்தன. ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் 2 அல்லது 3 வாகனங்கள் காணப்படுகின்றன. பள்ளிக்கு செல்ல, வேலைக்கு செல்ல, பொருட்கள் வாங்க, பயணம் செய்ய என அனைத்திற்கும் வாகனங்களை நம்பியிருக்கிறோம். ஆனால் மனிதனின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த வாகனங்களே இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன. வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை காற்றை மாசுபடுத்துகிறது. இந்த புகையில் நச்சு வாயுக்கள் கலந்துள்ளன. இவை மனித உடலுக்கும் இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்கின்றன. நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையற்றதாக மாறுகிறது. காற்று மாசுபாடு மனிதர்களின் உடல்நலனை மிகவும் பாதிக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். வாகன புகையை தொடர்ந்து சுவாசிப்பதால் ஆஸ்துமா, மூச்சு திணறல், நுரையீரல் நோய், இருமல், அலர்ஜி போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. வாகன புகையில் அதிகமாக வெளிவரும் கார்பன் டை ஆக்சைடு பூமி வெப்பமடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். இதுவே உலக வெப்பமயமாதல் எனப்படுகிறது. உலக வெப்பமயமாதலால் பனிமலைகள் உருகுகின்றன. கடல் மட்டம் உயர்கிறது. மழைப்பொழிவு மாறுகிறது. சில இடங்களில் கடும் வெள்ளம் ஏற்படுகிறது. சில இடங்களில் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கின்றன. வாகன புகை ஓசோன் படலத்தையும் பாதிக்கிறது. ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களிலிருந்து பூமியை பாதுகாக்கிறது. ஆனால் மாசுபாட்டால் ஓசோன் படலம் சேதமடைகிறது. இதனால் தோல் நோய்கள், கண் பாதிப்புகள் போன்றவை அதிகரிக்கின்றன. நகரங்களில் அதிக வாகனங்கள் இயங்குவதால் புகை மூட்டம் உருவாகிறது. இதன் காரணமாக சாலைகளில் தெளிவாக பார்க்க முடியாது. இதனால் விபத்துகள் அதிகரிக்கின்றன. விமான போக்குவரத்தும் பாதிக்கப்படுகிறது. வாகன புகையால் விலங்குகளும் பாதிக்கப்படுகின்றன. காற்று மற்றும் நீர் மாசுபாடு காரணமாக பல உயிரினங்கள் தங்கள் வாழிடங்களை இழக்கின்றன. பறவைகள் கூட தூய்மையான சூழலை தேடி இடம்பெயர்கின்றன. இயற்கையின் உயிரியல் சங்கிலி பாதிக்கப்படுகிறது. இன்று பெரிய நகரங்களில் வாழும் மக்கள் பலர் முகக்கவசம் அணிந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது நவீன உலகின் மிக பெரிய எச்சரிக்கை. அறிவியல் வளர்ச்சி மனிதனை முன்னேற்றி இருந்தாலும் அதே அறிவியல் சுற்றுச்சூழலை பாதிக்கும் வகையிலும் பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய பாதிப்புகளை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தேவையற்ற வாகன பயன்பாட்டை குறைக்க வேண்டும். அரசு மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க வேண்டும். நாம் இன்று இயற்கையை காப்பாற்றவில்லை என்றால் எதிர்கால தலைமுறைகள் தூய்மையான காற்றை கூட காண முடியாத நிலை வரும். நன்றி.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் வி இசக்கி பிரியா அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கேட்ஸ் அந்த லைஃபா, நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறோம், அழகான பாடல்களும் கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான், உங்கள் அர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக புதிய பாதை நிகழ்ச்சியில் தொழில் தொடங்குவோம் தலைப்பில் சிறு குறு தொழில் மற்றும் பல தொழில் தொடங்குறதுக்கான ஆலோசனைகள் வழங்கிட்டு வர்றாங்க. தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் இன்னைக்கு நமக்கு என்ன ஆலோசனைகள் வந்து வழங்க இருக்கிறாங்க, எந்த தொழிலை பற்றின ஆலோசனைகள் வந்து நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார்.

நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. தங்கமகன் திரைப்படத்திற்காக நம்ம முதல் பாடல் கேட்க இருக்கிறோம்.

0: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் நினைச்சுக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் புதிய பாதை பகுதியில் தொழில் தொடங்கவும் தலைப்பில் சிறு குறு தொழில் மற்றும் பல தொழில் தொடங்குறதுக்கான ஆலோசனைகள் வழங்கிட்டு வர்றாங்க. தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், நம்ம அவர்களோட பேசிடலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம், வாழ்க.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நேர்களுக்காக ஆலோசனைகள், எந்த ஆலோசனைகள், எந்த தொழில் பத்தி வழங்க இருக்கிறீங்க?
1: தொழில் கிடையாதுமா, நம்முடைய திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய புதிதாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க, எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. தான் ஒரு சிறு தொழில் தொடங்கணும், ஒரு குடிசை தொழில் தொடங்கணும், ஒரு கைவினை பொருள் தயாரிக்கணும், அல்லது ஏதாவது வாங்கி விற்கிற வியாபாரம் தொடங்கணும், அல்லது இ சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், ஜெராக்ஸ் கடை, இது போன்ற சர்வீஸ் யூனிட் தொடங்கணும்னா அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன கடன்

0: திட்டங்கள்லாம் மத்திய மாநில அரசு வச்சிருக்காங்கன்னு நம்ம தொடர்பா பேசிக்கிட்டு வர்றோமா. இன்று வந்து பொதுவான கருத்துக்கள், நேற்று வரைக்கும் என்னென்ன கடனுதவிகள்னு சொல்லியிருக்கோம், இப்ப அந்த பொருட்களை தயாரித்த பிறகு எப்படி மார்க்கெட் பண்ணலாம், முதல்ல எப்படி கணக்கு வழக்கெல்லாம் வைக்கணும், தேவையான லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்றோமோ அதே மாதிரி விஷயம் அந்த பக்கத்துல இருக்க எல்லா மாவட்டங்கள்லயும் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணலான்ற பொதுவான விஷயங்களையும் கற்றுக்கொள்ளணும். ஒரு தொழிலதிபரோ அல்லது ஒரு வியாபாரியோ தனக்கு சுற்றி இருக்கிற ஊர்களில் என்னென்ன பொருள் கிடைக்குது, எப்படி பேக் பண்ணலாம், நம்ம பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா, துறைமுகம் இருக்கான்றத தெரியணும். இன்று அதை பற்றி பேசலான் இருக்கோம்மா.
1: சரிங்க சார், சொல்லுங்க, நேயர்களுக்காக நாங்களும் கேட்குறோம்.
0: நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி என்னென்ன பொருட்கள் இங்கே தயாராகுது, எங்கெங்கு தொழில் தொடங்கலாம், அதுக்கு சப்சிடி, பின்தங்கிய ஒன்றியங்கள், பிளாக் இதில் எவை, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். என்னென்ன லைசன்ஸுகள் எடுக்கணும், ஏன் சிறு தொழில் பதிவு பண்ண பாடணும், கட்டணம் கட்டணும்னா அதுக்குரிய இலாக்காவில் அப்ரூவல் படணும், உணவுப் பொருள் தயாரிக்கணும்னா அந்த உணவுத் துறையில் பதிவு எண் வாங்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிட்டு வந்தோம். இன்று நமக்கு அருகில் உள்ள தென்காசி, தூத்துக்குடி இவையெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டமாக பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் இருந்து நம்முடைய இந்திய அரசும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை ஒரே மாவட்டமாக தான் வைத்திருந்தாங்க. காலப்போக்கில் ஜனத்தொகை அதிகரித்ததால் இதிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தையும் அதன் பிறகு சிறிது காலத்திற்கு முன்பு தென்காசியும் பிரித்தாங்க. அதே போல் பூகோள ரீதியில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் கன்னியாகுமரி. இந்த நான்கு மாவட்டங்களும் 65,50,000 பேர் வசிக்கிறாங்க. இதர மாநிலங்கள்லேருந்து பல லட்சம் பேர் வந்து பணிபுரிகிறாங்க. இந்த நாலு மாவட்டங்களுமே சுற்றுலா மாவட்டம். தினந்தோறும் விமானத்து மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் கார்கள் மூலமாக பஸ் மூலமாக ரயில்கள் மூலமாக திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இங்கே அருகில் உள்ள குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கும் ஏராளமான அருவிகளை, ஏராளமான சுற்றுலா மையங்களை இந்த நாலு மாவட்டம் வைத்திருக்கிறதுனால சுற்றுலா சார்ந்த எந்த தொழிலையும் நம்ம செய்ய சொல்கிறோம். அப்போ வட மாநிலங்கள்ல இருந்தும் இதர மாவட்டங்கள்ல இருந்தும் பல லட்சம் பேர் தினந்தோறும் இந்த நாலு மாவட்டத்துக்கு வந்துட்டு போறாங்க. மிகப்பெரிய சுற்றுலா மையமா இந்த நாலு மாவட்டம் இயங்குது. நாம் என்ன பொருள் தயாரித்தாலும் இந்த நாலு மாவட்டத்துல விற்பனை செய்து விடலாம். இதை நல்லா புரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா அங்கே நிறைய கைத்தறி, இசைத்தறி, ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, அதே போல் பல்வேறு விவசாய பொருட்கள், தேங்காயிலிருந்து நிறைய பொருட்கள், தேங்காய் நாரிலிருந்து பொருட்கள், இப்படி நிறைய விவசாயம் சார்ந்த தொழில்களை அங்க பண்றாங்க. அது நெல் முதல் ஆரம்பித்து பழங்கள் காய்கறி வரைக்கும் பிற மாநிலத்துக்கு போகுது. அதே போலத்தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம், அதை பற்றி நம்ம விரிவா பேசியிருக்கோம். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் எக்ஸ்ட்ராவா உப்பு, ஏற்றுமதிக்கான பேக்கிங் மெட்டீரியல்கள், ஏற்றுமதி கப்பல்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களை தயாரிப்பது, அப்படி பிரிண்டிங் ப்ரெஸ், சுற்றுலா நிறைய சுற்றுலா வர்றதால சுற்றுலா சார்ந்த தொழில்கள், உணவு சார்ந்த பொருட்கள், இப்படி நிறைய அங்கே விளையும். அங்கே விவசாயமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதற்கு உணவு பதப்படுத்தல் செய்து அனுப்புறாங்க. அதே போல் கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டா எக்ஸ்ட்ராவா எங்கு பார்த்தாலும் ரப்பர் தோட்டங்கள், தென்னை மரம், இந்த நான்கு மாவட்டத்திலேயே பனை மரம், இப்படி இந்த நாலு மாவட்டமும் ஏறக்குறைய ஒரு மாவட்டம் போல் ஒன்றோடு ஒன்று இணைந்த மாவட்டங்கள். இங்கும் பனை பொருட்கள் கிடைக்கும், அடுத்த தூத்துக்குடியிலையும் கிடைக்கும். இந்த மூணு மாவட்டத்தில் தயார் பண்ணி தூத்துக்குடி மூலமாக கப்பலில் அனுப்புவாங்க. நமக்கு எல்லா வசதியும், இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் ரயில்களும் பஸ்ஸுகளும், துருவா பம்பாய்க்கு பஸ் இருக்கு, அஸ்ஸாமுக்கு ட்ரெயின் இருக்கு, குஜராத்துக்கு ட்ரெயின் இருக்கு, டெல்லிக்கு ட்ரெயின் இருக்கு. இன்னைக்கு காலையில பொருட்களை ஏத்துறாங்க, 36 மணி நேரத்துல அது டெல்லிக்கு போய் சேர்ந்துருது அந்த பொருட்கள். அதுபோல் அருகிலேயே தூத்துக்குடி விமான நிலையம் 3 மணி நேரத்துல, நம்ம திருவனந்தபுரம் விமான நிலையம் 2.5 மணி நேரத்துல, மதுரையில விமான நிலையம், அருமையா விமானத்தில் செல்லக்கூடிய பொருட்களை உடனுக்குடன் எடுத்து சென்றலாம். அது மாதிரி தூத்துக்குடி இங்க தமிழ்நாட்டுல இருக்கு, விழிஞ்சம் கேரளாவில் திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கு, அங்கிருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனா கொச்சி இருக்கு, எல்லா நாட்டு கப்பல்களும் அங்க வந்து போகுது. எப்படி தூத்துக்குடி மிகப்பெரிய துறைமுகமோ, இங்கே கப்பல் இல்லை, 15 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க ஏசி கப்பல், இந்த இங்கிருந்து இளநீர் பல்வேறு வகை பொருட்களை அனுப்பணும், கெட்டு போயிடாம இருக்கணும் அப்படின்னா உடனே 3 கட்டத்துல அவங்க கேரளா வழியா

கொச்சி கொண்டு போயிருவாங்க. அங்க எல்லா வகையான கப்பல்களும் வந்துட்டு இருக்கும். அப்படி நம்முடைய திருநெல்வேலி அதை சுற்றியுள்ள பகுதிகள் நம்முடைய எந்த பொருள் தயார் பண்ணாலும் இந்த நாலு மாவட்டங்களில் நிற்கலாம். இதர மாவட்டங்களுக்கு ஒன்றுனு கூட அனுப்பலாம். இந்தியாவின் பல மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு அனுப்பலாம். உலகம் முழுவதும் அனுப்புவதற்கு கப்பல் வசதியும் விமான வசதியும் இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான், இதை பற்றி எல்லாம் அறிந்த பிறகு நீங்கள் தொழிலை தொடங்குங்கள் என்று சொல்கிறேன். காரணம், ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு மார்க்கெட்டிங்க்கு கஷ்டப்படக்கூடாது. ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு அதற்கு வேண்டிய ரா மெட்டீரியல் எங்கே வாங்குவது என்பது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இயந்திரங்கள், நீங்கள் இயந்திரங்களை தேர்வு செய்யும் போது என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1987 மே மாதம் ஒரு பெரிய கம்பெனிக்காக அவர்கள் பல்வேறு பவுடர்களை தயாரிப்பவர்கள். சின்ன 100 கிராம், 200 கிராம், 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, இந்த அளவுக்கு பவுச் பேக்கிங் சொல்வார்கள். அந்த இயந்திரத்திலே அந்த பவுடரை நிரப்பி அந்த கவரை, கவர் தயாரிக்கப்பட்டு வந்த கவரை, அந்த ரோலை அதில் மாட்டிவிட்டால் நம்ம என்ன வேணுமோ அந்த சைஸுக்கு சரியாக வரும். அந்த 200 கிராம் என்றால் 200 கிராம்.

0: எல்லாம் அறிந்த பிறகு நீங்கள் தொழிலை தொடங்குங்கள் என்று சொல்கிறேன். காரணம், ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு மார்க்கெட்டிங்க்கு கஷ்டப்பட கூடாது. ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு அதற்கு வேண்டிய ரா மெட்டீரியல் எங்கே வாங்குவது என்பது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இயந்திரங்கள், நீங்கள் இயந்திரங்களை தேர்வு செய்யும் போது என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1987 மே மாதம் ஒரு பெரிய கம்பெனிக்காக அவர்கள் பல்வேறு பவுடர்களை தயாரிப்பவர்கள், சின்ன 100 கிராம், 200 கிராம், 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ, இந்த அளவுக்கு பவுச் பேக்கிங் சொல்வார்கள். அந்த இயந்திரத்திலே அந்த பவுடரை நிரப்பி அந்த கவரை, கவர் தயாரிக்கப்பட்டு வந்த கவரை, அந்த ரோலை அதில் மாட்டிவிட்டால் நம்ம என்ன வேணுமோ அந்த சைஸுக்கு சரியாக வரும். அந்த 200 கிராம் என்றால் 200 கிராம் பேக்கிங் ஆகி கட் பண்ணி அந்த தயாரித்த பொருள் 200 கிராம் பாக்கெட் தனியாக வந்து கீழே விழும். இந்த பவுச் பேக்கிங் மிஷின் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு தொழில்.
1: நிறைவா என்ன சொல்ல இருக்கிறீங்க சார் நேயர்களுக்காக இன்னைக்கு? நிறைவா,
0: நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே எங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம், மூலப்பொருள் தெரிஞ்சுக்கணும். இயந்திரம், அந்த அந்த நிறுவனம் வந்து சின்ன இயந்திரம் வாங்குவதற்கு பதிலாக நாங்கள் போற நேரத்தில் அகலமான 2 அடி அகலமான கவர் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் இருந்தது, அதை விலை கொடுத்து வாங்கி வந்து விட்டோம். இங்கே தயாரிக்கும் போது மின்சார கட்டணம் 1 மாதத்திற்கு 2 லட்சம் வருகிறது, லாபமே 2 லட்சம் தான், மின்சாரத்திற்கு போய்விடுகிறது. புத்திசாலியாக நாங்கள் சிறிய ஒரு 1.5 அடி 1/4 அடி அகலம் உள்ள இயந்திரத்தை வாங்கி இருக்க வேண்டும். அந்த தயாரிப்பு போதும், பெரிய இயந்திரம் தயாரித்து ரெடியாக இருக்கிறது என்பதற்காக தவறாக வாங்கிவிட்டோம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், என்ன மிஷின் வாங்கும் போதும் மின்சார கட்டணத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை தொடங்குவதற்குரிய அந்த இயந்திரத்தை கொண்டு வந்து வைக்கும் போது எத்தனை HP கரண்ட் வரும், இது போன்ற விஷயங்களையும் ஒரு தொழில் முனைவர் ஆராய்ந்துதான் அந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நிறைய கடனுதவிகளை பற்றி எல்லாம் சொன்னோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கடனுதவி திட்டத்தை பற்றி விரிவாக சொல்ல இருக்கோம். அதே போல் நிறைய கடனுதவி திட்டங்கள் மட்டுமல்ல, கடன் தரக்கூடிய நிறுவனங்கள், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், டாட்கோ, தமிழ்நாடு பிற்பட்டோர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், KVIC, இப்படி நிறைய நிறுவனங்களை பத்தி தான் நம்ம பேசலாம். இனிமேல் அந்த ஒவ்வொரு நிறுவனமும் என்னென்ன கடனுதவி கொடுக்கும் என்பதை பற்றி எல்லாம் விரிவாக வரும் நாட்களிலே பேசலாம்.
1: நன்றி, நன்றி ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: நேர்களை தொழில் தொடங்குவோம் பகுதியில் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள் நமக்காக நிறைய ஆலோசனைகள் வழங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் நம்ம வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். எஸ் எஸ் சமன் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. ஈரம் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நெஞ்சுங்க. நெல்லை பண்பலை 102.6.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின் போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் அவருக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின் போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE-யின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து CBSE தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிடமாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் July 31 விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா பொதுசபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுசபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலிலூர் ரஹ்மான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் 1 தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலிலூர் ரஹ்மான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும் தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலிலூர் ரஹ்மானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை

0: நேரில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது.

0: அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற பிளேவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனையை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு மாதம் ஒரு 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து 1 நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுச்சபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: என்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில 7:26 ஆகிட்டு இருக்கு. நம்ம வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன அப்படின்னா, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பகுதியில் இன்றைக்கி நம்ம கூட காரக்குறிச்சி புதுக்குடி பகுதியிலேருந்து கனகா அவர்கள் அவங்களோட வானொலி அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. நம்ம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வசந்தி பாலமுருகன் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பண்பலைக்கு.
1: நீங்கள் பேசுகிறது எங்களுக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்கள், உங்களுக்கும் வானொலிக்குமான தொடர்பு, அந்த இனிய அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க.
2: என்னோட வயசு பார்த்தீங்கன்னா 36 ஆகுது. எங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா நெசவு தொழில். காலையில் விரிஞ்சதுல இருந்து அப்பா போட்டுருவாங்க, ரேடியோ போட்டுருவாங்க, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குங்க. படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட சேர்ந்து நாங்கள் பாட புத்தகம் படிக்கிறப்போ பரிச்சை எழுதுறப்போ அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நாங்க இணைஞ்சிருக்கோம். அதனால பாடத்தை விட்டுற மாடும் பாடமும் நல்லா தான் எழுதியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 4 வருஷமா எஃப்எம் ரெயின்போ பண்பலையில நான் இணைஞ்சு பேசிட்டும் வரேன். பேசுறதோட விட மாட்டேங்க. அதே போல கடிதமும் எழுதுவேன். அதாவது இப்ப நம்ம வந்து பரிச்சை எழுத போறோம்னா வச்சுக்கோங்களேன், பாடம் என்னென்ன சொல்லி தந்திருக்காங்களோ அதை வந்து நம்ம பரிச்சையா எழுதுவோம். அதே போல அன்பின் வரிகள்ல எனக்கு கடிதம் எழுதுறப்போ பாத்தீங்கன்னா என்ன என்ன நல்ல கருத்துக்கள் நான் வாங்கிக்கிட்டேன். அதாவது ஆனந்த பூங்காற்றை சிநேகிதே நிகழ்ச்சியில நல்ல நல்ல கருத்துக்கள் வர்றப்போ வந்து எல்லாரோட என்னென்ன சொல்றாங்க எல்லா நேயர்களும் நல்லா கவனிச்சு நமக்கு என்ன ரொம்ப பிடிச்சது, அதுவும் அறிவிப்பாளர்கள் சில நேரம் எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவீங்க. அதே போல எனக்கு ரொம்ப பிடிச்சது எழுதுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பரிச்சை எழுதுற அனுபவம் போலவே இருக்கும். அன்பின் வரிகள் எழுதும் போது எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. 1-2 கலக்கிட்டு சொல்ல முடியாது, வானொலி மூலமா கிடைச்சிருக்காங்க. அதாவது குரல் மூலம் இணைஞ்ச உறவுங்க. எப்பவுமே போன் போட்டாலும் அவங்க எப்பவுமே தப்பாவே நினைக்க மாட்டாங்க. சொல்லுங்க, எப்பவுமே எந்த நேரமும் நம்ம கூப்பிடலாம். அதே போல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தாங்க வளர்க்குறீங்க. சிந்தனை துளிகள் காலையில நைட் 6 மாலை பொழுது இறைபக்தி பாடல்கள் வரும். இடையில வர சிந்தனை துளிகள் ரொம்ப பிடிக்கும். தேடி தேடி அறிவிப்பாளர்கள் எங்க நேயர்களுக்காக நீங்க கொடுக்கறப்ப ரொம்ப மன மகிழ்ச்சி. அது கேட்போம், அது கேட்கறதோட விட மாட்டோம், கடைபிடிக்கவும் செய்வோம். நேர்மறை எண்ணங்கள்னாலே எனக்கு ஒரே ஒரு சார் ரொம்ப ஞாபகம் வருவாரு, யாருன்னா தாமஸ் சார். எப்பவுமே நேர்மறை எண்ணங்களோட இருக்கணும்னு அவங்க சொல்லி தரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல 102.6 பண்பலையில வந்து நிறைய நண்பர்களோ கிடைச்சதனோட மட்டும் இல்லாம உடன் பிறப்பா கூட இருக்காங்க. அந்த உடன் பிறப்புல அந்த உடையமுடி பத்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உடன் பிறப்பா இருக்கிறதோட சொந்த பந்தங்க போல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், அதே போல கெட்ட நிகழ்ச்சிகள் எப்பவுமே இணைஞ்சே பயணிச்சு வரும். வானொலி உறவுகள் அப்படிங்கறதோட மட்டும் இல்லாம உடன் பிறப்பாவும் கிடைச்சிருக்காங்க. அதே போல வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில 2 வாரமா ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. அதுல என்னையும் பெண்ணேயரா ஃபர்ஸ்டா பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
1: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பேச வச்சதுல.
2: பல நற்கருத்துகள் சொன்னாலும் வானொலி கேக்குறப்போ அந்த நேரம் பாத்தீங்கன்னா உன்னதமான நேரமாதான் நம்மளும் நினைச்சிட்டு எடுத்துட்டு வாழ்ந்துட்டு வரோம். ரொம்ப நன்றி இந்த வானொலி தந்ததுக்கு.
1: நன்றிம்மா, நன்றி. உங்களோட அனுபவங்களை வானொலிக்கும் உங்களுக்குமான அனுபவங்களை எங்க கூட நீங்க பகிர்ந்ததே எங்களுக்கும் மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி பகுதியில் இன்னைக்கு நம்ம கூட காரக்குறிச்சி புதுக்குடியிலேருந்து கனகா அவர்கள் அவர்களுக்கும் வானொலிக்குமான அந்த இனிய அந்த பயண அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய நல்ல கருத்துக்கள், நற்சிந்தனைகள், சிந்தனை துளிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கனகா அவர்கள். அதே போல் அன்பின் வரிகளும் அந்த நிகழ்ச்சியை பற்றியும் பேசியிருந்தாங்க. நிறைய சொந்தங்கள், வானொலி சொந்தங்கள் எனக்கு நிறைய தோழிகள் நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க, அதில் மிக்க சந்தோஷம் சொன்னாங்க. அவங்க பேசினதிலும் அந்த மகிழ்ச்சி வந்து தெரிஞ்சது வெளிப்பட்டுச்சு. நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மறுநி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:30 ஆகிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போறோம். பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் நமக்காக சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க. ஆங்கிலம் அறிவோம் பகுதியில் இன்னைக்கு எதை பற்றி எங்களுக்காக சொல்லிக் கொடுக்க இருக்கிறீங்க?
1: காலை வணக்கம். நெல்லை பண்பலை அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை மீண்டும் தெரியப்படுத்துகிறேன். ஆங்கிலம் அறிவோம் என்ற பகுதியில் சில நாட்களாக நாம் வளம் வருகிறோம். அதில் நாம் ஒவ்வொரு வாக்கியமாக நம் வாழ்வாதாரத்தில் நம்முடைய மனித வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையை பல காலங்களிலும் காலங்களிலும் மூன்று இடங்களிலும் நான்கு வகையான வாக்கியங்களிலும் அதை நான் பிரித்து பிரித்து நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன். நேரலை நிகழ்ச்சியில் அதை நாம் கற்று வருகிறோம். இன்று என்ன, எப்பொழுது, எப்போது என்று WH question ஆகிய வாட் அண்ட் வென் அந்த வார்த்தைகளுடைய பயன்பாடை பற்றி நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். வாட் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பாமர், நான் கூட இது வந்து எல்லாரும் பாமரருக்கு தெரியக்கூடிய வார்த்தையான தேர்வு நோக்கத்தில் இருப்பது போல் தெரியவில்லை. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறத வாட் என்றால் என்ன என்ற அர்த்தம், வென் என்றால் எப்போது என்ற அர்த்தம். வாட் பாருங்க, நான் நேற்று வந்து டூ வர்ட்ஸ் நடத்தினேன், வெர்பல் க்வெஸ்சன், அதாவது ஆமாம் இல்லை என்று பதில் சொல்லக்கூடிய டூ வர்ட், மாடல் வர்ட், பி வெர்ட்ஸ் போன்ற வெர்ட் எல்லாம் அதையும் அதுக்கு முன்னால் ஒரு வாட்ங்கிற வேர்டை சேர்த்துட்டா நமக்கு டபிள்யூ க்வெஸ்சன் ஆகிய வாட். உதாரணமாக வாட் டூ யூ வாண்ட், பாருங்க டூ வெர்ப் டூ டஸ் டிட் நேற்று சொன்னேன், டூ டஸ் என்ன வேணும், நீ என்ன நினைக்கிறாய், வாட் டிட் ஹி டூ யெஸ்டர்டே, நீ நேற்று என்ன செய்தாய், வாட் டிட் ஹி, வாட் டஸ் ஹி ரைட் நவ், அவன் என்ன எழுதுகிறான். அந்த டஸ்ஸில் கொஞ்சம் கவனிக்க வேண்டும், டஸ் அதாவது தேர்ட் பர்சன் சிங்கிளுக்கு தான் ஹீ வரும், அந்த யூலாம் டஸ் யூ என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால வாட் டூ யூ, வாட் டூ யூ வாண்ட் என்ற வார்த்தையும் வரியும் வாட் டஸ் ஹீ என்றுதான் அதை நம்ம டஸ் வந்தால் அதற்கப்புறம் வந்து வாண்ட்ஸ் என்று சொல்லிடக்கூடாது. வாட் டஸ் ஹீ வாண்ட், அவன் என்ன தேவையாக இருக்கிறான், வாட் வில் ஹீ டூ, அவன் என்ன செய்வான், அப்படி என்று அந்த வில், வில் என்றால் எதிர், அதாவது வில் என்று நான் சொன்னேன் எதிர், அதாவது எதிர்கால வாக்கியத்திற்காகவும் ஒரு கட்டாயத்திற்காகவும் தான் வரும். வாட் வில் பை, வாட் வில் ஹி பை, வாட் வில் யூ டூ, வாட் வில் யூ ரைட் என்று நாம் எழுதலாம். அதே சமயத்தில் வென் என்று பயன்பாடை பாருங்கள். வென் என்றால் எப்போது, வென் டூ யூ கம் ஹியர், கம் ஹியர், நீ எப்போது இங்கே வருகிறாய், வென் டஸ் ஹி கோ தேர், அவன் எப்போது அங்கே போகிறான், when did he write this letter, அவன் எப்போது இந்த கடிதத்தை எழுதினான், when will he meet him, நீ எப்போது அவனை சந்திப்பாய். அதே சமயத்தில் இஸ் பயன்பாடை பாருங்கள். வாட் இஸ் யுவர், ரொம்ப எளிதான ஒரு வரி, வாட் வாட் கூட இஸ் சேர்த்து யுவர் போட்டா வாட் இஸ் யுவர் நேம், உனது பெயர் என்ன, வாட் இஸ் ஹிஸ் நேம், அவனுடைய பெயர் என்ன, வாட் இஸ் ஹிஸ் ரைட்டிங், அவன் என்ன எழுதி, அதாவது நம்ம இந்த இஸ் ரைட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு தற்சமயம் இந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் போது நடக்கக்கூடியதுக்கு தான் இஸ் கூட வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் உள்ள வார்த்தைகளை போடணும், வாட் இஸ் ஹீ ரைட்டிங். அதே சமயத்தில் முந்தையே நடந்தது அதுக்குன்னு வாட் வாஸ் ஹீ ரைட்டிங். அதே மாதிரிதான் வென், வாட் வென், இந்த ரெண்டு எளிதான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி டூ வர்ட்ஸ், பி வர்ட்ஸ், மாடல் வர்ட்ஸ்களை ஒன்றொன்றாக சேர்த்து அதற்கப்புறம் இஸ் வந்தால் மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும், இஸ் வரும்போது அதற்கு அடுத்தாற் போல் ஐஎன்ஜி வார்த்தை வந்தால் அதில் நம்ம கவனமாக வாட் இஸ் ஹீ லுக்கிங், அதாவது அவன் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான், அந்த மாதிரி நாம் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும்மா. அதான் என்னுடைய நான் வாட் அண்ட் வென் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி WH question ஆக இன்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன்.
0: அருமையா சொன்னீங்க ஐயா. இன்னைக்கு நிறைவா
1: நீங்களுக்காக நான் இரண்டு பிராவர்புகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அம்மா. ஈவன் குட் ஹோமர்

0: சம்டைம் நாட் யானைக்கும் அடி பெருக்கும். ஈவன் குட் ஹோமர் சம்டைம்ஸ் நாட் யானைக்கும் அடி சேர்க்கும். மணி கேன் மேக் எனி திங், பணம் பத்தும் செய்யும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா. நேற்றைய ஆங்கிலம் அறிவும் பகுதியில் கே கே தாமஸ் அவர்கள் நமக்காக இன்னைக்கு WH க்வெஸ்சன் பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். சென்னை 620 திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கிறாங்க. வாலி வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம நெல்லை பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: கடல் தாண்டி சென்றாலும் இனிய உலகை நினைவில் நிறுத்தும் காலக்கண்ணாடி, வலிமறந்த சுகமறிய கானத்தோடு தொடங்கும் பன்னிசை பெட்டகம், பசுமை நினைவுகளை பறைசாற்றும் பண்பலை, மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. நேர்லை நேரம் காலையில் 7:46 ஆகிட்டு நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பழையங்குட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தையில் காய்கறி பல வகைகளோட விலை நிலவரம் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அடுத்ததான் தக்காளி கிலோவிற்கு 48 மற்றும் 46 விலைகளில், கத்தரிக்காய் கிலோவிற்கு 45 ரூபாய், வெண்டைக்காய் 22 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், சுரைக்காய் கிலோவிற்கு 12 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய் கிலோவிற்கு 14 ரூபாய், அவரைக்காய் 125 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, கொத்தவரை 25 ரூபாய், பாகற்காய் பெரியது 45, சிறியது 55, பச்சை மிளகாய் கிலோவிற்கு 48 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 29 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 70 மற்றும் 65 விலைகளில், காராமணி கிலோவிற்கு 30 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, இஞ்சி கிலோவிற்கு 145 ரூபாய், மாங்காய் கிலோவிற்கு 20 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் கிலோவிற்கு 66 ரூபாய், ரிங் பீன்ஸ் 80 ரூபாய், சௌசௌ கிலோவிற்கு 36 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் கிலோவிற்கு 36 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180 ரூபாய், சேம்பு கிலோவிற்கு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சீனி கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 மற்றும் 90 விலைகளில், சிறுகிழங்கு 60 மற்றும் 55 விலைகளில் கிடைக்குது. பழ வகைகளில் வாழைப்பழத்தில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 70 ரூபாய், நேந்திரன் கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கோடு 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 65 மற்றும் 50 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 ரூபாய், அன்னாச்சிப்பழம் 70 ரூபாய், மாதுளை கிலோவிற்கு 240 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யா வந்து 80, வெள்ளை கொய்யா வந்து 60, சப்போட்டா கிலோவிற்கு 60 மற்றும் 50 விலைகளில், பப்பாளிப்பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 45 ரூபாய், திராட்சை கிலோவிற்கு 120 மற்றும் 110 விலைகளில், சாத்துக்குடி 100 மற்றும் 90 விலைகளில், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், கமல ஆரஞ்ச் 120 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க, தர்பூசணி கிலோவிற்கு 30 மற்றும் 25 விலைகளில், மாம்பழம் கிலோவிற்கு 60 மற்றும் 160, 180 அப்படிங்கிற விலைகளில் நமக்கு கிடைக்குது. காய்கள் பழவைகளாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். 180 திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்குது. ஷரத் இசையில் சௌமியா சித்ரா உன்னிமேனன் பாடியிருக்கிறாங்க. மதன் கார்கே வரிகளுக்காக பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க நிலைப்பண்புலி 102.6.

0: நெல்லிப்பட்டளை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கிறோம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன மன்னர் அங்கும் இங்கும் புட்டி போட்ட பூனை போல நடந்து கொண்டிருக்கிறார். தட்டில் இருக்கும் பலகாரத்தை சாப்பிடுகிறார், மீண்டும் நடக்கிறார், மீண்டும் சாப்பிடுகிறார், மீண்டும் கொறிக்கிறார், மீண்டும் நடக்கிறார். ஆ, என்னதான் நடக்கிறது இங்கே? புரிந்து கொள்ளாமல் இருந்தால் என் தலை வெடித்து விடும் போல இருக்கிறது. ரோபோ இருக்கிறது, அதனிடம் சென்று கேட்டு விடுவோம். ரோபோ, மன்னர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
2: மன்னர் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். மந்திரியாரி, தங்களுக்கு டீ போடட்டுமா?
1: ஐயோ, டீயா? வேண்டவே வேண்டாம். காலை வணக்கம் மன்னா.
3: காலை வணக்கம். வாரு மந்திரியாரி, இப்படி அமரும், நடந்து முடித்து விட்டு வருகிறேன். அப்பாடா, அந்த எடை பார்க்கும் இயந்திரத்தில் எனது எடையை செக் செய்து விட்டு வருகிறேன்.
1: என்ன நடக்கிறது? ஒன்றுமே புரியவில்லையே. மன்னர் வேந்தே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தாங்கள் சாப்பிடுகிறீர்கள், நடக்கிறீர்கள், மீண்டும் உண்ணுகிறீர்கள், நடக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால்?
3: அது ஒன்றுமில்லை மந்திரியாரி. சமீபத்தில் ஒரு ஆய்வில் சாப்பிட்டு விட்டு நடந்தால் உடல் எடை குறைகிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதுதான் ஒவ்வொரு முறை பலகாரம் சாப்பிட்ட உடனே நடக்கிறேன். உடல் எடை குறைந்திருக்கிறதா என்று எடை பார்க்கும் இயந்திரத்தில் செக் செய்து விட்டு வருகிறேன்.
1: மன்னரின் இந்த நடைபயணத்திற்கு இதுதான் காரணமா? ஐயோ மன்னா, விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை செய்தால் அதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும்?
3: நான் அப்படி எதை தவறாக புரிந்து கொண்டேன் என்று கூறுகிறீர்? என்னை குறை கூறுவதே உமக்கு வேலையாகிவிட்டது.
1: அந்த ஆய்வு முடிவை வைத்துத்தான் கூறுகிறேன். சாப்பிட்ட பிறகு நடப்பதினால் நமது உடலில் இருக்கும் கலோரிகள் எரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இதனால் உடல் பருமன் குறைந்து உடல் எடை கட்டுக்குள் இருப்பதோடு உடலின் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. பொதுவாக சாப்பிட்டவுடன் உணவை செரிமானம் செய்ய வயிறு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். இதனால் அசிடிட்டி, உப்பசம், வாயு தொல்லையாகவே ஏற்படும். சிலரோ சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கி விடுவார்கள், இல்லை அமர்ந்தே இருப்பார்கள். இதற்கெல்லாம் சோம்பல் தான் காரணம். ஆனால் சாப்பிட்ட உடனே நடப்பதினால் உடல் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது. எனவே உடல் பருமனை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமல்ல, ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சாப்பிட்ட உடனே நடக்கலாம் என்று அந்த ஆய்வு முடிவு கூறுகிறது மன்னா. ஆனால் 3 அல்லது 4 வேளை உணவு சாப்பிடுபவர்கள் சாப்பிட்ட உடனே நடக்க வேண்டும் என்று கூறுகிறது. தவிர இப்படி 1 மணி நேரத்திற்குள் 10 முறை சாப்பிட்டு விட்டு உடனே நடக்க வேண்டும் என்று அவர்கள் கூறவில்லை.
3: ஓஹோ, இதுதான் சரியான முறையா?
1: மன்னர் வேந்தி, தங்களுக்கு இந்த அற்புதமான விஷயத்தை சொல்லி தந்த அந்த ஞானி யாரோ?
3: வேறு யார், நமது ரோபோதான். அதிக பிரசங்கி. பேட்டரியை சார்ஜ் செய்த பிறகு செய்தியை பார்த்து சொல் என்று கூறினேன். அவசரப்பட்டு அரைக்குறை செய்தியை கூறியிருக்கிறது. எங்கே அந்த ரோபோ?
2: மன்னர், மந்திரி இருவருக்கும் டீ போடட்டுமா?
3: வேண்டவே வேண்டாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி.
4: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
0: நிலைப்பண்பலை 102.6 நேயர்கள் வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி கேட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன தகவல் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தேன் நான், அவங்க ஆர்ஜி வசந்தி பாலமுருகன். நேரில் நிறைவான பாடல் வரப்போது. 10 தல திரைப்படத்திலேருந்து இறங்குமான சில பாடல் கேட்கப்புறம் பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சாலை விபத்து மரணங்களை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட நல்லாம்பட்டி கிராமத்தில் மது வணிகம் செய்வதற்கான மணமகள் மன்றம் திறக்கப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காய்களோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு நிகழ்ச்சியில குடும்ப வன்முறை சட்டம் பற்றி பேசியிருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் ஐ முருகேசன். அவங்க அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஐயா சொல்லுங்க.
2: குடும்ப வன்முறை அப்படிங்கக்கூடியது இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய பெண்களுடைய பாதுகாப்பிற்காக இயற்றப்பட்ட மிக முக்கியமான இந்த சட்டம் வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் சொல்றாங்க. 2005 இந்த சட்டம் இயற்றப்பட்டது. குடும்ப வன்முறைனா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். குடும்ப வன்முறை அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு இந்த சட்டம் வந்து விரிவான ஒரு விளக்கத்தை அளிக்கிறது. உடல் ரீதியான தாக்குதல் மட்டுமின்றி ஒரு பெண்ணை மனநீதியாக பாதிக்கும் பல விஷயங்கள் இதன் மூலம் வன்முறையாக கூறப்படுகிறது. இப்ப உடல் ரீதியான வன்முறை பார்க்கும்போது அடிக்கிறது, உதைக்கிறது, தள்ளிவிடுறது, காயம் ஏற்படுத்துறது, அல்லது பெண்ணின் உயிருக்கும் உடல் நலத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் எந்த ஒரு செயலும் இந்த உடல் ரீதியான வன்முறையில அடங்கும். பாலியல் ரீதியான வன்முறைன்னு அடுத்ததாக சொல்றாங்க. ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துதல், அதே மாதிரி அவரது கண்ணியத்தை குலைக்கும் வகையில் கட்டாயப்படுத்துதல், இதெல்லாம் வந்து பாலியல் ரீதியான வன்முறையில வரும். வார்த்தை மற்றும் மன ரீதியான வன்முறை அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது ஒரு பெண்ணை வந்து அவமானப்படுத்துதல், திட்டுதல், கேலி செய்தல், குழந்தை பிறக்கவில்லை என்று அந்த பெண்ணை பார்த்து கேலியாக பேசுறது, இல்ல பெண் குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரியாக பேசுறது, அதே போல ஒரு பெண் தனக்கு பிடித்தமான வேலைக்கோ அல்லது கல்வி கற்கவோ செல்ல விடாமல் தடுப்பது, இன்னொன்னு தற்கொலை மிரட்டல் விடுத்து பெண்ணை பயமுறுத்துவது, இதெல்லாம் வார்த்தை மற்றும் மன ரீதியான வன்முறைகள்ல அடங்கும். இந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஒரு கணவரோ கணவருடன் பிறந்தவர்களோ செய்யும் பொழுது அது குற்றமாக கருதப்படுகிறது. பொருளாதார ரீதியான வன்முறைன்னு ஒண்ணு சொல்றாங்க. பெண்ணுக்கு அல்லது அவர் குழந்தைக்கு தேவையான உணவு, உடை, மருத்துவ செலவுகளுக்கு பணம் கொடுக்கிறது ஒரு கணவனின் கடமை. அந்த பணத்தை கொடுக்காமல் இருப்பது ஒரு வகையான கொடுமை. பெண்ணின் சம்பளத்தை வந்து ஒரு பெண் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்க சம்பளத்தை கட்டாயப்படுத்தி பெற்றுக் கொள்ளுதல், பறித்துக் கொள்ளுதல். அதே போல ஒரு பெண் தான் அணிந்து வந்திருக்கிற சீதனம்னு சொல்லக்கூடிய அணிந்து வரக்கூடிய நகைகள் மற்றும் சொத்துக்களை அவரது அனுமதியின்றி பயன்படுத்துதல் அல்லது வற்புறுத்தி கொடுக்குதல், இன்னொன்னு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா தள்ளுறது, இதெல்லாம் வந்து பொருளாதார ரீதியான வன்முறையாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது குற்றமாகிறது. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். பொதுவாக இது கணவனால் பாதிக்கப்பட்ட மனைவிகளுக்கான சட்டம் என்று மட்டுமே நினைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சட்டம் ஒரே கூரையின் கீழ் அல்லது ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த அனைத்து பெண்களுக்கும் பொருந்தும். இது பெண்களுக்கான சட்டம். மனைவி மற்றும் திருமணம் செய்யாமல் இணைந்து வாழும் பெண்களுக்கும் இது பொருந்தும். மகள், சகோதரிகள், தாய்மார்கள், கணவனின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் உறவினர்களால், அதாவது மாமியார், நாத்தனார், இவர்களால் பாதிக்கப்படும் பெண்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த சட்டம் கீழே பாதுகாப்பு அடைவார்கள். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து சட்டம் என்னென்ன தீர்வுகள் வழங்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீதிமன்றத்தை அணுகுனா ஒரு பெண்ணுக்கு உடனடியாக 5 வகையான முக்கிய நிவாரணங்கள் கிடைக்கப்படும். முதல் நிவாரணம் பாதுகாப்பு உத்தரவு. கணவனோ அல்லது அவர் குடும்பத்தினரோ பாதிக்கப்பட்ட பெண்ணை அடிக்கவோ திட்டவோ மிரட்டவோ கூடாது என்று நீதிமன்றம் தடை விதிக்கும். அதே போல் சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் வேலை பார்க்கிற இடத்துக்கு சென்று தொல்லை தரும்.

0: பார்கள். அது அவ்வாறு தொல்லைப்பெறக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் நீதிமன்றம் கொடுக்கும். அடுத்தது தங்கும் இட உரிமை கொடுக்கிறது. சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ அந்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. தேவைப்பட்டால் வன்முறையில் ஈடுபட்ட கணவனை அந்த வீட்டை விட்டு வெளியேற நீதிமன்றம் உத்தரவிடலாம். அல்லது அந்த பெண்ணிற்கு புதிய தங்குமிடத்திற்கான வாடகையை கணவன் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடலாம். மூணாவதாக பார்க்க போறதா இருந்தா இடைக்கால பராமரிப்பு தொகை. ஒரு பெண்ணின் மருத்துவ செலவுகள், உணவு, உடை மற்றும் குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்கு கணவன் குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் பராமரிப்பு தொகையாக வழங்க வேண்டும். அடுத்த நான்காவது நிவாரணம் என்னன்னா குழந்தைகளின் தற்கால காலி, அதாவது சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து தாயின் பாதுகாப்பில் தான் இருக்க வேண்டும். அந்த உறுதி செய்யும் விதமாக ஒரு தற்காலிக காவல் உரிமையை நீதிமன்றம் வழங்கும். அடுத்தபடியாக பார்க்க போற ஐந்தாவதா பார்க்க போறதா இழப்பீடு கேட்டு வாங்குதல். இந்த மன உளைச்சல், உடல் காயம், வன்முறையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு கணவன் தரப்பில் இருந்து நஷ்டீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை எங்கே அளிக்கலாம், அதை பத்தி தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதுகாப்பு அலுவலர் ஒருத்தர் இருக்காரு, சமூக நல அலுவலர். அங்க போயிட்டு அவர்கிட்ட எனக்கு நடந்த வன்முறைகள் இப்படிப்பட்டது என்று ஒரு புகாரை எழுதி கொடுத்தால் அவரே அதை நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பிப்பார். அது போல சேவை நிறுவனங்கள் நிறைய இருக்கு, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் சொல்லக்கூடியது. இது வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மகளிர் நல அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இவங்கிட்ட போய் சொன்னாலும் இதை உடனடியாக செய்வாங்க. அடுத்தது முதல்ல இதுதான் சொல்லலாம், காவல் நிலையம். அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து இந்த சட்டத்தின் கீழே புகார் எடுத்தா உடனடியாக அதுக்கான நிவாரணத்தை தேடி கொடுப்பார்கள். இங்க எங்கேயும் போகாம நேரடியா நீதிமன்றத்துக்கு போகலாம். ஒரு வழக்கறிஞர் மூலமா ஒரு நேரடியாக நீதிமன்றத்தை அணுகலாம். அதே மாதிரி சட்டப்பணிகள் ஆணைக்குழுன்னு சொல்லி இலவச சட்ட உதவி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அங்கே சென்று அங்கே நாம் இந்த குறைகளை சொன்னாலும் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தின் மூலமாக இந்த தீர்வை பெற்றுத் தருவார்கள். இந்த சட்டத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் நீதிமன்றத்திற்கு வந்த 60 நாட்களுக்குள் விசாரணை முடித்து தீர்வு காணப்பட வேண்டும் இந்த சட்டம் சொல்லுது. அதனால 60 நாளுக்குள்ள இந்த தீர்வு அவர்களுக்கு கிடைக்கும். இந்த சட்டத்தை மீறினால் என்ன, இது மாதிரி இப்ப கோர்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மதிக்காத இருக்கிறவங்களுக்கு அந்த நீதிமன்றம் வழங்கிய பாதுகாப்பு துறை கணவனோ அல்லது குடும்பத்தினரோ மீறினால் அது ஜெயில வர முடியாத குற்றமாக கருதப்படும். அதற்கு 1 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது 20,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுதான் குடும்ப வன்முறை சட்டத்துடைய முக்கியமான விஷயங்கள்.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்க ஐயா, நன்றி. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, உங்களோட பேசினதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குடும்ப வன்முறை சட்டம் பத்தி ரொம்ப அழகாவே நம்ம கிட்ட பேசினாங்க திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் ஐ முருகேசன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு நன்றி.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். வெனிசுவேலாஸ் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிகஸ் டு பி ஆன் அ 5-day விசிட் டு இந்தியா பிகினிங் டுடே. சீனியர் காங்கிரஸ் லீடர் டி கே சிவகுமார் டு பி ஸ்வோன் இன் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா திஸ் ஆஃப்டர்நூன். West Bengal Chief Minister Subhendu Adhikari to launch Annapurna Yojana to provide 3,000 rupees every month to eligible women in the state today. Bangladesh Foreign Minister Khalilur Rahman elected President of 81st Session of UN General Assembly. External Affairs Minister Dr. S. Jaishankar congratulates him. Germany removes airport transit visa requirement for Indian nationals beginning today. New Delhi says the move will further enhance people-to-people ties between India and Germany. And in women's cricket, hosts England beat India by 6 wickets in third and final T20 international to seal 3-match series 2-1. And now the news in detail. Acting President of Venezuela, Delcy Rodriguez, will be on a 5-day visit to India beginning today. She will be accompanied by a high-level delegation, including ministers of foreign affairs, economy and finance, and science and technology.

0: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் துறையர்வு நிகழ்ச்சியில். இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா,
2: நான் உங்கள் அர்ஜய் வசந்தி பாலமுருகன்.
1: பாலமுருகன், என்ன ஒரே சிரிப்பாக இருக்கு.
2: இன்றைக்கி என்ன வந்து ஜோனா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கோடு நானும் வெயிட் பண்ணுறேன். நேர்கள் மாதிரியே திரையரங்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன கொண்டு
1: அப்படின்னு நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். என்ன அப்படின்னு நிகழ்ச்சியில் இன்னைக்குடைய முதல் அன்பு உள்ளம் யார் இங்கேருந்து? வணக்கம். வணக்கம் சொல்கிறது யார் இங்கேருந்து? சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? நாங்கள் இன்னைக்கு வந்து வண்டி பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சரிங்களா?
3: சரிங்க.
1: அந்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க.

0: ஹலோ
1: சார், ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் சார். கேக்குதா?
0: இல்லையா மேடம்,
1: கேக்குதா? உங்களுக்கு என்ன படம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: வணக்கம்.
2: சுப்ரமணியன்
1: சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும்.
1: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா சுப்ரமணியன் சார்?
2: ஆ, கொடுத்துடலாம்.

0: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன திரைப்படம்?
1: இந்த பாட்டு ஊருக்கு ஓரளவுக்கு எனக்கு உங்களுக்கு
0: எல்லாத்துக்கும் சரி சொல்லிருங்க. நன்றி, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஈஸியா தரணும்னு தந்தேன் சார். நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் உடனே கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு எல்லோரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா பாடல்களும் அவ்வளோ எளிமையாக இருக்குது, அப்படி தானே?
2: ஆமாம், எளிமையான பாடல்கள் கொடுத்துருக்கோம், அதனால் நேர்களும் வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிட்டாங்க. திரையரவை நிகழ்ச்சியில் இப்போ சொன்னா பாடல்கள்
0: வந்துட்டே இருக்குது. முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 8:39 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகசின் திரையறிவு நிகழ்ச்சி. திரையறிவு நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறாங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கும். உங்களுக்கு என்ன பாட்டு கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: ஈஸியான குடும்பம், ஈஸியான பாட்டா?
0: ஈஸியான பாட்டை கொடுக்குறேன், கண்டுபிடிங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேம் இந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை மேம், இளையராஜாவுடைய குரல் மட்டும் தெரியுது.
0: இளையராஜாவோட குரல் மட்டும் தெரியுது, இந்த பாட்டை கேட்டதே இல்லையா?
1: நான் கேட்டதே இல்லை மேம், புது பாட்டு எதுவும் இல்லையா மேம்?
0: வேற வேற ஒரு பாடல் தரலாமா?
1: ஆ கொடுங்களேன்.
0: ம்

0: கண்ணு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: நல்ல பாட்டாதான் நீங்க குடுக்கறீங்க, என்னாலதான் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் இடைக்கால பாட்டு.
1: அப்படியா, கண்டுபிடிக்க முடியலையா?
3: அந்த பாட்டு
1: பாட்டுலயே படம் பேர் வருமே, அதனாலதான் அவ்வளவு ஈஸியா கொடுத்தேன். வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுற செல்லக்கண்ணு அப்படின்னு பாட்டு வரும், அதுலயே படம்
2: என்ன
3: படத்தோட பேர் இருக்கு,
2: மாமன் பொண்ணு
1: செல்லக்கண்ணு.
2: செல்லக்கண்ணு,
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யாரு இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். கண்டுபிடிச்சிங்களா? ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருந்தேன், எம்பாட்டி.
4: நான் பேரை சொல்லிக்கிறேன் மேடம்.
1: ஆ சொல்லுங்க.
4: திண்டுக்கல் சுந்தர். பரவாயில்லா
1: திண்டுக்கல் சுந்தர் சார், நலமா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம்.
4: செல்லக்கண்ணு பூமணி.
1: செல்லக்கண்ணு பூமணி அப்படிங்கிறது மிக சரியான பதில். நன்றி சார், நன்றி. உங்களுக்கு இன்னொரு ஒரு பாடல் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்களா?
4: ஆ கொடுங்க மேடம்.
1: கொஞ்சம் கஷ்டமா கொடுக்கணுமா?
4: கொடுங்க.
1: பூமணியை கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் கஷ்டமா தரும்.
4: கொடுங்க கொடுங்க.

0: சங்கமம்
1: பாடல் ஆரம்பிச்சோனே சொல்லிட்டாங்க.
0: சங்கமம், நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
2: நன்றி மேடம்.
0: நீ எந்த ஆங்கிளில் கொஸ்டின் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவோம்ப்பா, என்கிட்ட பதில் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதானே?
1: ஆமாம்
0: ஆமாம், நிச்சயமா நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு அரசு திரைப்படத்தில் இருந்து.

0: நேரம் 8:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையறிவு நிகழ்ச்சியில் திரையறிவு நிகழ்ச்சி கூட அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து வணக்கம்.
1: வணக்கம், நான் வீரவஞ்ச புலிக்கத்திலிருந்து முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். மன விரும்புதே குக்கு தாயமெல்லாம் சூப்பரா இருக்கு மேடம். நல்லா இருக்கு நேச்சியே.
0: ஆமா நல்லா இருக்கு, எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. கேள்விகளும் பயங்கரமா இருக்கு என்ன. இல்ல நான் எடுத்து குடுக்கறது தான். சரி, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துருங்க.
0: என்ன வசந்தி அமைதியா இருக்கீங்க?
2: என்ன பாடல்?
0: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன திரைப்படம்னு?
1: சரியா
0: சரியா
1: சரியா கேட்கல.

0: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன திரைப்படம்னு?
1: மாட்டு வண்டி வில்லு வண்டி.
0: ஆமா மாட்டு வண்டி வில்லு வண்டிலாம் சொல்லுது, ஆனா என்ன பாட்டு கண்டுபிடிங்க.
1: அது படம் தெரியலையா மேடம்?
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
1: அன்புக்கு
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளவ யாரு, எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரோ?
2: தேவிக்கு பேசுறேன்.
0: ஐயோ பாட்டே தேவல்யமா.
2: பாட்டு
0: நாங்க இப்பதான் கொடுத்தோம், அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் தரட்டுமா?
2: போடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா மாதேவி ஸ்ரீமா?
1: கண்டுபிடிக்க முடியலையே, மலேசியா வாசியவன் பண்ண மாதிரி தெரியுது.
0: ஆமா, இது வந்து மாட்டு வண்டி சாலையில் என்று ஒரு பாடல்.
2: என்ன,
0: சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. ஆமா, சத்யராஜ் அமலா. சத்யராஜ் அமலா
1: ஜீவாவா?
0: இல்லையே,
1: வேதம் புதிது.
0: வேதம் புதிது நானா சொன்னல, நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னேன்.
1: குரூப் கொடுத்தனால கண்டுபிடிச்சேன்பா.
0: சரி சரி, நன்றி நன்றி தேவி ஸ்ரீமா. நீங்க கலந்துக்கிட்டு உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சாங்க அப்படிதானே?
2: ஆமா, இன்னைக்கு தெரியுற நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாமே வந்து அட்டகாசமா கலந்துக்கிட்டாங்க.
0: ஆமா,
2: நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நம்ம நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடியது இன்று ஒரு தகவல்.
3: கடைகளிலும் கிடைக்கும்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: வாழ்க்கையில ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்ததை விட மாடா பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ன. உங்ககிட்ட

0: போகணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடாக பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்துடலாமே அப்படின்னார் அலட்சியமாக. அதுக்கப்புறந்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு, அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது, ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது. இது ஒரு வித்தியாசம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாட கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எரும மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குழம்போடு பிறக்குது, அதனால் அது காடு மேடுலாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு வந்து உடம்பில் ரோமத்தோடு பிறக்குது, அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன்தான் ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவர் சொன்னார் இதுக்கு பதில். அவர் இதே கேள்வியை இயற்கைக்கிட்ட கேட்டாராம், இயற்கை பதில் சொல்லித்தான், வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறேனே, அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனையை மட்டும் இல்லை, ஆறு கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் ஆறாவது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையே, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்போ நகரத்திலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான். அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்னான், ஆஹா எவ்வளவு அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்கிற கொம்பு எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னானா.
1: இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால் சைபால்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்

சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்புள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்களா இல்லை தரணி போற்றும் ஆகிறார்களா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசியிருக்கீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உண்மையை பேசுறது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டங்க. எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை பேசுகிறவங்கள நம்ம ஏற்றுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கஷ்டம்தான். உண்மையை சொன்னதுக்காக அவங்க நண்பர்களை இழந்து உறவுகளை இழந்து நிறைய வாய்ப்புகளை இழந்து நிற்கிறவங்கள நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம். உண்மையை அப்படிங்கிறது ரொம்ப கசப்பாக இருக்கிற பட்சத்தில் உண்மை பேசினவங்க மேலே நம்ம தப்பாகவே புரிஞ்சுக்கிறோம். அது வந்து அவங்கள தனிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வரலாற்றில் உண்மைக்காக நின்றவர்களை இன்றைக்கு வரைக்கும் நாம் நினைவு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா, நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தங்க வந்து உண்மையே பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க தனிமையில் விடப்படுறாங்களா இல்லைன்னா தரணி போற்றக்கூடிய ஆளுமை ஆகிறார்களா அப்படின்னு. நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462 256 1113 மற்றும் 2561133 என்ற எண்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்கே இருந்தோம்? வணக்கம், யார் எங்கே இருந்தையா? சொல்லுங்க சார்.
2: இப்ப நானே வந்து அந்த லைன் வந்து ஆகா ஓஹோ அப்படி போய் புகழ்ந்து பேசுங்க, நேர்கள்லாம் கேட்டு பரவாயில்ல இளங்கோ நல்லா பேசுறாங்க. உண்மையை பேசும்போது என்ன தெரியுங்களா, உண்மை வந்து எப்பயுமே நல்லாதான் இருக்கும். அதாவது உண்மை எப்பயுமே பாவக்கா மாதிரி கசக்குதுமா,
1: கசக்குது. ஆனா உடம்பு நல்லது இல்ல.
2: உண்மை எப்பயுமே ஒண்ணு, நானே கூட உட்காந்து உண்மையை பேசுறேன். எங்க ஊருக்கு தந்தாலும் ரோத்து மாதிரி இருப்பாங்க, எதுக்கு உண்மையை பேசுறீங்க அப்படின்னு என் நண்பர்கள் சொல்லுவாங்க. உண்மை பேசினா இன்னைக்கு வந்து என்னதான் நீங்க சொல்லலாம், பாராட்டுன்னு சொல்லுவா அந்த நேரத்துக்கு பாராட்டுவாங்க. ஆனா உண்மையை பேசுற அந்த காலத்துல வந்து உண்மையிலே சொல்ல போனா உருப்படியா இருக்க முடியாதுன்னு சொல்லலாங்கம்மா.
1: தடுமையை விடப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க,
2: பொய்க்குதான் காலம்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. அருமையா சொன்னாங்க, உண்மையை பேசினா எங்க அம்மா சேர்த்துக்கிறாங்க, தனியா விட்டுறாங்கம்மா. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க.
3: வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: சொல்லுங்கம்மா.
3: மகாத்மா காந்திஜி கூட சொல்லிருக்காங்க, சத்தியமேவே ஜெயதே வாழ்மையே வெல்லும்
1: அப்படின்னு.
3: இப்ப தரணி போற்றப்படுறாங்க, அது மாதிரிதான் நம்ம உண்மையை பேசும்போது நமக்கு நல்லதுதான்.
1: நல்லதுதான்,
3: ஆமா.
1: தனிமையில விடப்படுறது இல்ல.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462 256 1113 என்ற எண்களில். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
4: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர்.
1: சங்கர் சார் நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா வச்சுங்க குரல் கேட்டு.
4: ஆமாம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
4: உண்மையே உன் விலை என்னன்னு யாருமே கேக்குறாங்க.
1: உண்மையே உன் விலை என்ன, என்னவா இருக்கும்
4: உண்மையை சொல்றவங்களுக்கு? கொஞ்சம் எல்லா இடத்துலயுமே மரியாதை ரொம்ப கம்மியாத்தமா இருக்குமா? ஆமா, அதனால உண்மை அதுக்காக நம்ம உண்மையை பேசாம இருக்கவே கூடாது.

0: ஆமா, நம்ம நடக்கிறது நம்ம பேசுறது உண்மையா இருந்தால் தான் அது நமக்கு இல்லைன்னா நம்ம சந்ததிக்காக ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துருக்கு. நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலில் கை பாடிக்கொண்டிருக்கணும் ஆகாஷ்வாணி. இப்போது 90வது ஆண்டில் வெற்றி நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் 9:11.

0: இடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுகிறார்களா இல்லை தரணி போற்றக்கூடிய ஆளுமை ஆகிறார்களா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம், யார் எங்கேருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து ஐயா?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து? வணக்கம்.
1: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: பேச்சுமுத்து சார் சொல்லுங்க.
1: உண்மை பேசுபவர்கள்

0: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து ஐயா?
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம்.
0: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
1: பேச்சுமுத்து சார், சொல்லுங்க.
0: உண்மை பேசுபவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், தனித்து விடப்படுகிறார்கள் தான் சொல்லுங்க மேடம். காரணம் என்னன்னா, பொய் பேசுறவங்க அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், வசதி வாய்ப்பா இருந்தாலும், அவங்களுக்கு பேரு புகழ் பதவி உயர்வு எல்லாமே வாலண்டியா போய் சேருது. ஆனா உண்மை பேசுறவங்க ஏழ்மையா இருந்தாலும் அவங்களுக்கு அவமானம் தான் கிடைக்குது மேடம். அதாவது அப்ப சொல்லுவாங்க, ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படிமா. ஏழ்மை நிலையில் உள்ளவங்க உண்மை பேசினாலுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்களாமா, ஆனா வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க பொய் பேசினாலும் அவங்கள பாராட்டுவாங்களாம். அதனால உண்மையை பேசுறவங்களுடைய மனநிலை இப்போது தனிமை விடப்படுகிறதுங்கிறதா என்னுடைய கருத்து.
1: நன்றி, நன்றி. அருமை, அருமை. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம். நிகழ்ச்சி எழுந்திருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்மா.
1: அன்பு உள்ளங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஃபோன் அட்டன் பண்ணால் பேசுங்க. வணக்கம். யார் எங்கிருந்து?
2: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்கார அவர் பேசுகிறேன்.
1: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கும். சொல்லுங்க.
2: ஏம்மா, உண்மை என்று கடைசி காலத்தில் உண்மை தான்மா உயிர் கொடுக்கும்.
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: பொய் என்னைக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பாருங்க, பொய் சொன்னா அவங்க வாழ்க்கையில நல்லா தான் இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க நிக்கட்டான நேரத்தில் நம்ம அந்த அன்னைக்கு அந்த இடத்துல நம்ம பொய்ய சொன்னது தானே நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு சங்கடங்கள் வந்தது என்று அன்னைக்கு தான் அவங்களுக்கு புரியும். என்னைக்குமே உண்மையை வெல்லும். ஆனா அந்த பொய் சொல்றது கடை ஒரு தற்சமயத்துக்கு நல்லா இருக்கும், ஆனா கடைசி காலத்துல அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, நன்றி அருமை. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: காலை வணக்கம். சுட்டி பெண் ஜோனாவிற்கு தேனி மாவட்டம் சின்னமலூர் சசிகலா பேசுறேன். நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சசிகலாமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கேன்ப்பா.
1: சொல்லுங்கம்மா.
3: உண்மை பேச வந்திருக்கேன்ப்பா.
1: உண்மை பேச வந்திருக்கீங்களா? சொல்லுங்க.
3: ஆமாப்பா, உண்மை பேசுவாங்கப்பா. முதல்ல வந்து அவங்க நேர்மையா இருப்பாங்க, அதனாலதான்ப்பா அவங்க சமூகத்துல வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஆனா காலம் செல்ல செல்ல அந்த உண்மை பேசுபவர்கள் வந்து தரணி போற்றும் ஆளுமை பண்புடையவர்களாக மாறுவது இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதிப்பா. ஏன் உண்மையை வெறுக்கிறாங்கன்னா, அந்த உண்மை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அவங்கிட்ட இல்லப்பா. உண்மைகளும் நேர்மையான கருத்துக்களும் மக்களுக்கு பிடிக்கலப்பா. பொய்யையும் ஏமாற்று வேலையும் அவங்க அம்பலப்படுத்துறாங்கப்பா. எந்த தவறுக்கு வந்து உடன்பட மறுக்கிறாங்கப்பா. அதனாலதான்ப்பா சமூகத்தில் உள்ளவங்க உண்மை பேசுவதுகள் வந்து நமக்கு வந்து எதிராக இருக்கிறான் பாக்குறாங்கப்பா. அவன் பார்த்தாலே அவன் அர்த்தந்திரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. வாய்மை எனப்படுவது யாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லன்னு சொல்லியிருக்காருப்பா. அப்ப உண்மையும் நன்மையும் பேசுபவர் வந்து உலகம் ஒருபோதும் கைவிடுறது இல்லப்பா. பொய்கள் வந்து தற்காலிகமான இன்பத்தை தரும், இறுதியில வந்து வெற்றி வந்து உண்மையை தப்பா பக்கமே இருக்கும்ப்பா. உண்மையை சொல்லி யாருமே கெட்டவங்க இல்லப்பா. அர்ச்சந்தன் கெட்டு போனாரா? காந்திஜி கெட்டு போனாரா? பெரியார் கெட்டு போனாரா? பகத்சிங் கெட்டு போனாரா?
1: வரலாற்றுல
3: வந்து அவங்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் இருக்குப்பா.
1: உண்மையை
3: சொல்லி கெட்டவங்க யாரும் இல்ல, பொய்ய சொல்லி யாரு வாழ்ந்தவங்க இல்லப்பா. பொய் வந்து வாழ விடாதுப்பா, உண்மை எப்பயுமே சாக விடாதுப்பா.
1: அவருடைய
3: பாகம் வந்து முக்களாலும் தன்மையால் சூழப்பட்டிருந்தாலும் அதுவேப்ப உலகத்தில் நிலையான புகழை தரும்ப்பா. உண்மை எதுவுமே சாகாதுப்பா, வாய்மையே வெல்லும்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி, நன்றி, நன்றி. அருமையான பதிவு. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் சண்டைக்குழி திரைப்படத்திலிருந்து யுகோபதி வரிவடக்கு விஜய் சாஸ்திரேய ஹோசல் குரல் இவன் சில் பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டேன் நினைஞ்சிருங்க.

0: நேரம் 9:20. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசுபவர்கள் தனிமையில் விடப்படுறாங்களா இல்லை தரணி போற்றக்கூடிய ஆளுமை ஆகிறார்களா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: காமராஜ் சார் சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க
0: நலமா இருக்கும் ஐயா, சொல்லுங்க.
1: உண்மை பேசுவார்கள் தோற்றப்படுகிறார்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் கேட்டீங்க.
0: ஆமா
1: ஆமா, தனிமை தான் படுத்தப்படுறாங்க. ஏன்னா அவங்க கூட இந்த இயற்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கே அவர் எதுனாலும் உண்மை சூழலில் வந்து கூட உள்ளவங்களை மாட்டி விடக்கூடிய சூழ்நிலைகளோட வந்துடும். அந்த நேரங்களில் பார்த்தாக்கி இவர் எப்ப இருந்தாலும் உண்மையை சொல்றேன்னு சொல்லி நம்மளா மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓரமா ஒதுங்க தான் செய்வாங்க. ஆனா சுத்தமான தங்கமா இருக்கையில வந்து பிரயோஜனப்படாது. கொஞ்சம் செம்மும் கலக்கையில தான் அது ஒரு ஆபத்தமாகும். அதே மாதிரி நம்ம எவ்வளவு சுத்தமா இருந்தாலும் சரி, அப்ப வந்து நம்ம கூட உள்ள பெருமையில ஒரு சத்த முடியாது. கொஞ்சம் ஒரு பொய்யும் கலந்து பேசுகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட நட்பு வட்டாரங்கள் சேரும். இல்லைன்னா நட்பு வட்டாரங்களுக்காக நம்ம தனிமைப்படுத்தப்படுவாங்கிறது என்னுடைய கருத்து.
0: காமராசர் சார்
1: அனுபவத்துல
0: பேசுறீங்க.

0: வணக்கம்.
1: சகோதரி
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். யார் இங்க இருந்துன்னு சொல்லவே இல்லையே.
0: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன கோவிந்தநாதன்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க.
0: எப்பயுமே நம்ம திருநெல்வேலி நிகழ்ச்சி சிறப்பா போகும்போது குழந்தைநாதனுக்கு ஒன்றும் குறை இல்லை.
1: அப்படியா?
0: என்னைக்காவது நிகழ்ச்சி இல்லைன்னா தான் அன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம்
1: சோர்ந்துருது. என்ன? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
0: என்ன காரணம் கேட்டு நாங்கெல்லாம் கைத்தறி நெசவுனுங்கல்ல, எந்த நேரமும் வந்து எங்களுக்கு வானொலி தான் ஊக்கத்து கேட்டு
1: வாரியங்காவல்
0: இந்தியா பூரா தமிழ்நாடு பூரா அனைத்து மாநிலத்துக்கும் தெரியுது. அது காரணம் என்ன கேட்டு வானொலியில பேசக்கூடிய உண்மையான வார்த்தைகள். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மை பேசுறவங்க எப்பயுமே ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. உண்மையை பேசினா கண்டிப்பாக மென்மேலும் உச்சத்து கோபுரத்துக்கு போயிருப்பாங்க. சில பேர் கூட அந்த பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க, காத்துல அடிக்க குப்பை போய் கோபுரத்துல உட்காந்துச்சுமாங்க. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை திறன் பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை பேசி பேசி என்ன, இறைவனுக்கும் சரி பழகிறவங்களும் சரி, இவர் உண்மையா பேசுறாரு, இவர்கிட்ட பொய் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்மள உச்ச நிலையில கொண்டு வைப்பாங்கம்மா. வாய்ப்பு கொடுத்து நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வானரம்பட்டி நம்பிராஜன்.
1: நம்பிராஜன் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க
1: நல்லா இருக்கோம். சொல்லுங்க.
2: உண்மையை பேசுறது வந்து தங்களை தனித்துக் கொள்கிறார்கள். மற்ற சமூகம் வந்து அவங்களை தனிமைப்படுத்தாரு. ஏன் அப்படின்னா, அறத்தோட உண்மையோட வாழ்றவங்க மற்ற விஷயங்கள்ல போராட முடியாம அவங்க மனநிலையா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே தனிச்சுக்கிடுவாங்க எதுக்கு போட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்ககிட்ட அதிகமா யார்ட்டையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. இந்த சமூகத்தோட அவங்க போராட முடியாது. ஏன்னா அவங்களால அந்த பொது சொற்களை தாங்க முடியாது, பொய்மைய வந்து லாசா எடுத்துக்கிட முடியாது. வீட்லயே கூட அவங்களுக்கு சில நேரம் மரியாதை இல்லாம பேசு. ஏன் அப்படின்னா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது பெரிய காந்தி அப்படி இப்படின்னு என்னத்த சொல்லுவாங்க. ஆனா உண்மையா பேசுறவங்க, உண்மையா நடக்கிறவங்கிட்ட அவங்க வாழ்க்கை ஃபுல்லா போராடுற விஷயமா தான் இருக்கும் வழிய. இந்த சமூகம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஏன்னா உண்மையா தொடர்ந்து பேசுறவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா, அத அந்த உண்மையில இருந்து அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகளையே அது உருவாக்குற மாதிரியே தோணும். நம்ம வேணா மாறிடலாமா, ஏன் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால உண்மையா பேசுறவங்க தங்க தனிச்சுக்கிறதா விரும்புவாங்க, தனிமையத்தான் விரும்புவாங்க, அவங்களே தனித்துக்கிடுவாங்க.
1: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. ரொம்ப அழகாக தன்னோட கருத்து சொன்னாங்க. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் தலைநகரம் திரைப்படத்தில் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு மஞ்சள் தேவன் குரலில் டி மணி செயல் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: நேரம் 9:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசக்கூடியவங்க தனிமையில் விடப்படுறாங்களா இல்லை கட்டி தரணி போற்றக்கூடிய ஆளுமை ஆகிறார்களா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு அடுத்த அன்புள்ளமே யாரு எங்கிருந்த ஐயா? வாழ்க வளமுடன். நன்றி.
2: திருச்சி மாவட்டம் பெருகமணி முகமது இப்ராஹிம் பேசுறாங்கம்மா.
1: ஆ சொல்லுங்க.
2: அதாவது உண்மையை சொல்லாம ஒதுக்கப்படுறதுலாம் ஒரு வகையில இருக்கத்தான் செய்யுது, அதே நேரம் உயர்த்தவும் படுறாங்கம்மா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதாவது உண்மை சொல்றதுக்கு பயப்பட தேவையில்லை, ஆனா பொய் சொல்றதுக்கு பயப்படணும். ஏன்னா ஒரு பொய் சொல்லிருப்பா, அந்த பொய்க்கு மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், எந்த பொய்க்கு எந்த பொய் சொன்னாங்கிறது ஞாபகம் இல்லாம போயிடும். அதனால பொய் சொல்றதுமா பயப்படணும், உண்மை சொல்றதுக்கு எனவே ஒரே காரணம் தான், உண்மைன்னா ஒரே காரணம் தான். இதுக்கெல்லாம் உண்மையை மட்டும் சொல்லிட்டே போயிடலாம், பொய்ய மறைக்கிறதுக்கு ஒரு பொய்க்கு மேல போய் பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்கலாம். அதனால பொய் சொல்ல தேவையில்லாம, ஒதுக்கினாலும் சரி ஒதுக்காட்டாலும் சரி உயர்ந்தாலும் சரி உயராட்டாலும் சரி, நம்ம மனசாட்சி எப்படி இருக்கணும்னு உண்மையை மட்டும் தான் பேசணும்.
1: ஏன்னா
2: பொய்ங்கிற நபிலாம் சொல்றாங்கம்மா, பொய்ங்கிறது பாவங்களின் ஆணி வேற அப்படிங்கிறாங்க. ஒரு பாவத்துக்கு ஆணி வேற

0: சொல்றது பொய். அதனால அந்த பொய்யே மட்டும் சொல்லவே கூடாதுமா.
1: நன்றி.
0: ஒரு சமய சந்தர்ப்பம் சொல்லலாம். அது எந்த மாதிரி சந்தர்ப்பம் சொன்னா, ஒரு அம்மா மகனை சேர்த்து வைக்கிறதுக்கு, இல்ல கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறதுக்கு, ஒரு உறவுல சின்ன சின்ன பொய் சொல்லிக்கலாம். மற்படி பொய்யே பேசக்கூடாதுமா. நான் கூட வியாபாரத்துல பொய்யே சொல்றது கிடையாது. இவளுக்கு வாங்கியிருக்கேன்னா சொல்ல மாட்டேன், கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு வாங்கியிருக்கேன், இவளுக்கு தான் கிடைக்கலாம் சொல்ல மாட்டேன். அதை பொய் சொல்லாம தாராளமா வியாபாரம் பார்க்கலாம். அது கண்டிப்பா அதுக்கு தனி மதிப்பு இருக்குமா? கண்டிப்பா.
1: நன்றி.
0: நல்லா இருக்கு அந்த மதிப்பு, அந்த பேர் இருக்குமா?
1: நன்றி நன்றி நன்றி. யாருமே பதிவு அடுத்த நேர். வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இப்போ வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462251632 மற்றும் 2561133 என்ற எண்கள். நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காட்டேயர் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
2: உண்மையை பேசுறவங்க வந்து பிறரால் போட்டதான் பண்ணுகிறாருங்கம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி வாழ்றவங்க தூற்றும்படியா வாழல, பிறர் போற்றும்படியா தான் வாழ்றாங்க, ஆளுமையா தான் இருக்கிறாங்க. வாய்ப்புக்கு
1: நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து?
3: பொய்
1: பேசுறவங்க தான் காலம் அப்படின்னு சொல்றீங்களா? நன்றிமா நன்றி. பத்மம்மா நிகழ்ச்சி கலந்துட்டதுக்கு நன்றி. உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி. என்ன கஷ்டமோ தெரியல பத்மம்மா வந்து இப்படி சொல்லிடுவேன். நான் பாக்குறவங்க பொய் பேசுறவங்க தான் நல்லா இருக்காங்க, மத்தவங்களாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பத்மம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. டிஷிம் திரைப்படத்தில் வைரமுத்து அவர்களுக்கு ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமி உங்களோட குரல் விஜய் ஆண்டனி சில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு எழுந்திருங்க.

நேரம் 9:38. இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசக்கூடியவங்க தனிமையில் விடப்படுறாங்களா இல்லை தரணி பூற்றக்கூடிய ஆளுமை ஆகிறார்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நேர்களும் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து? வணக்கம். வணக்கம், நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. யார், எங்கேருந்து?

0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து
1: ஹலோ.
0: பேசுகிறீங்க? வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து?
1: சங்கரங்கையிலேருந்து பேசுகிறேன்மா.
0: ஆ, சொல்லுங்கள் சார்.
1: நல்லா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருக்கும் நல்லா இருக்கம்மா. எல்லாருக்கும் கேட்டதாக சொல்லுங்கள்.
0: ஆ, சொல்கிறோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். வீட்டிலலாம் நல்லா? ஆ,
1: உண்மை போதுமே பேசிக்க முடியாது நேரங்களில். அந்த உண்மையை தவிர மற்றதையும், அதாவது பொய்யும் பேச வேண்டியது இருக்கும். இப்போ வந்து வாரியார் அடிக்கடி சொல்லுவாரு என்னுடைய சொற்பொழிவுல, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பைய இன்னொருத்தரை வெட்டுவதற்கு அருவாளோட ஓடி வர்றார். அப்போ வெட்டுப்படுதவர் வந்து இந்த தெருவழியா போயிட்டார். இவர் வந்து இன்னொரு நபர்த்த கேட்காரு, இந்த வழியா ஒரு ஆள் ஓடினாரா அப்படின்னு கேட்காரு. அவரு இல்ல, அவர் அந்த பக்கமா போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்து அந்த கொலையானது நிறுத்தப்படுது. அந்த இடத்துல அந்த பொய் வந்து உண்மையா செய்திருது. இத வந்து அடிக்கடி நம்ம வாரியார் சுவாமியும் சொற்பொழியில சொல்லுவாங்க. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி ஐயா. வந்து அப்படி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்துமா?
2: இம்மா புஷ்பம் பேசுமா, சாம்பார் உடையில இருந்து. நல்லா இருக்கீல?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க.
2: நான்லாம் யார்ட்டனாலும் உண்மையை தான் பேசுவேன். பேசுனா சொன்ன மாதிரி உண்மையை பேசினா பிடிக்காது.
0: பிடிக்காது.
2: ஆமா, யாரும் இப்போ ஒரு தொழில் பார்க்கல, நல்ல தொழிலை பத்தினா தான் நல்லது அப்படின்னா அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைப்பா அவங்களுக்கு மனசுல இருக்கு. அதனால போய் பேசிட்டு அடுத்த பக்கம் சண்டையில தூட்டுட்டு வரவங்க என்னடா சண்டை நடக்கலையே நினைச்சுக்கிட்டவங்க தாங்கம்மா நல்லா இருக்காங்க. நியாயமா பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் சொந்தத்தோட வேற விலகிதான் இருக்கணும்.
0: சூப்பரான பாடல் வந்துட்டே தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பவிஜி வரிகளுக்கு ஹரிஹரன் மற்றும் பவதாரணி குரல்ல யுவன் இசையில பாடல் இதோ

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 9:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உண்மையை பேசக்கூடியவங்க தனிமையில் விடப்படுறாங்களா இல்லை தரணி போற்றக்கூடிய ஆளுமை ஆளுகிறார்களா அப்படின்னு தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்கிறாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து? நான் பேசுறது எனக்கே கேட்குது. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் குமார். மேடம் எங்கிருந்து?
1: குற்றாலத்திலிருந்து.
0: குற்றாலத்திலிருந்து குமார் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் மேடம்.
0: நலமா இருக்கும், சொல்லுங்க
1: மேடம். உண்மை பேசுறது முதல்ல தனிமையில தான் விட போயிருக்காங்க. திருப்பி அவங்க உண்மையோட பொருள், உண்மையோட நியாயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு பூகம்பமா உருவாகிறாங்க மேடம்.
0: மகிழ்ச்சி.
1: நன்றி.
0: அழகா சொல்லிட்டாங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகும் அப்படின்னு குமார் சார் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. ஐயா திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளுக்கு சாதாரண சார்க்கும் குரல்ல சாதாரண சார்க்கும் கே கே இவங்க ரெண்டு பேரோட குரல்ல பரத்வாஜ் சில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 9:54. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகிழ்ச்சி ஆனந்த பொங்காட்சி நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பொங்காட்சி நிகழ்ச்சியில் உண்மையை பேசக்கூடியவங்க தனிமையில் விடப்படுகிறாங்களா இல்லை தரணி போற்றக்கூடிய ஆளுமை ஆகிறார்களா அப்படின்னு தான் கேள்வி எழுப்பியிருந்தோம். அதுக்கு எல்லாருமே சொன்னாங்க, அதாவது வந்து உண்மையை பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தனிமையில் தான் விடப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சொல்கிறாங்க உண்மை என்றைக்கினாலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையை பேசுகிறவங்க நிறைய நேரங்களில் தனிமையை சந்திக்கலாம். அந்த உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அதுக்காக உண்மையை பேசினவங்க தோத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க தோற்று போனவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நேர்மையும் உண்மையும் தொடர்ந்து கடைபிடிக்கிறவங்க காலப்போக்கில் மக்களோட நம்பிக்கையும் மரியாதையும் கண்டிப்பாக பெறுவாங்க. உலகம் போற்றக்கூடிய நிறைய ஆளுமைகள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகளையும் தனிமையும் சந்திச்சிருந்ததுனால தான் அவங்க வந்து அப்படி ஒரு நிலைமைக்கு போனாங்க. உண்மை நிலை அப்படிங்கிறதையும் அந்த கொள்கை பிடிப்பும் அவங்க உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். உண்மை சில நேரங்களில் தனிமை தரலாம், ஆனால் அது வந்து ஒரு நிலையான மதிப்பையும் மரியாதையும் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் கலந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் அக்ஷயா சென் முதல் சுற்றில் தோல்வியடைந்து வெளியேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பண்பின் அலைவரிசையர் வினோடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்கு. 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதோட புது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க வந்துட்டேன்னா உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை உங்கள் விருப்ப பாடலும் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-133 நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய முதல் நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பரம்குன்றாபுரத்தில் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள்?
0: நலமா இருக்கேம்மா. என்ன பாடல் வேணும் முதல் நேரம் வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சியில்? ஒலிம்பிக் வளையங்களை உருவாக்குற அந்த ஐந்து வண்ணங்கள் என்னலாம்? ஒலிம்பிக் சின்னத்துல இருக்கிற அந்த ஐந்து வளையங்கள் வந்து என்னென்ன கலர்ல இருக்கும்? அதாவது கிட்டத்தட்ட ஐந்து வண்ணங்கள் இருக்கு, அந்த வண்ணங்கள் என்னலாம்னு சொல்லலாமே. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. பரம்குன்றாம்புரம்ல இருந்து பேசின முத்துக்குட்டி அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து. ஸோ என்ன கேள்வி அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒலிம்பிக் வளையங்களை உருவாக்குற அந்த ஐந்து வண்ணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பன்மலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்களை நேரம் காலையில 10:10 ஆகிட்டு இருக்கு. நிலைப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்பதே நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து சூப்பரான பாடல் கேட்டோம், ஆப்பிள் பெண்ணே அப்படின்ற அழகான பாடல் கேட்டு வந்தாச்சு. முதல் கேள்வியும் வந்து கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னா, ஒலிம்பிக் வளையங்களை உருவாக்குற அந்த 5 வண்ணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான பதில் வந்து வரக்கூடிய நேருக்கு தெரியுதா, என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நிலைப்பன்மலை 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்பதை நிகழ்ச்சி. மனம் விரும்பதை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னா, ஹீரோ திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த கேள்விக்கான பதிலை யார் தான் சொல்ல போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இதே போல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462 256

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்கள் நேரம் காலையில் 10:17 நிமிடமாக இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் முதல் கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான பதிலை நானே சொல்லிடுறேன். ஒலிம்பிக் வளையங்களை உருவாக்குற அந்த 5 வண்ணங்கள் என்னலான்னா கருப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த 5 வண்ணங்களால் தான் ஆனது தான் இந்த ஒலிம்பிக் வளையங்கள். ஒவ்வொரு வளையமும் உலக புகழ்பெற்ற 5 முக்கிய கண்டங்களை குறிக்குது. நீலம் நிறம் வந்து ஐரோப்பாவையும், மஞ்சள் நிறம் ஆசியாவையும், கருப்பு நிறம் ஆப்பிரிக்காவையும், பச்சை நிறம் ஆஸ்திரேலியாவும் மற்றும் ஆஸ்திரேலியா மற்றும் ஒசானியான்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவப்பு நிறம் அமெரிக்காவை குறிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஒலிம்பிக் வளையங்களோட நிறங்கள், கருப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் மற்றும் சிவப்பு.

0: நெல்லிப்பண்பலை 102.6 மனம் விருந்தை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச போகிற நீர் யார், என்ன பாடல் கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அமரூர்லேருந்து ராஜசேகரன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாடல் உங்களுக்கு விருப்ப பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சேரன் பாண்டியராஜ் படத்துலேருந்து மேடம், காதல் கடிதம் வரைஞ்சேன் அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பாக வழங்கிடலாம் சார். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் பைக்காரா நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் வந்து ஒன்று தர்மபுரி, இன்னொன்று நீலகிரி.
1: தர்மபுரி மேடம்.
0: தர்மபுரியா இல்லையே, சரியான பதில் வந்து நீலகிரி
1: தான்.
0: இருந்த பரவாயில்ல, முயற்சி செஞ்சதுக்கு நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: தமிழ்நாட்டில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி நீலகிரி மாவட்டத்தோட முக்கிய சுற்றுலாத்தலமான ஊட்டியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஊட்டி கூடலூர் அந்த சாலையிலையும் வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் அந்த ஒரு பாய்ந்தோடுற இந்த அருவி இங்கே இருக்கிற பைக்காரா ஏரி மற்றும் அணையோடு சேர்ந்து ரொம்ப சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டுருக்குது. 10:19 ஆகிட்டுருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் விருமதை நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்ருக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. சேரன் பாண்டியன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலக மக்கள் தொகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக மக்கள் தொகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது, இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6

0: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் காலையில் 10:24 ஆகிட்டு இருக்குது. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கே இருந்து பேசுகிறீங்க?
2: முகவூர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
2: வேலைக்காரன் படத்திலிருந்து வேலை இல்லாத வந்தான் வேலை தெரிஞ்சவன் வீரமான வேலைக்காரன்.
1: பாடல் கொடுத்துடலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா, உலக மக்கள் தொகை தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
2: ஆக்ஷன் கொடுங்க.
1: ஜூலை 11, செப்டம்பர் 11.
2: செப்டம்பர் 11
1: இல்லையே, ஜூலை 11 தான் சரியான பதில். இருந்தாலும் முயற்சி செஞ்சதுக்கு நன்றிம்மா.
2: நன்றி
1: நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படுற சவால்கள், குடும்ப கட்டுப்பாடு, பாலின சமத்துவம், தாய்மார்களோட ஆரோக்கியம், இதெல்லாம் குறித்து விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட முக்கிய நோக்கமாக வந்து இருக்குது. 1987 ஜூலை 11 உலக மக்கள் தொகை 5 பில்லியனை, கிட்டத்தட்ட 500 கோடியை எட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் நினைவாக 1989 இருந்து ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உலகம் முழுவதும் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். 10:26 ஆகிட்டு இருக்கு. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ குரலில் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். தொலைக்காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே, டிவி தொலைக்காட்சி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? தொலைக்காட்சி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு இதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துடலாமா? தொலைக்காட்சி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். 1926, 1826. இதுக்கான பதிலை யோசிச்சு நம்ம பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்லை நேரம் காலையில 10:31 ஆகிட்டு கடல் தாண்டி சென்றாலும் இனிய உலகை நினைவில் நிறுத்தும் கால கண்ணாடி, வலிமருந்து சுகமறிய கானத்தோடு தொடங்கும் பன்னிசை பெட்டகம், பசுமை நினைவுகளை பறைசாற்றும் பண்பலை, மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. மனம் பெருமதை நிகழ்ச்சியில் தான் நினைச்சிருக்கிறோம். மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிட்டு பொது அறிவு கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நேயர்கள். நேர்களை உங்களுக்கான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1333 எண்களில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் சார். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, இங்கே இருந்து பேசுறீங்க?
2: காலை சாரலோடு வணக்கம். தென்காசி மேலத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்ல சௌக்கியமா இருக்கு மேடம். எல்லாத்தையும் கேட்டதா சொல்லிருக்கீங்க.
1: கண்டிப்பா சொல்லிடலாம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: நல்லவனுக்கு நல்லவன் படத்துல இருந்து உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்
1: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். தொலைக்காட்சி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி சொல்லியிருந்தேன்.

0: இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 1926, 1826.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு.
0: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த மின் பொறியாளரான ஜான் லோஹி பேட் அவரை வந்து ஜனவரி 26, 1926 அன்னைக்கு உலகத்தோட முதல் செயல்படுற இயந்திர தொலைக்காட்சி அமைப்பை வந்து லண்டனில் வெற்றிகரமாக நிரூபித்து காட்டினாங்க. அதுக்கப்புறமா 1927 ஃபிலோ ஃபான்ஸ்வர்த் அப்படின்றவரால் முழுமையான ஒரு மின்னணு தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 10:33 ஆகிட்டு இருக்குது. பாடல் கேட்க போகிறோம். நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்துலேருந்து கேஜே இசாஸ் அவர்களுடைய குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி அடுத்த பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்தியாவின் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 டெல்லி, ஆப்ஷன் 2 கொல்கத்தா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சு பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பந்தலை 102.6 மனம் விரும்புதே.

0: இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம், அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்குறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லாமல், அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்குறது அப்படின்னாலே ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். 10:38 ஆகிட்டு இருக்குது. நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
2: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்தில் அழகிய நதி என்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பாக வழங்கிடலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், இந்தியாவின் பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆப்ஷன் 1 வந்து டெல்லி, கொல்கத்தா.
2: 2வது மேடம், கொல்கத்தா.
1: கொல்கத்தா தான் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இந்தியாவோட பழமையான பொது அஞ்சல் அலுவலகம் வந்து கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்குது. இது 1774 வாரன் கேஸ்டிங் அப்படின்றவரால் வில்லியம் கோட்டையில் பொதுமக்களோட பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்டுச்சு. இந்த கொல்கத்தா பொது அஞ்சல் அலுவலகத்தில் தற்போதைய பிரம்மாண்டமான கட்டிடம் வந்து 1864 வால்டர் பி கிரான்வில் அப்படின்றவரால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திலேருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகின் மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? உலகின் மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எந்த நாட்டில் உள்ளது? இதுதான் வந்து அடுத்த கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸையும் சொல்லிடுறேன். 1 சீனா, இன்னொன்று சிலி. கேள்விக்கான பதிலையோ ஸ்டே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். மனம் விரும்பதை நிகழ்ச்சியில நேரம் காலையில 10:45 ஆகிட்டு இருக்குது. நம்ம நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்பதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்றத கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராணி தேனிலிருந்து.
1: நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கும்ப்பா.
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: கேரிகரா எங்களுக்கு கொடுத்து மேலும் மேலும் எங்களுக்கு இது சிறப்பு கொடுக்குறீங்கப்பா.
1: என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு கஜினி படத்துல இருந்து சுத்தும் வீலி சூடரே, சுத்தும் வீலி சூடரே அந்த பாடல்மா.
1: பாடல் கண்டிப்பா வழங்கிடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன். உலகின் மிகப்பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். முதல் ஆப்ஷன் வந்து சீனா, ரெண்டாவது ஆப்ஷன் சிலி. எரிமலை வந்து சிலி நாட்டுல வந்து அமைஞ்சிருக்குது. ஆண்டஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உள்ள ஒரு பகுதியில ரொம்பவும் ஒரு சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு எரிமலைகள்ல இந்த சிலியில அமைஞ்சிருக்கிற இந்த லஸ்கார் எரிமலையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10:47 ஆகிட்டு இருக்குது. பாடல் வந்துட்டே இருக்கு. கஜினி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய குரலில் பாடல் கேட்க இருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மருத்துவர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் 1 வந்து January 1, ஆப்ஷன் 2 July 1. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே வரக்கூடிய பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோடு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.
1: பட தொடக்கமும் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு
2: தொடக்கமும் பாட்டு முடிவும் பாட்டுன்னு ரொம்பவே அழகாக சொன்னாங்க. நம்மளும் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யார் அப்படின்னு பார்க்க வேண்டிய தருமம் வந்தாச்சு. நேரம் காலையில் 10:54 ஆகிட்டு மனம் விரும்புதை நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா.
2: நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கமா.
2: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: படத்தின் பெயர் வசூல் ராஜா MBBS. பாடல் வந்து 10 நம்பர் 1 சொல்லு என்ற ஒரு இனிய பாடல்.
2: பாடல் ஒளிபரப்பிடலாம் சார். கடைசியா வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா
3: ஜூலை 1
2: மருத்துவர்கள் தினம். சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
3: நன்றி மகிழ்ச்சி.
2: மருத்துவர்கள் தினம் வந்து ஜூலை 1 தான் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுது. இந்தியாவில் ஆண்டுதோறும் ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டுட்டு வருது. மேற்கு வங்காளத்தோட முன்னாள் முதலமைச்சரும் தலை சிறந்த மருத்துவருமான டாக்டர் பிதான் சந்திர ராய் அவர்களுடைய பிறந்த மற்றும் நினைவு நாளான இந்த ஜூலை 1 சிறப்பிக்கிற வகையில் தான் வந்து 1991 இருந்து இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் அனுசரிக்கப்பட்டுட்டு வருது. ஜூலை 1 தான் மருத்துவர்கள் தினம். நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. பரன்குன்றாபுரத்துலேருந்து முத்துக்குட்டி, விருதுநகர்லேருந்து ராஜ், முகவூர் ஜோதி, மேலகரம் ஜெயக்குமார், நாங்கநேரிலேருந்து கணேசன், தேனியிலேருந்து ராணி, ஆழ்வார்குறிச்சியிலேருந்து பரமசிவானந்தம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு வச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிட்டு இருந்த நான் உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேரில் ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் ஒலிபரப்பப்படும். பாடலை தொடர்ந்து 11 செய்தி சுருக்கம் தொடர்ந்து நினைச்சிருங்க. நல்லை பண்பலை 102.6.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
5: கோலாகல ஆரம்பம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா சமூக நலத்திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முறையாக செயல்படாத சாய ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்த ஒருநபர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா ஷிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களே, இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒற்றாகமான முற்பகல் வணக்கங்களுடன் இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஃபிட்டாக இருக்கிறதா, இந்தியாவே ஃபிட்டாக இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மூமெண்ட் பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது இந்திய மக்களோட உடல் தகுதி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஊக்குவிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய இயக்கமாக இருக்குது இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட். இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தினமும் உடற்பயிற்சிகளை வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கண்டிப்பாக மக்கள் கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வருது.
2: அதில் ஆர்ஜே மட்டும்தானே இது வரைக்கும்
1: உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது சொல்ல வருது. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் அதை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவது ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் உணர் நினைச்சேன் பாட்டு படிச்சு திரைப்படத்திலிருந்து வாலியறிகளுக்கு எஸ்பிபி மற்றும் சுவர்ணலதா குரலில் சில பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு எழுந்திருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நேரம் 11:10. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கம் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம். இந்த இயக்கம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 29 ஆகஸ்ட் மாதம் 2019 நம்மளோட பிரதமர் அவர்களால் தான் இது தொடங்கப்பட்டுச்சு. இதோட நோக்கம் என்ன, முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு, முக்கிய குறிக்கோளாக கொண்டு தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இன்னும் இந்த திட்டம் பற்றிய நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. எஜமான் திரைப்படத்திலிருந்து வாழ்வரிகள் எஸ்பிபி சித்ரா குரலை இளையராஜா இசையில் பாடல் இதோ

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேரம் 11:16. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா மூமெண்ட் பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில்நுட்பங்கள் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதனால் மக்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து என்ன உட்கார்ந்த இடத்துல உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமன் வெயிட்டு போடுது, நீரிழிவு நோய் வருது, இதே நோய் வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையும் குறைச்சே ஆகணும்டா அப்படின்னு கொண்டு வந்த திட்டம் தான் அந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது. இதன் மூலம் மக்களை நடைப்பயிற்சி செய்ய வைக்கிறது, ஓட்டப்பந்தயம் கலந்துக்க வைக்கிறது, யோகா நடத்துறது, இப்படி பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபட ஊக்குவிக்குது இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட். நிகழ்ச்சி அடுத்ததாக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உத்தமராசா திரைப்படத்திலிருந்து வாலி வரிகளை எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலை இளையராஜா இசையில் பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நேரம் 11:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஸ் வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்றைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இந்தியா மூமெண்ட் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த இயக்கம் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களோட உடல் தகுதியை மேம்படுத்த நிறைய நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளை நடத்துகிறாங்க. இதனால் சின்ன வயசுலேயே ஆரோக்கியமான பழக்கங்கள் வளர்க்கப்படுது குழந்தைகள் மத்தியில். அதோட உடற்பயிற்சி அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப

ரொம்ப முக்கியமானது. இதனால் இது மன அழுத்தத்தை குறைச்சி தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவியாக இருக்குது. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தின் வாலி வரிகளுக்கு கே ஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜா பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகர்ஸ் வெளிச்சம் நிகழ்ச்சி. எனக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இண்டியா மூமெண்ட் பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட் மூலம் மக்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்க ஊக்குவிக்கப்படுறாங்க. நல்ல உணவும் உடற்பயிற்சியும் சேர்ந்துச்சு அப்படின்னா சிறந்த ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கு வழிவகை செய்தது தான் இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படுத்த வாழ்வர்களுக்கு கே ஜெயசுதாஸ் குரல்ல இளையராஜா செல் பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நேரம் 11:35. இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஃபிட் இண்டியா மூமெண்ட் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு அந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஆரோக்கியமான குடிமக்கள் நாட்டோட பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பங்களிப்புப்பாங்க. அதனால் ஃபிட் இண்டியா மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண திட்டமானு கேட்டிங்கன்னா அது சாதாரண திட்டம் கிடையவே கிடையாது. ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கக்கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக இருக்குது இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட். அதனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எல்லாருமே இந்த திட்டத்தில் பங்கேற்று உடற்தகுதியான வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்தியாவே எப்பவும் ஃபிட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கு இருக்கக்கூடிய பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து முத்துலிகம் அறிகளுக்கு SPP குரல் இளையராஜா செயல் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு நினைஞ்சிருங்க.
3: GRP ஜுவல்லர்ஸ்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம்.
2: நேரம் 11:40. இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியில். வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளூர் தகவலை கொண்டுட்டு வந்திருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா
3: நான் ஜி வசந்தி பாலமுருகன்.
2: வசந்தி பாலமுருகன், என்ன தகவலோடு வந்திருக்கீங்க?
3: முதல் தகவல் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நேயர்களுக்காக நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் இருக்கிற வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இராணுவம் சீருடை பணியில் சேர்றதுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் எப்போல்லாம் நடக்குது அப்படின்னா, காலையில் 5:30 மாலை 7:30 வரைக்கும் வந்து இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து நடந்துட்டுருக்குது. ஞாயிறுதோறும் எழுத்து தேர்வுக்கான மாதிரி தேர்வுக்கான பயிற்சிகளும் நடக்குது. இந்த பயிற்சிக்காக எந்த விதமான கட்டணமும் கிடையாது. வள்ளியூர் ராதாபுரம் நாங்குநேரி வட்டாரங்களைச் சேர்ந்த 17-25 வயதுக்குட்பட்ட பட்டதாரி இளைஞர்கள், இளம்பெண்கள், பிளஸ் டூ முடித்தவர்கள் எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிய மாவட்ட ஆட்சியர் இந்த பள்ளியில் TNPSC வங்கி தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளையும் வந்து தொடங்கி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த உங்களுக்கு நீங்கள் இராணுவத்தில் சேர விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பயிற்சி வகுப்பு வள்ளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.
2: ஆக எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தில் மானியம் பெற்று பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் துறை அறிவிச்சிருக்கு. அதை பற்றி தான் சொல்ல இருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக நீரை வச்சு அதிக பரப்பில் பயிர் சாகுபடிகள் செய்வதற்கு பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்துறது மூலம் கூடுதல் மகசூலை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர்களுக்கு மட்டும் நேரடியாக நீர்ப்பாசனம் கிடைக்கிறதுனால களைகள் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதன் மூலம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்துறதுனால உரங்கள் வீணாகாமல் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணீர் பாசன திட்டத்தில் பயன்பெற விவசாயிகள் நிலத்தில் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணீர் பாசனத்தில் திட்டத்தில் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு ரெண்டு பாசன முறைகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எந்த பகுதி மக்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட முக்கூடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இதில் பயன்பெற விரும்புகிறவங்க வட்டார வேளாண் உதவி இயக்குனர் அலுவலர்

0: சார் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதோடய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்களும் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்தது ஏதாவது தகவல் இருக்கா?
1: பாடல் கேட்கலாம்.
0: பாடல் கேட்கலாம். உதய் ஒலிக்கு இருக்கக்கூடிய பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:48. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் உள்ளூர் தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அடுத்து என்ன தகவல் வசதி?
2: அடுத்த தகவல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் +2 பொது தேர்வு வந்து ஏற்கனவே மார்ச் மாதம் வந்து நடந்துச்சு. இதுக்கான தேர்வு முடிவுகள் எல்லாமே வந்து மே 8 வந்து வெளியாச்சு. இப்போ இந்த தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்காக June 29 July 7 வரைக்கும் வந்து தேர்வு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க May 18 to May 30 வரைக்குமே அவகாசம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் வந்து விண்ணப்பிக்க தவறினவங்களுக்கு 1-2 கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த நாளை நீட்டுச்சு. June 3-4 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த தட்கல் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. +2 துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம்.
1: அதே மாதிரி நான் ஒரு தகவல் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, June 6 and 7 தீத்தடுப்பு பயிற்சி, அது எங்கன்னு கேட்டிங்கன்னா, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பொதுமக்களுக்கு தீத்தடுப்பு பாதுகாப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்புகள் 6 and 7 காலை 11 மதியம் 12 வரைக்கும், 12 to 4 வரைக்கும் 2 times நடக்கு. 11 to 12 வரைக்கும், 4 to 5 வரைக்கும் நடக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா, திசையன் விலை மற்றும் 4 தீயணைப்பு நிலையத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக பயிற்சி கற்று தரப்படுது. அதனால் நீங்கள் மக்கள் போய் அதை பார்த்து இந்த இதில் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் சொல்ல வரீங்களா இல்லை பாடல் கொடுத்துலாமா?
2: பாடல்
1: வந்து தெரிஞ்சு ஒழிக்கக்கூடிய பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்தில் ஆரி உதயகுமார் வரிகளுக்கு மனோ குரல் இளையராஜா சில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.
3: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தே

0: நேரம் 11:54 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸ் வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
1: வெளிச்சம் நிகழ்ச்சியில் நிறைவான தகவலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கடந்த மே 30 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்ட இளநிலை கியூட் தேர்வு வந்து வரும் இந்த மாதம் 6-7 இந்த 2 தேதிகளையும் வந்து மறுபடியும் நடக்க இருக்கிறதா தேசிய தேர்வு முகமை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து மறக்காமல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
0: ஆமாம், இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தேன் நானுங்கள் சுட்டி பஞ்சோனா, என் கூட
1: நாங்கள் அஜய் வசந்தி பாலமுருகன்.
0: நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு இளையராஜா மற்றும் ஜானகி குரல் இளையராஜா இசையில் பாடல். பாடலை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சி குறிப்புகள்:

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் முதன் முதலாக சைக்கிள் ஓட்டிய அனுபவங்கள், தோழிகள் அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் அறிவியல் ஆராய்ச்சி உதவி திட்டம் பற்றி கேட்டறியலாம். 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வழிகள் பற்றி கேட்டறியலாம். 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, 3:02 அன்பின் வரிகள், 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு, நேர்முகம். பங்கேற்பவர் மருத்துவர் நெப்போலியன் அவர்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம், நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரை. வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள். 8:05 குக்கோ நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் சங்க இலக்கியமும் காதலும், 10 மணிக்கு சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 11:00 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேஹிதியே. இன்னைக்கு ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றாலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
3: நான் உங்கள் சுட்டி பண்ண ஜோனா.
1: ஜோனா, எப்படி இருக்கிறீங்க?
3: சூப்பரா இருக்கேன்.
1: இன்னைக்கு வந்து வேர்ல்டு பைசைக்கிள் டே, உலக சைக்கிள் தினம். அதனால இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட எதை பத்தி பேச இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க முதன் முதல்ல அந்த சைக்கிள் ஓட்டின அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தோழிகள் கிட்ட கேட்க இருக்கிறோம். அது முத முதல்ல அந்த கத்துக்கும் போது அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதே ஒரு சவாலான விஷயமா இருக்கும் இல்லையா?
3: கண்டிப்பா.
1: ஆமாம், அந்த அனுபவங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு கால் பண்ணுங்க 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு. நம்ம தோழிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படத்துல இருந்து பாடல்.
4: அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.

ஓரம்போ

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இலிருந்து. ஜோனா, இன்னும் ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம் இல்லையா, அதுல ஹீரோக்கு வந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி, நீங்க எப்படி சைக்கிள் ஓட்டுனீங்க, அந்த அனுபவம், முதல் முதல ஓட்டின அனுபவத்தை பத்தி சொல்லுங்க.
1: முதல் முதலா ஓட்டின அனுபவம் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே மறக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படிதானே எனக்கு வந்து என்னன்னா, முன்னாடி வந்து வாடகை சைக்கிள் உண்டு, சரியா? அந்த வாடகை கடையில 2 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபாய்
0: என்னமோ,
1: 2 ரூபாய் கொடுத்தா வாடகை சைக்கிள் தருவாங்க. அது வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வந்து வாடகை சைக்கிள் ஓட்டும். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் உண்டு, அது எங்கள் அக்கா என்ன தொடவே விட மாட்டாங்க.
0: அப்போ உங்களுக்கு முதல்ல யார் சைக்கிள் ஓட்ட கற்று குத்துறது?
1: சொல்கிறேன், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா, எல்லாத்தையும் எங்கள் அக்கா கிட்ட சைக்கிள் கிட்ட தரவே மாட்டேன், அந்த வாடகை சைக்கிள் தான் வாங்கி வாங்குவோம். சரியா? வாங்கி ஓட்டி ஓட்டி பழகிட்டே இருப்பேன். அது சண்டே தருவாங்க, சண்டே 3 ஹவர்ஸ் கிட்டே எடுப்போம். சரிங்களா? ஒரு 6 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சு அந்த வாரம் வாரம் அந்த சண்டே வந்து 2 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டு 4-5 மணி வரைக்கும் நாங்கள் வந்து விளையாண்டுட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்து சைக்கிள் அப்படின்னு சொன்னாலே, நான் என்னோடய மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட்லி சைக்கிள் தர மாட்டாங்க. அது யா சைக்கிள் தொடாதுன்னா தொடாது, நான் போண்டியிருக்கு அங்கே போண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வந்து அப்பாவை வந்து எப்பவுமே பிஸியாக தானே இருப்பாங்க. அப்போ எங்கள் நேரில் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போவேன். தாத்தா வீட்டுக்கு போயிட்டு எங்கள் தாத்தாவோட பெரிய சைக்கிள் இருக்கும், சரி, பெரிய சைக்கிள் பார் போட்ட சைக்கிள் இருக்கும்ல, அதை வாங்கி எடுத்து விட்டுட்டே இருப்பேன். எங்கள் தாத்தா எடுத்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதனால் அதை எடுத்து எடுத்து ஓட்டிகிட்டே இருப்பேன். சரியா? அப்போ எனக்கு வந்து சின்ன சைக்கிள் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் டெய் ஆசைங்கிறது நமக்கு, அப்போ வந்து சைக்கிள் ஓட்ட பழகுல புதுசில் வந்து ஆசை அப்படிங்கிறது நிறையா இருக்கும்.

0: அப்போ நீ டைரெக்டாக டெய்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு போய் போய் அதை வந்து வண்டி சைக்கிள் அவ்வளோ பெரிய சைக்கிள்னால எப்படி உருட்டவே முடியாதுல்ல.
1: ஆமாம், அது வந்து சீட்டில் மேலே ஏறி உட்கார முடியாது, அட்லீஸ்ட் இந்த குரங்கு படல் மாதிரி ஒன்று போட்டு போட்டு நம்ம வந்து ஓட்டி கற்றுருப்போம்.
0: அப்படியே அப்படியே எடுத்து உருட்டிகிட்டே இருப்பேன், எப்பவும் எடுத்து எடுத்து எடுத்து உருட்டிகிட்டே போயிட்டுருப்பேன். அப்போ
1: சரி, நம்ம தோழிகளும் வந்துட்டாங்க, அவங்களோட அனுபவத்தை கேட்டுட்டு உங்களோட அனுபவங்களை தொடர்வோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம், யாரிங்க இது பேசுறீங்க?
2: பழகணும் பழகி ரெண்டு வாரம் ஆயிருந்து அப்ப தோட்டத்துல போய் மாட்டுக்கு தட்டத்துல அடிச்சு வந்துட்டு இருக்கேன். மெயின் பஜார் பத்துக்காங்க, ஏன்னா பக்கத்துல வர எங்களுக்குதான் பஸ் ஏற வரணும், நாலுமுக்கு ரோடு. நான் தோட்டத்துல வந்துட்டு ஒரு ஆள் கையை காட்டுது, நின்று நின்று கை கட்டிட்டேன், நம்ம படத்தை யாரும் வராங்க போல, அதுல கை கட்டும் நான் பாக்கவே இல்லை. பாத்தீங்கன்னா பள்ளியத்துல இருந்து யாத்தோட பழச்சிட்டு அடிக்கிறேன், யாரும் வந்து யாரும் ஆக்கள் வருவாங்க, ஒரு வேன் வந்துட்டு இருக்கு, நான் நேரம் கொண்டு போறியாச்சு. அப்ப அதுக்காக டிரைவர் கண்ணாடி புடிச்சா தொங்கிட்டு கிடக்கேன், சுத்துதான் உருகி போச்சு.
1: பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலையே.
2: எனக்கு அடி இல்ல, அதான் பாத்துக்காங்க,
0: வண்டிக்கு எதுவும் ஆகலையே.
2: அடி அதுக்குதாங்க அடியா கிடைக்க விழுந்துச்சு.
0: அம்மாட்டி
2: வரும்போது பாத்தீங்க, அப்பா எனக்கு பட்டறைய அடி.
1: அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு தைரியம் வந்துச்சா எப்படி?
0: கிளம்பி அந்த சைக்கிள் வரவங்க சைக்கிள் வருது, நான் வந்து பஸ்குள்ள உட்காந்துருக்கேன், டெய்லி அந்த பஸ்ல
1: போவேன், சைக்கிள் போறது பாத்துட்டு இருக்கீங்க.
0: இல்ல இல்ல, அந்த பொண்ணு நேரா வருது, சரியா சைட்ல ஒதுங்கி போகணும்ல, அந்த பொண்ணுக்கு சின்ன பாதை தான், அதுலதான் ஒதுங்கி போனோம், அந்த பொண்ணுக்கு ஒதுங்கி போக தெரியல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுக்கணும், அப்படிதானே பிரேக் பிடிக்க, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு என்ன இதுல இருந்ததோ தெரியல. நேரா கொண்டு வச்சு கொண்டு வந்த உடனே டிரைவர் சொல்ற, அவ போற போக்கு சரியில்ல வண்டி நிப்பாட்டு அப்படின்னு டிரைவர் வண்டி நிப்பாட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேரா கொண்டு வந்து
1: பஸ்ல மாதிரி நிப்பாட்டிட்டா. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நமக்கு சைக்கிள் ஓட்டும் போது கிடைச்சிருக்கும். நம்ம தோழிகளோட அனுபவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் எடுப்பரும் பூவே பூச்சுடுவா திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸ்நேகிதியை இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, முதன் முதலாக சைக்கிள் ஓட்டிய அனுபவங்கள் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். தோழிகளை நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு கால் பண்ணுங்க.
2: 0462 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து 2561132 மற்றும் 2561133 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு எண்கள்லையும் கால் பண்ணி எங்க கூட பேசலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க
1: அப்படின்னா,
2: சைக்கிள் அனுபவம், உங்களோட சைக்கிள் அனுபவம் என்ன அப்படின்னு தான்
1: நீங்க சொன்னீங்கல்ல ஜோனா. அதாவது அக்கா இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க சைக்கிள் எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாகவே நம்ம வீட்டில் அண்ணனும் அக்காவோ இருந்தோ அவங்களோட சைக்கிளை தான் நமக்கு வந்து கொடுத்து பழக்குவாங்க. இல்லைன்னா நம்ம அப்பாவுக்கு தெரியாம நம்ம அந்த சைக்கிள், அவங்க வந்து வேலைக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் அதே சைக்கிளை வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து தரமாட்டாங்க. ஸோ அவங்க இல்லாத சமயம் தெரியாமல் அந்த மாதிரி ஓட்டி பழகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஓட்டி பழகிறது, இப்படி நிறைய அனுபவங்கள் நம்மளோட இருந்திருக்கும். இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்காவது அக்கா வந்து தரல, ஆனால் எனக்கு என் அண்ணன் வந்து தந்தான். வந்து சின்ன சைக்கிள் தானே, சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சைக்கிள் மாதிரி இருக்குமோ அதை தந்தாங்க. அதை வச்சு நல்லா ஓட்டி பழகிட்டோம். ஒரு கட்டத்தில் அந்த பெரிய சைக்கிள்னு வரும்போது எங்கள் அண்ணன் தான் பிடிச்சிருந்தான், நான் தைரியமாக பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து ஓட்டி பழக ஆரம்பித்தேன். அவன் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கும்போது விட்டுட்டான். அதை நான் அவன் பிடிச்சிருக்காங்கிற ஒரு தைரியத்தில் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். விட்டுட்டான்னோடனே எனக்கு பயம் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரத்தில் போய் வந்து முட்டிட்டேன். நமக்கு வந்து இந்த பின்னாடி ஒருத்தவங்க வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க, நம்ம கூடயே வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு வந்து நம்ம ஓட்டுறது.

0: டைம்ஸ்ல வந்து ஒரு ஒரு கோட் ஒண்ணு நான் பார்த்தேன். அது வந்து என்ன அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறவங்களே கையை விட்டாதான் நமக்கு நம்பிக்கை வருது அப்படிங்கிற மாதிரி. சைக்கிள் ஓட்டி பழகிறோம், அதாவது அந்த நம்ம யாராவது ஒருத்தங்க நம்ம இக்கட்டான சூழ்நிலை விட்டாதான் நம்மளோட பலம் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு நிசப்தமான உண்மை. அடுத்த நேயர் அவங்களோட இணைப்பு கட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு கதை சொல்லிட்டு இருந்த கதை ஞாபகம் இருக்கா? உன் கதையை மட்டும் சொல்றேன்.
1: சரி, உங்க கதையும் கேட்டு.
0: என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த அப்போ வந்து எங்க தாத்தாவோட சைக்கிள் எடுத்து நான் வந்து பெரிய வண்டி எடுத்து வந்து ஓட்டி ஓட்டி இந்த கை காலில் வந்து அடிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு தாத்தா போ அந்த ஸ்ட்ரீட்ல போற ஒருத்தவங்க சொன்னாங்க, என்கிட்ட ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மேட்ல இருந்து பள்ளத்துக்கு ஓட்டி பழகுமா உடனே வந்துடும், அதான் அந்த இடத்துல இருந்து ஓட்டு நீ ஓட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன அடுத்த செகண்ட் நான் மறுபடியும் அங்க மேட்டுக்கு தள்ளி கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போய் மேட்ல இருந்து அந்த சைக்கிளை ஓட்டினேன். எவ்வளவு அழகா ஓட்டினேன் அந்த மொமெண்ட்டை வந்து என்னால அந்த செகண்டை மறக்கவே முடியல. அவ்வளவு அழகா வண்டி ஓட்ட முடியுமா நமக்கு அப்படின்னு, ரொம்ப அழகா அந்த கையை வளைச்சி அதை எடுத்து.
1: உங்களோட அனுபவங்கள் கேட்கும் போது இப்படி இருக்கே, நம்ம தோழியோட அனுபவத்தையும் கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரீங்க பேசுறீங்க? ஆலங்குளத்துல இருந்து சத்யா பேசுறீங்களா?
2: ஆமா மேடம்.
1: உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க.
2: நாங்க தான் அப்போ ஸ்கூல் படிக்கும் அஞ்சு படிச்சோம் மேடம். ₹2 ஒரு மணி நேரத்துக்கு.
1: வாடகை சைக்கிள் தான் நீங்களும் எடுத்து ஓட்டி இருக்கீங்க?
2: ஆமா, வாடகை சைக்கிள்
1: தான்.
2: ஒரு மணி நேரத்துக்கு ₹2 நான் எல்லாம் ₹1 போடுவான், அவன் ₹1 நான் ₹1. அரை மணி நேரம் அரை மணி நேரம் நாங்க ஓட்டுவோம்,
1: ஷேர் பண்ணி ஓட்டி இருக்கீங்க.
2: ஓட்டலாம் தெரியாது, எல்லாம் தைரியமா எடுத்துவோம். எடுத்துட்டு போய் அந்த ஒரு செவரு உட்கார பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி நாங்க
1: அடிச்சிருவீங்க? நன்றி, நம்ம கூட பேச போற அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பாவூர் சத்திரத்துல இருந்து லதா. நீங்க எப்படி முத முதல்ல சைக்கிள் கத்துக்கிட்டீங்க?
3: ஐயோ,
1: நீங்களே
0: கால் ஒடிஞ்சிருந்தாங்க?
3: ஆமா, கால் சைக்கிள் அடிச்சுங்க.
0: அது வாலிப வயசுல அடிகள் படத்தா
3: ஜெயும்.
0: ஒரு வீரனுக்கு சில பல அடிகள் படுறது சகஜம் தானே?
1: சைக்கிள் ஓட்டி இவ்வளவு பெரிய அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்குன்னு. நன்றிமா, நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து இப்படி கட்டு போடுற லெவலுக்கு ஆகணும். நிறைய பேர் நம்ம கீழே விழுவோம், இவ்வளவு பெருசா அடிபட்டு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா?
0: ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அட் தி சேம் டைம் நம்ம வந்து ஒரு தனியா அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அதுல போய் பிராக்டிஸ் பண்றதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி கிடையாது இல்ல, சைட் ஸ்டாண்ட் கொடுத்துறாங்கல்ல, நீங்களே ஓட்டி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஆனா முன்னாடி அப்படி கிடையாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது. அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக iPhone வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: இன்று பிற்பகல் 1:55 நலம்தான நிகழ்ச்சியில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்கலாம். ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உலக பைசைக்கிள் தினம் அப்படிங்கிறதுனால முதன் முதலாக சைக்கிள் ஓட்டிய அனுபவங்களை நம்ம தோழிகளோட கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா ஜோனா?
1: ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் வந்து வசந்தம்மா சொன்னாங்க, அதாவது லதாம்மா சொன்னாங்க. நான் வந்து கை உடைச்சி ஒரு வருஷம் ஸ்கூலுக்கே போகல, அதோட வசந்தம்மா சொன்னது. நான் எங்கள் கீழே விழுந்து அடி வாங்கினத விட எங்கள் அப்பா வை எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினேன் பாரு, ஒரு அடி.
0: ஆமாம்,
1: அதெல்லாம் மறக்கவே முடியாது.
0: என்னாச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு என்னாச்சுன்னா பார்த்தாங்க அப்படின்னு வேற சொன்னாங்க.
1: ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க?
0: வணக்கம்.
2: ஹலோ மேம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: நாங்க சோரண்டில இருந்து லதா பேசுறேன்.
0: லதா சொல்லுங்க, சைக்கிள் ஓட்டுன அனுபவம்.
2: சைக்கிள் ஓட்டல நானும் முதல்ல யாருமே இல்லாம தனியாவே ஒரு முயற்சியில ஓட்டிடணும், நம்மளால முடியும்.

0: அப்படின்னு பழகி
1: ம்
0: அப்படியே நானே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி இப்ப பைக்கும் நானாவே ஒத்தையே ஓட்ட பழகிட்டேன்.
1: ஆஹா, சூப்பர்மா. நம்ம யாருடைய உதவி இல்லாமல் தனியாகவே கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப
0: ஆமா,
1: அழகாக சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில்
0: எல்லாரும்
1: இணைந்ததுக்கு.
0: சொல்ற மாதிரி தான், முதலடி எடுத்து வைக்கிறது அப்படிங்கறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் உள்ள அடிலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள பழங்குடியின மக்கள் வளமான கலாச்சாரத்தையும் பயன்பாட்டையும் கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அமைப்புகள் மற்றும் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் வளர்ச்சிப் பாதையில் செல்வதற்கான பல திட்டங்களை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திட்டங்களின் பயன்கள் கடைகோடி கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சில பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாகவும், அவர்களுக்கும் திட்டங்களின் பயன்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். சுதந்திர போராட்ட வீரரும் கல்வியாளருமான வி வி எஸ் ஐயரின் நினைவு நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வி வி எஸ் ஐயர் வீர தீரம் மிக்க சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தார் என்றும், தமிழ் இலக்கியத்திற்கு அவர் அளித்த பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் கூறியுள்ளார். வி வி எஸ் ஐயரின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டில் 2வது இடத்தில் இருந்த அமெரிக்கா 3வது இடத்திற்கு சென்றுள்ளது. சூரிய மின்சக்தி உற்பத்தியில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இது தொடர்பாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் இந்த சாதனை மத்திய அரசின் முறையான கொள்கை மற்றும் திட்டமிடலால் சாத்தியமானது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின்சக்தி திட்டங்களை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி கூறினார். உலக சைக்கிள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. எளிமையான, எரிபொருள் செலவில்லாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து சாதனமாக உள்ள சைக்கிள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் இந்நாள் உலக சைக்கிள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. துர்க்மெனிஸ்தான் நாடு முன்மொழிந்ததை ஏற்றுக்கொண்டு ஐநா பொதுச்சபையில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பசுமையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் பயணம் என்ற கருப்பொருளுடன் இவ்வாண்டு உலக சைக்கிள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக சைக்கிள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான பசுமையான தேசத்தை உருவாக்க இளைஞர்கள் சைக்கிளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சைக்கிள் பயணம் சமநிலையான வாழ்க்கை முறையையும் உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளாா்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவுக்கான திட்டங்களை வடகிழக்கு மாநிலங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மிசோரம் மாநிலம் கோலாசிப் மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டத்திற்கு தாம் தலைமை வகித்ததை குறிப்பிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், இப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அரசின் திட்டங்கள் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உத்வேகம் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் இன்று நண்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயில் சிக்கியவர்களை விரைவாக மீட்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆரவல்லி மலைத்தொடர் குறித்து மத்திய அரசு தயாரித்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக உச்சநீதிமன்றம் உயர்மட்ட நிபுணர் குழுவை அமைத்துள்ளது. வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக் குழுமத்தின் தலைமை இயக்குநர் காஞ்சன் தேவி தலைமையிலான இக்குழு மத்திய அரசு அனுப்பியுள்ள அறிக்கையை ஆய்வு செய்து வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் அறிவியல் பூர்வமாக அனைத்து பிரச்சினைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், ஆரவல்லி மலைத்தொடரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பரிந்துரைகளையும் அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆரவல்லி மலைப்பகுதியில் சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிப்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளதா என்பதையும் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி மூலம் அதிக அளவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் பொது மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றதுக்கான கிட்டத்தட்ட 400,300 பேருக்கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். தவிர்த்து பெண்கள் வந்து 239,105 பேரும் ஆண் வாடிக்கையாளர்கள் 161,130 பேரும் சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நேரடியாக அவங்க வங்கி கணக்கையே வர வைக்கப்படுகிறது. அவங்க கணக்குல வந்து பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வங்கியின் சேவைகளும் எளிதாக கிடைக்கப்படுகிறது. மொத்தமா 450,000 அக்கௌண்ட் ஜீரோவா இருந்தாலும் அவங்களுக்கு அனைத்து வகையான வங்கி சேவைகளும் இந்த ஒரு தங்கு தடையம் இன்றி வர வைக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்படுகிறது.
0: ஜன்தன் வங்கிக் கணக்கை தாம் தொடங்கியதன் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை நேரடியாக பெற முடிவதாகவும், கடனுதவி பெறுவதற்கு வசதியாக உள்ளதாகவும் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: சக்தி, கடந்த 10 வருஷமா இங்கதான் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ல எல்லாம் வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாக்கா 5,000 10,000 கேட்டிருந்தேன். இப்ப எல்லாம் அப்படி அதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ அக்கௌண்ட்லயே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஈஸியாவும் இருக்குது, நல்லாவும். இங்க எல்லா கடன்களும் கிடைக்குது, விவசாய கடனும் கிடைக்குது, நகை கடனா கிடைக்குது. அக்கௌண்ட் ஓபன் பண்ணனாலும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நல்லா சேவை பண்றாங்க. நாங்க இங்கேயே தொடர்ந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம்.
0: ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் தடையின்றி கடந்து செல்வதற்கு சர்வதேச அளவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு சீனா ராணுவ உதவி செய்ததாக கூறப்படும் தகவலில் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உறவு நீடித்து வரும் நிலையில் சீனா ஆயுதங்களை அந்நாடு கொள்முதல் செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளிடையே நீண்டகால உறவு நீடித்து வரும் நிலையில் போர் சூழலை பொறுத்தமட்டில் சீனா சற்று விலகியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா அமைப்பில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும், ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஆதரவு

0: அளிக்க வேண்டும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டார். பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரான் இந்த பதில் தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 25-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் ருத்விகா சிவானி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பூட்டானை எதிர்கொள்கிறது. கோவாவில் இப்போட்டி 8 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான அரசு திட்டங்களின் பயன்கள் கடைக்கோடி கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கொள்கைகள் மற்றும் திட்டங்களால் சூரிய சக்தி மின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லி மால்வியா நகர் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தடையின்றி பயன்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு சீனா ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. 18 ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
4: சிநேகிதிய நிகழ்ச்சியோட தான் மறுபடியும் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. புதன் முதலாக சைக்கிள் ஓட்டிய அனுபவங்களை தான் நம்ம தோழிகள் சொல்றத நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு அடுத்த தோழி, வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். யாரிங்க பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து?
5: அரியபுரம்.
4: அரியபுரத்துல இருந்து பார்கவி பேசுறீங்களா?
5: விழுந்துட்டேன். அதுக்கு மேல ஏமல சைக்கிள் கிடந்துச்சு, எங்க அண்ணன் உட்காந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. கூட அடி ரொம்ப எல்லாம் விழல. அப்புறம் என்னச்சு வீட்டுக்கு போன பிறகு எங்க அம்மா 4 அடிச்சாங்க, விளக்கு மாத்தாலே அடிச்சாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது.
4: அதாவது உங்க அண்ணன் விட்டதுக்கு நீங்க அடி வாங்கிருக்கீங்க சைக்கிளுக்கு.
5: ஆமா, அது அதை பார்த்துட்டு என் தங்கச்சி இன்னும் சைக்கிள் அடிச்சு கத்துக்கிட மாட்டேன்ட்டா.
4: நீங்க விழுந்த அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு.
5: இப்ப நான் 2-wheeler எல்லாம் எடுக்கிறேன், என்னாலும் எடுத்துட்டு போயிருவேன். அவ இன்னும் கத்துக்கிடாமலே இருக்கிறா.
4: நீங்க
5: என்ன பார்த்து ஒரு பயத்திலே அப்படி இருக்கா.
4: இப்ப சொல்லும் போதே சிரிக்கிறீங்களே. நன்றிவா, உங்களுடைய அனுபவங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு நன்றி. பாத்தீங்களா ஜோனா, அவங்க கீழே விழும்போது நமக்கு அப்ப வந்து நமக்கு வலி இருந்திருக்கும், அழுகலா இருந்திருக்கும். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும் போது நமக்கு ஒரு சிரிப்பு தான் இல்லையா?
6: ஆமா. ஆனா அவங்க தங்கச்சி வந்து கத்துக்கல அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐயோ, கொஞ்சம் கத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு.
4: ஆமா, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த தோழி வந்துட்டாங்க. வணக்கம்.
7: ஹலோ,
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், நல்லா
4: இருக்கீங்களா? நலமா இருக்கோம். எங்க இருந்து பேசுறீங்க?
7: கோடிசன் நகர்ல இருந்து சுப்புலட்சுமி பேசுறேன் மேடம்.
4: சுப்புலட்சுமி, நீங்க?

0: எப்படி கத்துக்கிட்டீங்க சைக்கிள்?
1: நாங்களும் தங்க எங்க வீட்டுல எங்க பாட்டிலாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரி.
1: அப்ப நாங்க அப்போ நான் வயசுக்கு வர்ற டைம் ஒரு வாரம் எங்க அம்மா போக கூடாதுட்டாங்க.
0: ஒரே ஏக்கமா இருக்கும், அவங்க மட்டும்
1: ஓட்டுறாங்களே. நீ வாக்கா நான் சொல்லி தரங்க வா அப்படின்னு கூட்டிட்டு போனா, எல்லாரும் கூட்டிட்டு போனான் போய் சைக்கிள் எல்லாம் ஓட்டினோம் மேடம். நாங்க நல்லா நல்லா சொல்லி கொடுத்தா மேடம், நல்லா படிச்சோம். ஒரு மாசம் நாங்க வயசுக்கு வந்துட்டோம், அப்புறம் போக விட மாட்டேன்ட்டாங்க மேடம்.
0: ஆஹா, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன கத்துக்கிட்டீங்களே?
1: அப்போ ஆமா கத்து, ஆனா நல்லா கத்துக்கிட்டேன் மேடம். அப்பயா இருந்து இன்னும் சைக்கிள் ஓட்டணுமே அப்படின்னு தோணுச்சு மேடம். ஆனா ஓட்ட முடியல. அப்புறம் எங்க பாட்டி எல்லாம் எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சொல்லி கொடுத்த தம்பி இப்ப இல்லையேங்கும் போது கஷ்டமா இருக்கு மேடம்.
0: தோழி, நம்ம ஸ்நேகிதியோ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். என்ன 12:55 ஆயிடுச்சு. நம்ம தோழிகள் எல்லாமே இன்னைக்கு உலக பைசைக்கிள் தினம் அப்படிங்கிறதுனால நம்ம தோழிகள்கிட்ட அவங்க முத முதல்ல கற்றுக்கிட்ட அனுபவங்களை பற்றி கேட்டோம். தோழிகள் எல்லாமே அழகாக வந்து சொன்னாங்க, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த ரூபாய் 2 ரூபானா ஆளுக்கு 1 ரூபா போட்டு நாங்கள் ஷேர் பண்ணி அவள் ஒரு பக்கம் ஓட்டுறது, நான் ஒரு பக்கம் செவத்தை பிடிச்சிட்டு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. இன்னொரு ஒரு தோழி கூட சொன்னாங்க, நான் வந்து சுயமாகவே நானே மெல்ல மெல்ல ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஒரு சிலங்க வந்து நமக்கு அந்த அண்ணனோ தம்பியோ அப்படி யாராவது நம்ம சொல்லி கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அக்கா தரல தாத்தா வீட்டுல இருந்து போய் சைக்கிள் எடுத்து ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ அந்த சைக்கிள் ஓட்டின அனுபவங்களை கேட்கும்போது எங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. தோழிகள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தும் நான் உங்கள் திவ்யா, மற்றும்
2: நான் உங்கள் சுட்டி பஞ்சனா.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள். இந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் பிஎம் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம், அதாவது பாரத பிரதமரின் ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகை திட்டம். நம் இந்திய நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்து அதன் மூலம் அறிவியலில் பல உயர்நிலைகளை எட்டி நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்குவிக்கும் திட்டங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். 2018 துவங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாணவர்கள் சேர கடுமையான தேர்வு திட்டத்தை பின்பற்ற வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பிறகும் தங்களது ஆராய்ச்சியின் தரத்தை உறுதி செய்யும் விதத்தில் பல்வேறு திருப்புதல் தேர்வுகளை சந்தித்தாக வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே ஊக்கத்தொகையானது அவர்களின் ஆராய்ச்சி காலம் முடிவுறும் வரையில் அவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும். இத்திட்டத்தில் மாணவர்கள் தங்களை இணைத்து கொள்ள 2 வழிகள் உண்டு. டைரக்ட் என்ட்ரி, நேரடி நுழைவு, மற்றும் லேட்ரல் என்ட்ரி, பக்கவாட்டு நுழைவு. இதற்கான வரன்முறைகள் குறித்த விவரங்கள் www.pmrf.in என்ற இணையதள முகவரியில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த ஊக்கத்தொகையினை பெற மத்திய அரசால் இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 37 தேசிய கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றில் தங்களது ஆராய்ச்சி படிப்பினை பதிவு செய்தல் வேண்டும். இக்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் ஆராய்ச்சி குறித்த ஆதாரங்களை கூராய்ந்து கல்லூரிக்குள் குழு ஒன்றை அமைத்து அதன் பரிந்துரைக்கு ஏற்ப மத்திய அரசின் குழுவிற்கு பரிசீலனை செய்யும். அக்குழுவின் முடிவை பொறுத்தே ஊக்கத்தொகையானது வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு முதல் 2 ஆண்டுகளுக்கு ₹70,000, 3rd ஆண்டு ₹75,000, 4 மற்றும் 5th ஆண்டுகளில் ₹80,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இதை தவிர்த்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொருட்டு கூடுதலாக ஆண்டு ஒன்றிற்கு 1 முறை 2 லட்சம் வரை வழங்கும் நடைமுறையும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் தங்களது கல்லூரி அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள அரசாங்க தொழிற்பயிற்சி மையம் அல்லது பொறியியல் கல்லூரிகளில் வாரம் 1 முறை அங்கு பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் வகுப்புகள் நடத்த வேண்டும். இத்தகைய சிறப்புகளை உடைய இத்திட்டத்தால் மாணவ சமுதாயம் பெரும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. நம்ம உடலில் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை மாதிரிய நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய உடலுடைய இயற்கை பாதுகாப்பு அமைப்பு தான் நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த அமைப்பு சரியாக செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் நோய்களை தானாகவே கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அதுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம ரெண்டு வகையில் நமக்கு வந்து கிடைக்குது. ஒன்று நம்ம பிறவியிலே கிடைக்கக்கூடியது, இது மரபு வழியாக வர்றது. இன்னொன்று உணவு பழக்கம். சில ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை பின்பற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்க முடியும். அது எப்படி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட துவக்கமான பாடல் வந்துட்டே இருக்குது, புதிய பறவை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகளில், பி சுஷீலா குரலில் பாடல். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-8 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஒரு மணி 16 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம்தானா நிகழ்ச்சியோட. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழிகள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எது அப்படின்னம்னா, நம்மளுடைய அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் தொற்றுலருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்னலாம் அப்படின்னா, முதல்ல வந்து வைட்டமின் சி, வெள்ளை ரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை அதிகரித்து தொற்றுகளை எதிர்க்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு செல்களை பாதுகாக்கவும் உதவுது இந்த வைட்டமின் சி. அடுத்ததாக வைட்டமின் டி, நோய் எதிர்ப்பு அமைப்புடைய சமநிலையை பாதுகாக்க உதவுது. ஜிங்க், இந்த சத்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நோய் எதிர்ப்பு செல்களுடைய வளர்ச்சிக்கும் காயங்கள் சீக்கிரமாக ஆறுறதுக்கும் அவசியமான ஒரு தாது இந்த ஜிங்க் சத்துன்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு அணுக்கள் அப்புறம் ஆன்டிபாடிகள் உருவாகிறதுக்கு புரதம் ரொம்பவே அவசியம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில கண்ணதாசன் வரிகளில் பி. சுஷீலா பாடின பாடல் காற்றலையில் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்மளுடைய உடல் செயல்பாடுகளுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு சாப்பாடு மூலமாக தான் கிடைக்கிது. வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இதெல்லாமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு செல்களுடைய உற்பத்திக்கும் செயல்பாட்டிலையும் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு சரிவிகித சத்தான உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுடைய பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்தி நோய்களுடைய தாக்கத்தை குறைக்க உதவுது. எந்தெந்த உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டே இருக்குது. வி குமார் இசையில், வாலியின் வரிகளில், பி சுஷீலா குரலில் பாடல்.

1:25 நலம்தான நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சியில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழிகள் என்னென்னலாம் அப்படிங்கிறத கேட்டுட்ருக்குறோம் இல்லையா. எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யா, திராட்சை மாதிரியான சிட்ரஸ் பழங்களில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி நம்ம அப்போவே பார்த்த மாதிரி வெள்ளையோட வெள்ளை ரத்தணுக்களுடைய செயல்பாட்டை தூண்டி நம்ம உடலில் நுழையக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவை எதிர்க்க உதவுது. நம்ம தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்தோம் அப்படின்னா சளி காய்ச்சல் மாதிரியான தொற்று நோய்களுடைய அபாயத்தை அது குறைக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக வந்து இஞ்சி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அது தூண்டுவோம். சளி காய்ச்சல் தொண்டைவலி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இஞ்சி சாறு இல்லை இஞ்சி கலந்த நம்ம தேநீர் குடிச்சோம்னா அது நமக்கு வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை மேம்படுத்தி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ஒட்டு மொத்தமாக உயர்த்துமா இஞ்சி. அடுத்ததான் மஞ்சள். மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலுடைய நோய் எதிர்ப்பு செல்களுடைய செயல்திறனை அதிகரிக்க உதவுதான். அதனால் தினசரி உணவில் மஞ்சள் சேர்க்கறது நம்ம உடலை தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும். குறிப்பாக நம்ம மஞ்சள் கலந்த பால் குடிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கு உதவும். இன்னும் என்னென்ன உணவுகள்லாம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும் நிகழ்ச்சியில். பாடல் கேட்டு வந்துடலாம். வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஒவ்வொரு நொடியும் உங்களோடு பயணிக்கும் வானொலி இது ஆகாஷவாணி. 90 ஆண்டுகளாக என்றென்றும் மக்களோடு.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வழிகள் பத்தி இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பொதுவா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா கீரைகள் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் எடுத்துக்கோங்க, பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பசலைக்கீரை, முருங்கைக்கீரை மாதிரியான கீரைகள், பச்சை காய்கறிகள், இது எல்லாத்துலேயுமே வைட்டமின்கள் நிறைய இருக்கு. ஏசிஇ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இருக்கு. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி நம்மளுடைய உடல் முழுக்க ஆரோக்கியத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பச்சை காய்கறிகளை முறையாக வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஆரோக்கியமான குடல் அமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தியோட நேரடி தொடர்புடையதான். அதனால் நம்மளுடைய குடல் அமைப்பு நல்ல செரிமானமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா இருந்தால் ரொம்பவே நல்லது. இது தயிரில் இருக்குது. ஸோ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தயிரில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம தினசரி தயிர் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் நல்ல பாக்டீரியாவுடைய அளவு அதிகரித்து நம்ம தொற்று நோய்களை எதிர்க்கிறதுக்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பாதாம், வால்நட் மாதிரியான நட்ஸ்களில் வைட்டமின் இ இருக்குது. ஸோ ஆரோக்கியமான கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதெல்லாமே நிறைஞ்சிருக்கிறது நட்ஸில். வைட்டமின் இ நம்ம உடலுடைய பாதுகாப்பு செல்களை சேதமடையாமல் பாதுகாக்க உதவுது. தினசரி கொஞ்சம் அளவில் நட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அளவுக்கு மீறாமல் எடுத்துக்கிறதும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒமேகா 3 அப்படிங்கிற அந்த ஒரு கொழுப்பும் ரொம்பவே முக்கியம். இது மீன்கள் அதிகமாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. நோய் எதிர்ப்பு செல்களுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த ஒமேகா 3 உதவு தான். ஒமேகா 3 கொழுப்புகள் நம்ம இதய ஆரோக்கியத்திற்கும் மூளை செயல்பாட்டிற்கும் நன்மை தர்றதாகவும் சொல்கிறாங்க. ஸோ வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை நம்ம மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே அது மேம்படுத்தும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பஞ்சவர்ண கிளி திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்குது. சுஷிலா குரல்ல பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நலம் தானா. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம சரிவிகித சத்தான உணவு சாப்பிடணும். அதுவும் எந்தெந்த உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். உணவு மட்டும் இல்லை, நம்ம தினசரி வாழ்க்கை முறையுமே நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தினமும் ஒரு 7-8 மணி நேரம் நல்லா தூங்கணும் அப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பிற்கு ஒரு அவசியமான ஒரு ஓய்வு நமக்கு கிடைக்கும். உடலில் வளர்ச்சிதை மாற்றங்கள் சிறப்பாக நடைபெறுறதுக்கு தூக்கம் ரொம்பவே அவசியம். அதனால் தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தால் நம்ம உடலில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை பாதிக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கமும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதும் ரொம்பவே அவசியம். தூக்கம் மட்டும் இல்லை, நம்ம தினமும் குறைஞ்சது 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நோய் எதிர்ப்பு செல்கள் உடல் முழுவதுமே சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவுது. அடுத்ததாக நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் நம்ம உடலுடைய கழிவுகளை வெளியேற்றி உடலுக்கு தேவையான ஆற்றலை தருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் வெப்பத்தை சீராக பராமரிக்குது. மெட்டபாலிசத்தை அதிகரித்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இது உதவுது. அதனால் தினமும் போதுமான அளவு நம்ம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா அது நம்மளோட உடல் நலத்திற்கு ரொம்பவே நல்லது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்போவுமே நமக்கு இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அன்பேவா திரைப்படத்திலிருந்தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. சுஷீலா குரலை பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வழிகள் பத்தி தான் இவ்வளவு நேரம் நலந்தான நிகழ்ச்சியில கேட்டோம். இப்ப நலந்தான நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினருக்கான மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் நாட்டின் கடைக்கோடி கிராமம் மற்றும் இல்லத்திற்கு சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒருங்கிணைந்த பழங்குடியினர் தேசிய மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து பழங்குடியின மக்களின் சில பிரிவினருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்று தெரிவித்தார். பழங்குடியின சமூகம் கலாச்சார ரீதியாக மிகவும் செழுமையானதாகும் என்றும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பெங்களூரு இந்திய அறிவியல் நிறுவனத்தின் பயிற்சிக் கூடத்தை காணொலி மூலம் திறந்து வைத்த குடியரசுத் தலைவர் ஏக்கலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகளில் விண்வெளி ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். வெனிசுலா நாட்டின் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா வெனிசுலா நாடுகள் இடையேயான நட்புறவு, எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களை அறிந்து கொள்ளவும் வாய்ப்புகளை ஆராயவும் வெனிசுலா தூதுக்குழு பல்வேறு இடங்களை பார்வையிடும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சூரிய ஆற்றல் வளர்ச்சியில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டில் வருடாந்திர சூரிய ஆற்றல் திறன் அதிகரிப்பில் சீனா முதல் இடம் வகிக்கும் நிலையில் அமெரிக்காவை முந்தி இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் வலுவான கொள்கைகள், புதுமைகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் வாயிலாக இந்த சாதனை அளவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியாவின் தூய எரிசக்தி மாற்றம் வேகமெடுத்து வருவதாகவும் இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னிறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் பேரிடர் குறைப்பு பணிக்குழுவின் முதல் நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 பிரிக்ஸ் உறுப்பு மற்றும் கூட்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்காசிய பதற்றத்தால் உலகம் முழுவதும் நிலையற்ற சூழல் காணப்படும் நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரும் வெள்ளிக்கிழமை நிதிக் கொள்கை முடிவுகள் வெளியிடப்படும். CBSE 12ஆம் வகுப்பு மாணவர் 40,000 பேர் தங்கள் மறு மதிப்பீட்டு விண்ணப்பங்களை எவ்வித சிக்கலும் இன்றி அதன் இணையதளத்தில் வெற்றிகரமாக சமர்ப்பித்துள்ளதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. UPI இணையவழி வங்கி சேவை, கடன் அட்டைகள் உள்ளிட்ட பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி கட்டணம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு இல்லாத மாணவரும் கட்டணம் செலுத்தும் வகையில் வங்கி பண பரிவர்த்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலக மிதிவண்டி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மிதிவண்டி ஓட்டுவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம்

0: கடைபிடிக்கப்படுகிறது. பசுமையான எதிர்காலத்திற்கு மிதிவண்டி பயணம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா விடுத்துள்ள காணொலி செய்தியில், இந்திய இளைஞர்கள் மிதிவண்டி பயணத்தை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று பிரதமரின் அழைப்பிற்கு ஏற்ப இப்பழக்கம் எரிபொருள் சேமிப்பை ஆதரிப்பதோடு நிலையான சுற்றுச்சூழல் போக்குவரத்திற்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். கர்நாடக மாநில புதிய முதல்வராக திரு டி கே சிவகுமார் இன்று மாலை பதவியேற்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாவட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மாவட்ட வாரியாக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சென்னை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும், திருச்சி மாவட்டத்திற்கு திரு ரமேஷ், தஞ்சை திரு வினோத், நாமக்கல் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், பெரம்பலூர் திரு ராஜ்மோகன், புதுக்கோட்டை திரு முகமது பர்வேஸ், மதுரை மற்றும் தேனி திரு நிர்மல்குமார், தருமபுரி மற்றும் அரியலூர் திரு ராஜ்குமார், நாகை திரு ஷாஜகான், மயிலாடுதுறைக்கு திரு வெங்கட்சமணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பாழடைந்த கோவில்களை மீட்டெடுத்து பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 3 கால பூஜை நடைபெறுவதை கோவில்களில் பூஜை நடைபெறவும் அன்னதான திட்டத்தை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சிறப்பு தரிசன டிக்கெட் நடைமுறையை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா காஞ்சிபுரத்தில். இங்கே வந்து அவர்களுக்கு தேவையான அளவிற்கு 100 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேருக்கு பக்கத்தில் வந்து யாரும் வர முடியாதபடி அந்த வீல் ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கிறோம். மறு தேர் சுற்றி வரக்கூடிய பாதையில் 10 மேற்பட்ட இடங்களில் வந்து குடிநீர் வசதி செஞ்சு தரப்பட்டிருக்குது. கம்ப்ளீட்டாக இந்த தேர் வந்து நல்லபடியாக சிறப்பாக சென்று திரும்ப வந்து நிலைக்கு வரும் அளவிற்கு எல்லா வசதிகளும் செய்து தரும். எந்தெந்த கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்படணும், எந்தெந்த கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் எல்லாமே கண்டறிந்து அந்த கோயில்களை மீட்டு புனரமைத்து அங்கும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். மாநிலத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒழிக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், பயறு வகைகளில் தன்னிறைவுக்கான இயக்கத்தின் கீழ் அதனை அமைக்க ஆர்வமுள்ள தொகுப்பு அளவிலான கூட்டமைப்புகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தனி நபர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். விருப்பமுடையோர் வரும் 12 மாவட்ட வேளாண் அலுவலகங்களை அணுகுமாறு அறிவுறுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம், மாநில உரிமைகள் போன்றவற்றில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. இத்தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீக் தயால் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் இப்பணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க

0: ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள 1800-425-1297 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் என்றும், மேலும் புதிதாக தங்களது குறைகளை தெரிவிக்க வாட்ஸ்அப் என்னும் மாவட்ட நிர்வாகம் அறிமுகம் செய்துள்ளது. 9597601077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும், பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை அலுவலக வேலைநாட்களில் மாலை 3:30 முதல் 4:30 வரை சந்திக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கேரளாவில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டங்கள் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சூரிய மின்சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ் அகர்வால் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிதிலமடைந்த கோவில்களை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.

0: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
1: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
2: சித்த மருத்துவத்திலே குங்கிலிய வெண்ணெய் என்று சொல்லி ஒன்று உண்டு. அருகன் தைலம், மத்தன் தைலம், வெட்பாலை தைலம் போன்றவற்றெல்லாம் நாம் சரியான முறையில் பயன்படுத்தினோமே ஆனால் படர்தாமரையிலிருந்து எளிதாக விடுபடலாம். ஆனால் முக்கியமாக ஆடைகளை, நாம் உள்ளாடைகளை மாற்ற வேண்டும். அது ஒரு முக்கியமான பண்பு. அவற்றையெல்லாம் சரி பண்ண பிறகு நம்ம உள்ளாடை வந்து பார்த்திங்கன்னா போட்டதே போட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி திருப்பி அது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி இந்த வெயில் சமயங்களில் ரொம்ப டார்க்கான உடைகள் அணியக்கூடாது. கருப்பு நிற சட்டை, அடுத்தது சிவப்பு நிற சட்டை போன்றவை சூரிய ஒளியை அங்கே உறிந்து அது நம்ம உடம்புலே வச்சிருக்கோம். அது வந்து லைட் கலர் ட்ரெஸ் போட்டோம்னா அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால உடல் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா குடைகள் கூட கருப்பு குடைக்கு பதிலாக பல வண்ண குடைகள் நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த குடைகள் வந்து கருப்பு நிற குடைகள் நம்ம பயன்படுத்தும் போது அது சூரிய வெப்பத்தை அது உறிஞ்சிக்கிடுது. அதனால நம்ம அதுக்கு கீழே இருக்கும்போது நம்ம மேலே தான் அந்த வெப்பம் வந்து தாக்குது. குடைகள் வந்து கருப்பு நிற குடைகளுக்கு பதிலாக பல வண்ணங்களில் குடைகள் அங்கே வாங்கி பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இப்போ வேனீர் கட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அக்கிலுக்கு கீழே தொடை உட்பகுதியில் வரும். பொதுவாக உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த தொடைப்பகுதிகள், அக்கிலுக்கு கீழே எல்லாம். ஒருத்தருக்கு பாடி ஹீட் இருக்குது, ஃபீவர் இருக்குது அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், அக்கிலுக்குள்ளே பார்க்குறோம். ஏன்னா அந்த இடம் மற்ற இடங்களை விட அதிகமாக வெப்பம் வந்து இருக்கும். தொடை இடுக்கிலையும் வந்து அதிகமான வெப்பம் இருக்கும். அதனால் இந்த வேநீர் கட்டிகள் அதிகமாக இந்த இடத்துல தான் வரும். இது ஹீட் அதிகமாக உடம்பில் இருக்கிறதுனால வருது. இதுக்கு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது இல்லை, அதாவது இதே வெப்பு கட்டி வேநீர் கட்டி அப்படின்னு பேர். 20 கிலோ உடல் இடை உள்ள நபர் சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணீர் குடித்தால் அவர்கள் இந்த வெயில் சமயங்களில் குடித்தா நமக்கு தேவையான ஹைட்ரேஷன், நீர் சத்து உடம்புக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஹீட் சம்மந்தப்பட்ட நோய்கள், பாயில்ஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே இது மழை சீசன், பனி சீசன் இது போன்ற நேரங்களில் 25 கிலோ உடல் இடை உள்ள நபர் சராசரியாக 1 லிட்டர் தண்ணி குடித்தாலே போதுமானது. மற்ற வேலை செய்பவர்கள், அதாவது கட்டிட தொழிலாளிகள், வெயிலில் வேலை பார்ப்பவர்கள், வெயிலில் அதிகம் அலைபவர்கள் அதற்கேற்றாற்போல் கொஞ்சம் கூட குடித்து கொள்ளலாம். அது அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நாம் பருகிக் கொள்ளலாம். இது எல்லாம் இந்த வேநீர் கட்டியை வரவிடாது. இந்த வேநீர் கட்டி வந்து அது பழுத்து உடையும் போது மிகவும் ஒரு வேதனையும் வலியையும் உண்டு பண்ணும். இது முக்கியமாக இந்த ஆசன வாய்க்கும் அதுக்கு அடுத்தது ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் மத்தியில் வந்துவிட்டால் இது ஃபிஸ்டுலா, பௌத்திரம் என்று ஒரு நோயை உண்டு பண்ணும். பொதுவாக ஒரு கட்டி மேலே இருக்குன்னா அதுக்கு கீழேயும் உள்ளே வந்து இருக்குன்னு தானே அர்த்தம். தோலுக்கு மேலே நமக்கு சிம்பிளாக தெரியலாம், ஆனால் அதனுடைய

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு இணைய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸின் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மைசூர் சைக்கிளிங் ஹெரிட்டேஜ் ரூட்ஸ் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பஸ்ஸில் போகிறது, காரில் போகிறது, பைக்கில் போகிறது, அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மைசூர் மாதிரி ரொம்ப அழகான பாரம்பரியமிக்க சின்னங்களை, அங்கே மைசூர் இருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க சின்னங்களை மிதிவண்டியில் போய் சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கண்டுகளிக்க மிக மிக ரொம்ப அழகான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சைக்கிளில் சுற்றி பார்க்குறதானங்க. ஆமாங்க, இதற்கான ஏற்பாடுகளை மைசூர் தசரா போன்ற முக்கிய விழாக்களின் பொது போது தொல்லியல் அருங்காட்சியகங்கள் சுற்றுலாத்துறை சார்பில் பிரத்யேக பாரம்பரிய சைக்கிள் சவாரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான். அது என்ன அப்படிங்கிறதையும் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, சித்திரம் பேசுதடி திரைப்படத்திலிருந்து, அதற்கு முன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
3: நேரம் 2:22. இணைந்திருக்கிற ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஷி மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் மைசூர் மிதுவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம். மைசூர் நகரம் அப்படிங்கிறது கர்நாடகாவோட கலாச்சார தலைநகரமாக போற்றப்படுது. இந்த நகரத்தை அதாவது அதோட அரண்மனைகள், பழமையான கட்டிடங்கள், அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், அதோட பாரம்பரிய சந்தைகளுக்காக இது உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரம்பரிய சின்னங்களை மிதிவண்டி மூலம் சுற்றி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான அனுபவமாக அமையுது. மிதிவண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதிவண்டி பாரம்பரிய சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடியது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். உகந்த ஒரு பயண முறையாக இருக்குது. வாகனங்களில் போனோம் அப்படின்னா இறைச்சல், அதுக்கப்புறம் வந்து மாசுபாடு, இது மாதிரி இது எல்லாத்துலேயும் இருந்து விலகி நகரத்தோட உண்மையான அழகை அப்படியே பக்கத்துலேருந்து ரசிக்க இந்த சைக்கிளில் போகிற பயணம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்துலேருந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒலிக்கி இருக்கக்கூடிய பாடல் வெற்றி கொடி கொட்டு திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: பயன்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:30. இணைந்திருக்கிறோம் மனித நாடு நிகழ்ச்சியில். மனித நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி மைசூர் மிதிவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அதில் அப்படியே சைக்கிள் எடுக்க போகிறோம். எங்கே போய் எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வழக்கமாக எங்கேருந்து பொதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரங்காச்சார்லூர் டவுன் ஹால் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சைக்கிளை எடுத்து மிதித்து அப்படியே போனோம் அப்படின்னா, அப்படியே போயிட்டுருக்கும்போது அப்படி இன்றைக்கி என்னத்தலாம் பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைசூர் அரண்மனை, மாவட்ட நீதிமன்ற கட்டடம், சாமராஜா அந்த டேயர் சிலை, அப்புறம் வந்து லலிதா மகால், இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அவங்கள. ஓகேவா? எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சைக்கிளில் தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ் இந்த உலக புகழ் பெற்றது. ஏன் அப்படின்னா, இந்த மைசூர் பேலஸ் அரசர்களோட பெருமையும் கட்டிடக்கலையோட சிறப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அரண்மனைங்க. இந்தியாவோட மிக அழகிய பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்று தான் இந்த மைசூர் பேலஸ். அப்படியே போகிறோம், சைக்கிள் எடுக்கிறோம், அந்த மைசூர் பேலஸை அப்படியே தகச்சு போய் நின்று பார்க்குறோம். அடுத்ததாக எங்கே போகலாம் அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்தில் இருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள். நாளைய இந்தியாவை

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:36. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் மைசூர் மிதிவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பணும், கிளம்பி அப்படியே போய் மைசூர் பேலஸ் அதாவது மைசூர் மகாராஜா அந்த அரண்மனை முன்னாடி நின்று அதை அப்படி பிரமே போட பார்த்துட்ருக்கோம். ஐயோ நேரம் ஆயிடுச்சே, அடுத்ததான் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே போனீங்க அப்படின்னா ஜெகன்மோகன் பேலஸ் அப்படின்னு ஒரு பேலஸ் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா அங்கே என்ன அப்படின்னா ஓவியங்கள் இருக்குமா, இங்கே தான் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் கலைப்பொருட்கள் வந்து மைசூரோட செழுமையும் அதோட கலை மரபை பற்றி அறிய ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குமா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கலை ஆர்வலர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான இடமா இருக்குமா இந்த ஜெகன்மோகன் பேலஸ். அவ்வளோதானா, முடிஞ்சுதா சைக்கிள் பயணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் இருக்குது, அடுத்தது எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பண்ணையாரம் பத்மினி திரைப்படத்திலிருந்து பல்ராம் சந்தியா எஸ்பிபி சரண் பாடிய அந்த பாடல் இதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:42. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஸ் மணித்திராட நிகழ்ச்சி. இன்றைக்கி மணித்திராட நிகழ்ச்சியில் மைசூர் மிதிவண்டி பாரம்பரிய பற்றி தான், பாரம்பரிய வழித்தடங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போனோம், போயிட்டு அப்படியே மைசூர் பேலஸை போய் பார்த்தாச்சு. அப்படியே ஜெகமோகன் பேலஸ், அதாவது ஓவியங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜெகமோகன் பேலஸுக்கும் போயாச்சு. அப்புறம் வந்து மக்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறை தெரியணும் அப்படிங்கிறக்காக, நகரத்தோட பாரம்பரிய வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம். என்ன மார்க்கெட் கேட்டிங்கன்னா, தேவராஜா மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போனால் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்கே ரொம்ப கலர் கலர் அழகழகான நிறைய கலரில் பூ இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், சரியா? நிறைய மசாலா பொருள் இருக்கும். இன்னும் சாப்பிடணும் அப்படின்னா நிறைய பழங்கள், ஃப்ரூட்ஸு, கைவினைப் பொருட்கள் இந்த சந்தையோட தனிச்சிறப்பாக இருக்குது. அதோட இங்கே போனோம் அப்படின்னா உள்ளூர் மக்களோட அன்றாட வாழ்க்கையை நம்ம நெருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். அதோட விடுவோமா, அப்படியே கை நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், சரியா? ஏன்னா எனக்கு இப்போ பசிச்ச மாதிரி இருக்குது, அப்படியே ட்ராவலில், சரியா? அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபிலோமினா கத்திட்ரல் தேவாலயம் தான். அப்படியே சரி, ஃபிலோமினா கத்திட்ரல் தேவாலயத்துக்கு போனோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அதோட கோபுரம், அதோட கட்டிடக்கலை, அதோட வடிவமும் சுற்றுலா பயணிகளை ரொம்ப கவர்ற விதமாக இருக்குது. இது மைசூரோட முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்குது, இந்த ஃபிலோமினாஸ் கத்திட்ரல். சரி, அப்புறம் அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறத சொல்கிற இப்போ நிகழ்ச்சியில் ஒரு அட்டகாசமான பாடல் வந்துகிட்டே இருக்குது. யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் இருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:49. இணைந்திருக்கிறோம் மணித்திராடி நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடி நிகழ்ச்சியில் மைசூர் சைக்கிளிங் ஹெரிட்டேஜ் ரூட்ஸ் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். அதாவது மைசூர் மிதிவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கோம். சரியா, உயரமான அந்த கோபுரங்கள், அதாவது ஃபிலோமினா சர்ச், கதீட்ரல், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கும் போது லலிதா மஹால் பேலஸ் அரண்மனை, சரிங்களா, லலிதா மஹால் பார்க்க போகிறோம். அரச மரபோட செழுமையை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான பாரம்பரிய தலமாக இருக்குது இந்த லலிதா மஹால் பேலஸ் சரிங்களா. அது எப்படி காணப்படும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்படியே வெள்ள வெள்ள வெண்மையான தோற்றத்தோட ரொம்ப கம்பீரமாக நிற்கக்கூடியது தான் இந்த அரண்மனை. இது வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய புகைப்பட ஆர்வலருக்கு ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அந்த சவாலான அந்த மிதிவண்டி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சாமுண்டி ஹில் வந்து ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு என்னது, மலை, அந்த மலையோட உச்சியிலிருந்து அந்த மைசூர் நகரத்தோட முழு காட்சியும் பார்க்கும்போது இயற்கையும் அழகும் ஆன்மீக சூழலும் இந்த பகுதியோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஐயையோ, நான் வேற மைசூருக்கு போகணும்னு ஆசையாக இருக்கேன், இன்னும் சைக்கிள் ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சு, மறந்துட்டேனே சைக்கிள் ஓட்டுறதே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

நேரம் 2:55 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையில் 102.6 மெகஹெர்ட்ஸ் மணித்திராட்டு நிகழ்ச்சி. இன்றைக்கு மணித்திராட்டு நிகழ்ச்சியில் மைசூர் சைக்கிளிங் ஹெரிட்டேஜ் ரூட்ஸ், அதாவது மைசூரோட மிதிவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, மைசூர் மிதிவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் அப்படிங்கிறது வரலாறு, கலாச்சாரம், இயற்கை, உடல்நலம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த கூடிய ஒரு சிறந்த சுற்றுலா அனுபவமாக இருக்கும். பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை உணர்த்துறது மட்டும் இல்லைங்க, எதிர்கால தலைமுறையினருக்கும் அவற்றோட மதிப்பை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பயனுள்ள முயற்சியாக தான் இருக்குது இந்த மைசூர் மிதிவண்டி பாரம்பரிய வழித்தடங்கள் போகக்கூடியது. அதனால் உங்களோட பழைய சைக்கிள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா தொடச்சி ரிப்பேர் பார்க்கணும், ரிப்பேர் பார்த்து இப்போவே நல்லா சைக்கிள் ஓட்டி பழகிக்கோங்க. எங்கே போனாலுமே முடிஞ்ச வரைக்கும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளே போங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதராட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்து நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. வெண்ணிலா கபடிகளும் திரைப்படத்திலிருந்து அதை நிகழ்ந்து கேட்கலாம். செய்திச்சுருக்கம்

துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிடங்கள் ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி அன்பின் வரிகள். நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நேர்கள் எழுதிய கருத்துக்களை தான் கடிதம் வாயிலாக அவங்க எழுதி அனுப்பின கடிதங்கள் இன்னைக்கு நம்ம அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில நம்ம வாசிக்க இருக்கிறோம். நேர்களுடைய கடிதங்களை வாசிக்கிறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
2: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
1: ஜோனா, நம்ம நேர்களுக்கு நிகழ்ச்சி பத்தி கடிதம் எழுதணும் அப்படின்னா நம்ம முகவரி முதல்ல சொல்லணும் இல்லையா?
2: கண்டிப்பா சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கு அல்லது எதுவும் மிஸ்டேக் அப்படின்னாலும் கூட நீங்க எழுதலாம். எழுதிட்டு டூ அட்ரஸ் என்ன எழுதுறீங்க எழுத போறீங்க அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்கள் அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, ஆல் இண்டியா ரேடியோ அதாவது அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற அந்த பின்கோடோட எழுதி அனுப்பலாம். நீங்கள் எழுதக்கூடிய லெட்டர் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியம் 3 மணிக்கு வாசிக்கப்படும். இன்னைக்கு நாங்கள் தான் வாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: என்ன, தயவா மன்னிக்கணும் குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும். அதாவது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் எழுதியிருந்தோம், எது விட்டோம் அப்படின்னா மக்கள்
1: உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு,
2: உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஜோனாவையும் திவ்யாவையும் மன்னிக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவரானர்.
1: ஆமா, இப்ப முதல் கடிதம் என் கையில யாருடைய கடிதம் இருக்குன்னா, கோயில்பட்டி குமார் அவங்களுடைய கடிதம் தான் இருக்கு. மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கு உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் வணக்கத்துடன் இயக்குமார் எழுதுவது நலம் நலமறியாவல். 29/5 வெள்ளிக்கிழமை காலை 7:35 ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் இன்று பாஸ்ட் டென்ஸ் பற்றி எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுத்த சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள். இப்படிப்பட்ட அருமையான பயனுள்ள நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி பயன்பெற செய்து கொண்டிருக்கும் நமது நெல்லை வானொலிக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 30/ சனிக்கிழமை காலை 9:10 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இளைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானது படிப்பா பண்பாடா அப்படிங்கிற தலைப்பில் பேசிய நம்மளுடைய நேயர்கள்

0: மற்றும் புது நேயர்களும் மிகவும் அருமையான கருத்துக்களை தெரிவித்தாங்க. பாராட்டுக்கள். ஆழ்வார்குறிச்சி சகோதரர் பரமசிவானந்தம் கூறிய போது, படிப்பு எப்போதும் போலதான் இருக்கிறது, அதனால் குறைந்து வரும் பண்பாட்டை தான் அதிகம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என கூறியது முற்றிலும் உண்மை. இதே கருத்தை சொன்ன சகோதரி தேனி சசிகலா அவர்களுக்கும் பாராட்டுக்கள். வானொலி சகோதரி அவர்களுடைய கருத்துக்களுக்கும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க கோவில்பட்டியிலிருந்து குமார்.
1: அடுத்ததாக, ஏன் கையில் யாரோட கடிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்துசாமியா மேலரத விதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. டவுன்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 31ஆம் தேதி எழுதியிருக்காங்க. எத்தனை கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, ஒரு 4 கடிதம் என் கையில் இருக்குது. அதாவது 27 நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம்னு எழுதியிருக்காங்க. பண்பலையில் 27/5/2026 அன்று ஆனந்த பூங்காற்று பள்ளி பூங்காற்று நிகழ்ச்சியில் பள்ளி விடுமுறைக்கால மறக்காத நினைவுகள் தலைப்பு சகோதரி கோமதி நாராயணன் அவர்களுக்கு நேர்களிடம் மிக தெளிவாக கேட்டு அருமையாக நிகழ்ச்சி பாடல்கள் அத்தனையும் நினைவுகள் பற்றிய தருணம் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு காலையில மனமருமது நிகழ்ச்சி சகோதரி ரியோ தன்னோட கணீர் குரல்னால பொது அறிவு கேள்விகளை கேட்க அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ஒவ்வொரு கேள்விக்கும் முழு விவரங்கள் கூறியது அருமை. அன்னைக்கு நேயர்கள் பாட்டு தெளிவா இருந்துச்சு. சகோதரிகள் இருவருக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே 29ஆம் தேதி இன்னொரு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதுவும் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சிலாம், வாழ்வில் தேவை மகிழ்ச்சியா நிம்மதியா என்ற தலைப்புகளை சகோதரி ஆர்ஜி திவ்யா உனக்குதான் பாராட்டு. நேயர்களிடம் தனது கனிவான குரலால்
0: கனிவான குரல்
1: பதில் கேட்டு நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் தனது முதிர்ச்சியான கருத்து பதிவு விளக்கம் அபாரம் அப்படின்னாங்க. வாழ்த்துக்கள் திவ்யா.
0: நன்றி.
1: வசந்தி பாலகிருஷ்ணன் தன்னோட அன்பான குரல்ல பொது அறிவு கேள்விகள் கேட்டு கேள்வியின் முழு விவரம் கூறியது அருமை, எனக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே 27ஆம் தேதிக்கு இன்னொரு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆலோசனை நேரம் பகுதியில் மாணவர்கள் என்ன படிக்கலாம் என்ற சந்தேகத்தில் அரசு ஆதித்திராவிட உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கடம்பன் குலம் எம் சுந்தரம் அவர்கள் எல்லா துறை படிப்புகள் பற்றி மிக தெளிவாக விளக்கினார்கள். நமது நேயர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் தம் பயிற்சியாளர் என்ன முறையில் ஏஇ நுண்ணறிவு பற்றிய கேள்விகள் அபாரம், ஆசிரியர் விளக்கம் மிக தெளிவாக இருந்தது. சகோதரி மீரா சிவபிரகாஷ் ஆரம்ப கேள்விகள் நிறைவு பகுதி கேள்வி அதற்கு ஆசிரியர் கொடுத்த விளக்கம் எல்லாம் அருமையா இருந்தது, மிக்க நன்றி பண்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட லெட்டர் தான் இன்னொரு ஒரு லெட்டர் என் கையில் இருக்குது. என்னைக்கு உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26ஆம் தேதி உள்ளது. அன்னைக்கு வந்து வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் தன்னோட மூத்த நேயர் திடீர் ஐயா ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் தங்கள் 88 வயதிலும் தனது நினைவுகளை தெளிவாக விளக்கியிருந்தார், மிக்க நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தொடர்ந்து அன்னைக்கு ஒளிபரப்பான ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சி தலைப்பு மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா அப்படின்னு சகோதரி ஆர்ஜே ரம்யா மிக தெளிவாக நேயர்களிடம் பதில் கேட்டு அன்னைக்கு ரொம்ப அருமையா நிகழ்ச்சி தொகுத்து நினைவுகளில் தங்களோட கருத்துக்களை தெளிவாக பதிச்சு வச்சாங்க சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. கருப்பசாமி வசந்தி கருப்பசாமி முத்துசாமியா மேலரத விதி டவுன்ல இருந்து.
0: கோவில்பட்டி குமார் அவங்களுடைய கடிதம் தான் இன்னும் கையில் இருக்கு. 30/5/2026 சனிக்கிழமை காலை 7:30 to 7:35 ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி எளிமையாக யாரும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்த சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பயனுள்ள நிகழ்ச்சிக்கு 5 நிமிடங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்து ஆங்கில அறிவை வளர்க்க உதவும் வானொலி இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 31ஆம் தேதி அன்னைக்கு காலை ஞாயிறு காலை ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தை கேள்வி வார்த்தைகள் உருவாக்குவது எப்படி அப்படின்னு எளிமையாக எடுத்துரைத்த அதற்கு எக்ஸாம்பிளும் சொன்னார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. சகோதர சிவகலை கே கே தாமஸ் அவர்களுக்கு பாராட்டுகள். பயனுள்ள நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது நெல்லை வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடைய கடிதம்னா, மேலச்செவல் பி முருகன் அவங்களுடைய கடிதம் தான். 30ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு 1:15 நலம்தான நிகழ்ச்சியில் வெந்நீர் குடிப்பதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி மிகவும் அருமையாகவும் நல்ல தெளிவாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சியில் பாடல்கள் மிகவும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலியிற்கும் மிக்க நன்றினு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலச்செவல் முருகன் சாத்தான்குளம் எம்எஸ் மயில் அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் அடுத்ததாக இருக்குது. 27ஆம் தேதிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நிலை டவுன் மேலரத விதி கருப்பசாமி அவர்கள் வானொலிக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு பயன் பற்றி நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டது சிறப்புடையது. ஏற்பாடு செய்த நிலை வானொலிக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய கடிதங்களை வாசிக்க முடியும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தித்திக்கிதே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள். நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறோம். நேர்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சிகள் பற்றி எழுதி அனுப்பின கடிதங்களை இப்போ நான் தான் வாசிக்க போகிறேன் அப்படின்னு ஜோனா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க.
1: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஏன் அப்படி பாடல் பாடுறேன் அப்படின்னா, என் கையில் இருக்கிற அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகு. இதில் கலர் கலர் பேனா வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாத்தான்குளம் எம்எஸ் ஸ்மைல், கவிஞர் பாப்பாக்குடி, ரா செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, சிவகலை கே கே தாமஸ், இவங்க நான்கு பேரும் தான் சேர்ந்து எழுதியிருக்காங்க.

0: அப்படின்னா கடிதங்களா இப்ப நான் தான் வாசிக்க போறேன் அப்படின்னு ஜோனா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க.
1: முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஏன் அப்படி பாடல் பாடுறேன் அப்படின்னா, என் கையில இருக்கிற அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகு. இதில் கலர் கலர் பேனா வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாத்தான்குளம் எம் எஸ் ஸ்மைல் கவிஞர் பாப்பாக்குடி, ரா செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி, சிவகலை கே கே தாமஸ் இவங்க நான்கு பேரையும் தான் சேர்ந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 29/5/2026 அன்று சுகுமான ராகங்கள் வி எம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் நீ என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தொகுத்திருந்தார். அது நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, நெல்லை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் இன்னொரு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க இன்னும் ரெண்டு கடிதம் எழுதியிருக்காங்க. நான் அது என்ன கடிதம்னு சொல்கிறேன். 26/5/2026 இன்று ஒரு தகவல் கேட்டேன். மனதை எவ்வளவுதான் அடக்கி வைத்திருந்தாலும் காணாததை கண்டுவிட்டால் மனம் மாறிவிடும். மனம் ஒரு குரங்கு என்ற தகவல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்னொரு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 29/5/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்வில் தேவையானது மகிழ்ச்சியாக நிம்மதியாக, மகிழ்ச்சிக்கான தருணங்கள் 1000 வாழ்வில் வரும் ஆனால் நிம்மதி வருவதில்லை, வாழ்க்கை தேவை நிம்மதியே என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தாங்குளம் எம் எஸ் ஸ்மைல், சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் பாப்பாக்குடி, ராய செல்வமணி, உக்கரன் கோட்டை மணி இவங்க எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை.
0: அடுத்ததான் என் கையில் யாருடைய கடிதம் இருக்குது அப்படின்னா, மேலரத விதி டவுன்லேருந்து தான் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசௌமி இவங்களோட கடிதம். 27 எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கி பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் சுமித்ரா, மீரா, சிவபிரகாஷ் இருவரும் மிக கலகலப்பாக அருமையான கேள்வி, ஜோக், படத்தின் பெயர்கள் என்று மிக குதூகலமாக சகோதரிகளும் நேயர்களிடம் மிக இனிமையாக சிரிப்புடன் பேசி அன்று 1 மணி நேரம் பொழுது நன்றாக இருந்தது. சகோதரிக்கும் நமது பண்பலில் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் மிக அன்பான நன்றி நன்றின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 28 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கை பயமா பக்தியா அப்படிங்கிற தலைப்பு சகோதரி சிந்துசாரா அவர்கள் நேயர்களிடம் மிக தெளிவான முடிவுகள் கேட்டு அருமையான பாடல்களுடன் நிறைவு பகுதியில் தனது உயர்வான உண்மையான கருத்து அபாரம் அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி சுந்தரி சோமசுந்தரம் பொது அறிவு கேள்வி விளக்கம் மிக அருமை. அன்று பொதிகை தும்பியில் சகோதரி எஸ் லிசி ஜெகன், உஷா இருவரும் கதை, பாடல், ஜோக் என்று 1 மணி நேரம் நிகழ்ச்சியை அருமையாக அசத்திவிட்டார்கள். சகோதரிகளுக்கும் நமது பண்பலை அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களை அன்பான நன்றி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசாமியா இவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம்.
1: அடுத்ததான் என் கையில் யாரோட கடிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. அன்பின் வரிகள் பகுதி நிலைப்பண்பில் 102.6 நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என் அன்பான கடித வழி பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பாராட்டுக்கள். உங்கள் நிகழ்ச்சி உற்சாகம் மற்றும் அல்லாமல் உத்வேகம் தரும் அளவுக்கு பேசும் இனிமையான இயல்பான லகுவான இதமான இயற்கையோடு கலந்த இசையோடு ரசிக்க வைக்கும் நிலைய அறிவிப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குக்குவில் வரும் மேரி லிசி உச்சரிப்பு ஸ்டைல் மிகவும் ரசிக்கும்படி மீண்டும் மீண்டும் கேட்கும்படியாகவும் உள்ளது. அவர்களின் வெற்றி பயணம் தொடரட்டும். முயற்சி செய்யும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரசிக்க மட்டுமல்லாமல் செவியால் ருசிக்கவும் காத்து கிடக்கிறேன். இசையோடு இன்பம் கலந்து மகிழ்விக்கட்டும் மனமும் அப்படின்னு சொல்லி அழகாக கவிதையோடு எழுதியிருக்காங்க. அவங்க
0: கடிதம் மாதிரி கவிதை நேயத்தோடு எழுதியிருக்காங்க.
1: ஆமாம், அடுத்ததான் அவங்களோட கடிதம் தான் இன்னொன்று இருக்குது. படமும் பாடலும் நிகழ்ச்சி கொண்டு வந்த நிலையத்தில் நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படமும் பாடலும் ஒளிபரப்பதில் அதுக்கு நன்றி அப்படின்னும், அதை ரசிக்கும்படி வழங்கும் நிலைய அறிவிப்பாளர் அனைவருக்கும் இனி எதிர்ப்பு கிடந்த வாழ்த்துக்கள். 29/5/2026 அன்று அந்த அறிவிப்பாளர் மேரிலிசிக்கு தான் பாராட்டு மழை கொட்டுது. அவர்கள் படமும் பாடல் நிகழ்ச்சி இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனால் என்னை ஏமாற்றி விட்டார்கள். இனி வரும் நிகழ்ச்சியில் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், மீண்டும் வர வேண்டும். அவர்கள் குரல் வளத்திற்காக காத்திருக்கிறேன். ரசிக்க வானொலி அருகில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னொரு கடிதமும் என்கிட்ட இருக்கு. என்ன கடிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலைய அறிவிப்பாளர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 29/5 அன்னைக்கு ஒளிபரப்பான சகோதரி கோமதி மேரா அன்பின் வரிகள் வாசிச்ச கோமதி மேரா அவர்கள் ரசிக்கும்படியும் ஒரு போட்டா போட்டுனர் வசித்து ரசித்து மகிழ்வித்தனர் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கு இனிய பாராட்டுகள். வாட்ஸ்அப் சாய்ஸ் இனிமையாக இருந்தது. பாடல் ரசிக்கும்படி அமைந்திருந்தது. மேர்லிசி அவர்கள் உச்சரிப்பு சூப்பர், வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கடிதமும் அவங்களோட கடிதம் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 2/6/2026 அன்று ஒளிபரப்பிய குக்கு நிகழ்ச்சி பாடல் அருமை, அதை விட அதை தொகுத்து வழங்கிய சகோதரி மேர்லிசி அவர்கள் தன்னம்பிக்கை கதைகளை சொல்லியும் தன்னம்பிக்கை வரிகளை இயல்பாக கலந்து வழங்கிய விதம் என்னை மட்டுமல்லாமல் நேயர்கள் அனைவரையும் மகிழ்வித்திருக்கும் என நினைத்து அறிவிப்பாளருக்கு என் அன்பான பாராட்டுக்கள். உங்கள் பயணம் இப்படியே வெற்றியாக தொடரட்டும். உங்கள் குரலில் ஒலிக்கும் பாடலின் வரிகள் இனிமையாக உள்ளது. ரசித்துக்கொண்டும் தலையாட்டி கொண்டும் வேலை பார்த்து கொண்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
0: நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததான் என் கையில் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் அவங்களுடைய கடிதம் தான் இருக்குது. மதிப்பிற்குரிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கு இனிய வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள்.

கடந்த சில நாட்களாக மக்கள் ஊடகம் நமது வானொலியில் போர்க்கால அடிப்படையில் புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சி என்பது மதிக்கத்தக்க வகையில் அமைந்தது. ஆனால் இரண்டு நாள் ஒரு நிகழ்ச்சி ஒரு நேயர் என்பது சாத்தியமா? புதிய நேயர்கள் வருகைக்கு அவர்களுக்கு மட்டும் ஒரு தனி நிகழ்ச்சி அறிமுகம் செய்தால் புதுமையாக இருக்கும், ஒரு புதிய மாற்றம் என எல்லோருமே வரவேற்று வாழ்த்துவார்கள். நேயர்கள் இல்லை என்றால் நிகழ்ச்சி இல்லை. என்னிடம் பல நேயர்கள் புகார் அளித்தார்கள், அதனால்தான் இந்த கடிதம் அனுப்பியுள்ளேன். இதை மறுபரிசீலனை செய்து உடனடியாக மாற்றம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு என்றும் நெல்லை வானொலி மற்றும் 102.6 அன்பு தோழன் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. உங்களுடைய கருத்தை நாங்கள் மேலிடத்தில் தெரிவிக்கிறோம். ஆக்சுவலி நிறைய நேயர்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, லைன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஒரு புதிய சட்டத்தையே வந்து கொண்டு வந்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு போக போக செட்டாயிரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக 30ஆம் தேதிக்காக நம்ம ஆழ்வார்குறிச்சி சகோதரர் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அன்பு தோழர் நிலைய பொறுப்பாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு வணக்கம். நேயர்களுக்கான புதிய திட்டத்தை அமல்படுத்தி நிகழ்ச்சி தொறுப்பாளர் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். 30/8/2026 சனிக்கிழமை எல்லா நிகழ்ச்சிகளும் அருமை, அதிலும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி மிக மிக அருமை. ஏனென்றால் அதிகமாக புதிய நேயர்கள் வருகை வியக்க வைத்தது. அன்று வானொலி வரலாற்றில் முதல் முறையாக அதிக நேயர்கள், அதுவும் புதிய நேயர்கள் வருகையால் நிகழ்ச்சி களைகட்டியது. நிகழ்ச்சியை அதிக புதிய நேயர்களால் அலங்கரித்த அன்பு தோழிகள் திவ்யா மற்றும் ஜெமிமா அவர்களுக்கு அன்பு தோழனின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் அவங்களுடைய கடிதம் தான். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, 30ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை ஸ்நேகிதி நிகழ்ச்சி ஒரு புதிய மாற்றமாக வளர்ந்தது. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி ஒரு நேயர் என்ற வகையில் ஒருவர் மட்டும்தான் கலந்து கொண்டார், அதுவும் பழைய நேயர் கோமதி நவச்சிவம். நிகழ்ச்சி முழுவதும் பாடல்தான் வளர்ந்தது, மிகவும் வருத்தத்தை தந்தது. அதனால் மாற்றத்தை நிகழ்ச்சிகளில் எதிர்பார்க்கிறேன், நேயர்களிடம் அல்ல. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி ஒரு நேயர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன். விரைவில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். இன்றும் 50 ஆண்டுகளாக வானொலி கேட்டும் 102.6 அன்பு தோழன் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள், புது நேயர்கள் நமக்கு வரதான் செய்கிறாங்க. அவங்களுடைய இணைப்பில் தான் ஏதோ பிரச்சனை, நிறைய ரிங்ஸ் வந்து அன்றைக்கி வரதான் செஞ்சுருந்தது, பட் அவங்களுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கல, பரவாயில்ல. அதனால தான் அன்றைக்கி அந்த ஒரு நேயரோட அந்த நிகழ்ச்சி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய நிறைய நேயர்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம புதிய நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் விதமாக தான் நம்ம இது கொடுத்துட்ருந்தோம். எதற்கும் நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்களையும் நாங்கள் மேலிடத்தில் தெரிவிக்கிறோம். நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுட்டு வந்து நேயர்களோட கடிதங்களை தொடர்ந்து நம்ம படிக்கலாம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் ஜெமினி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்பின் வரிகள். நம்ம நிகழ்ச்சிகள் பற்றி நேர்கள் எழுதிய கருத்துக்கள் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். கடிதம் வாயிலாக அவங்க எழுதின கடிதங்கள். அடுத்ததா தூத்துக்குடியிலிருந்து முல்லக்காடு பாபு, எஸ்பி பாபு சரஸ்வதி அவங்களுடைய கடிதம் தான் என் கையில் இருக்கு. 26/5/2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா அப்படிங்கிற தலைப்பில் வளம்பெற கேட்டு மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் கதை சொல்வது தான் அனைவருக்கும் பிடிக்கும் அப்படின்னும், எளிதில் புரியும் எனவும், குழந்தைகளுக்கு கதை சொல்லி வளர்க்கிறார்கள் என்றும், கதைகள் மக்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்காத நினைவுகளாக இருக்கும் பெரும்பாலான நேயர்கள் கூறி சென்றது மிக்க மகிழ்ச்சி. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய ரம்யா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி அன்னைக்கு மாலை பொதுகி தும்பி கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். அன்று நேயர்களுக்கு கேள்வி கேட்கும் முறை அதிகம் வளமந்தது, மிக்க மகிழ்ச்சி. நமது நேயர்கள் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் ரொம்பவே யோசிக்க வைத்தது. அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கலகலப்பாகும் நகைச்சுவையாகும் நிகழ்வை கொண்டு சென்ற திவ்யா மற்றும் எல் சுப்பிரமணியன் இருவருக்கும் பாராட்டுக்கள். நமது பண்பலைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு
4: சொல்லியிருக்காங்க.
3: சுப்பிரமணியன் சிவசுப்பிரமணியன் எழுதியிருந்தாங்களா அண்ணன் பேரை, அதனால டக்குன்னு சிரிச்சேன். வேற எதுவும் கிடையாது, அவங்களுடைய பாராட்டுகளும் நான் ஏத்துக்கிறேன், அதனால அதற்கும் நன்றிகள். 30ஆம் தேதி அன்னைக்கு ஆனந்த பூங்காற்று தந்த வண்ணம் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் வலியுறுத்த வேண்டியது படிப்பா பண்பாடா. கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களும் தங்கள் அனுபவ கருத்துக்கள் மூலம் நிகழ்வுக்கு பெருமை சேர்த்தனர். இன்றைய இளைய தலைமுறையினர் பண்பாடோடு படிப்பு அவசியம் என்றும், நமது பண்பாட்டையும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றும் பேசிய நேயர்கள் வலியுறுத்தினார்கள். நமது பண்பாட்டை காக்க வேண்டியது இளைய தலைமுறையினரிடம் இருக்கிறது என்ற கருத்து ஓங்கி ஒலித்தது. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய ஜெமிமா அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் தொடரட்டும் சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து எஸ்பி பாபு சரஸ்வதி.
4: அடுத்ததா ஏன் கையில யாரோட கடிதம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கோவில்பட்டியிலிருந்து ஏ குமார் சார், குமார் சாரோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நிறைய லெட்டர் இருக்கு இன்னைக்கு, இப்போ இந்த கட்டில என்னால் எவ்வளோ வாசிக்க முடியுதோ அவ்வளோ வாசிக்கிறேன்.

0: மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிக்கும் வணக்கம். ஏ குமார் எழுதுவது நலம் நலம் அறியாவல். நாங்கள்லாம் சூப்பராக இருக்கிறோம், நாங்கள் பேசுகிறத பார்த்தே தெரிஞ்சிருக்கோம், நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. 25/5/2026 திங்கட்கிழமை காலையில் ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கை போராட்டத்தில் நாம் இழப்பது நேரத்தையே நிம்மதியா அப்படிங்கிற அருமையான சிந்திக்க வைக்கும் தலைப்பு தந்த சகோதரிக்கு பாராட்டுக்கள். தனது நேயர்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதன் மூலம் கேட்ட எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுக்கள். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை இழப்பவர்கள் கூட நிம்மதியையும் இழந்து விடுவார்கள். நேரத்திற்கு மிகவும் சரியாக செய்பவர்கள் என்றும் நிம்மதியாக இருக்கலாம். நேரத்தை கவனத்தில் கொண்டு காலத்தை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 26/5/2026 அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்கள் மிகவும் சிறப்பாக ஆங்கில இலக்கணத்தை பற்றி எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சொன்னாங்க. பாராட்டுகளும் போற்றுதல்களுக்கும் உரியது. தொடர்ந்து அவர்களுடைய நிகழ்ச்சி தினமும் இடம்பெற வேண்டுகிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதான் கேட்டேன், கே கே தாமஸ் சார் எதுக்கு இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி பேச வரல அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் தெரியுது. 27/5/2026 புதன்கிழமை காலையில் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பற்றிய சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். எளிமையாக இருப்பதால் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுடைய டீச்சிங் பாராட்டுக்கள். வருடம் முழுவதும் தொடரட்டும் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி ஏற்படுத்த நெல்லை வானொலிக்கு நன்றிகள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே இன்னொரு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. 26/5/2026 செவ்வாய்க்கிழமை இரவு இலக்கியச்சாரலில் திரிக்கடுகம் கூறும் கல்வியின் சிறப்புகள் பற்றி மிகவும் சிறப்பாக அருமையாக எடுத்து வைத்தார்கள். சகோதரருக்கு பாராட்டுகள் அப்படின்னும் கல்வியின் பயன்கள் மற்றும் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ள முடிந்தது. தொடர்ந்து வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் அருமை. டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27/5/2026 புதன்கிழமை காலை 7:25 கல்லடிக்குறிச்சி திருவருள் லத்தீப் ஐயா அவர்கள் வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அவர்களின் வானொலி அனுபவங்கள் அருவியாக கொட்டியது. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என தோன்றியது. 5 நிமிடங்கள் அசையாமல் இருக்க வைத்தது. அவர்களுடைய பேச்சால் கவரப்பட்டவர்களின் நானும் ஒருவன். பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமார் சார்.
1: நானும் ஒரு கடிதங்கள் வாசிக்கிறேன். கோவில்பட்டி குமார் அவங்களுடைய கடிதத்தை விடுவிடுன்னு ஜோனா
0: வாசிச்சு.
1: அடுத்ததா என் கையில யாருடைய கடிதம்னா, விஜய கரிசல் குளத்துல இருந்து எம் பாண்டியன் அவங்களுடைய கடிதம் தான். எப்பவுமே நம்ம அந்த ஆஸ்தான நேயர் நம்ம கணேஷ் அவங்களுக்காக எழுதுவாங்க இல்லையா, அதே கடிதம் தான்.
0: இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன்.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கலாம். அவருக்கு கணேஷ் அவர்கள்
0: மேரிலிசிகள் கடிதம் வந்த மாதிரி கணேசனுக்கு.
1: ஆமா, அதுவும் 102.6 புதன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாது இலக்கிய சாரல் கேட்டு வருகிறேன். அதில் வாழ்க்கையின் விவரமான அறிக்கையும் சிறந்த பாடலும் ஒளிபரப்பி இன்புறச் செய்யும் என் அபிமான அறிவிப்பாளர் மணிமுத்தார் கணேசுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் கரிசு
0: மணிமுத்தார் கணேஷ் கேட்டாங்களோ இல்லையோ நான் இப்ப சொல்லிடுவேன்.
1: கண்டிப்பா. இப்ப அடுத்ததா அவங்க கோவில்பட்டி குமார் கடிதத்தை.
0: கோவில்பட்டி குமார் ஐயாவோட கடிதம் என் கையில இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 28/5/2026 வியாழன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் வாழ்க்கை நிலையற்றது என்பது பயத்தை தருகிறதா பக்தியை தருகிறதா, சிந்திக்க வைக்கும் தலைப்பு. பாராட்டுக்கள். நமது நேயர்கள் அனைவரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாராட்டுக்கள். வாழ்க்கை நிலையற்றது முற்றிலும் உண்மை. இது பயத்தை தருகிறது. அன்பிலும் பக்திக்கும் பாதை அமைத்து தருகிறது. எதிலும் அச்சம் எதிலும் ஐயம் என்ற நிலைக்கு வரும்போது தான் நிலையற்ற வாழ்வில் மனிதர்கள் பக்தியை தேடுகின்றனர். நமது வானொலி சகோதரி சிந்து சொல்லி கருத்துக்கள் அருமையாக இருந்தது. நன்றி பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 28/5/2026 வியாழக்கிழமை காலை 7:25 சோழசேரி சகோதரர் திரு முருகேசன் அவர்களின் வானொலி அனுபவங்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். பாராட்டுகள். 40 ஆண்டுகால வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது வியக்க வைத்தது. காரணம், காலை முதல் இரவு வரை நமது வானொலி நிகழ்ச்சிகளை ஒன்று விடாமல் மிகவும் தெளிவாக அறிவிப்போல் கொட்டினார்கள். அவர்கள் கூறும்போது அனைத்தும் கண்கள் முன் தோன்றியது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த நமது வானொலிக்கு நன்றியும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: 28 என் கையில் மேலச்செவல் முருகன் அவங்களுடைய கடிதமும் இருக்குது. அவங்க வந்து 29 தேதி அன்றைக்கி காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் நிம்மதியா இல்லை மகிழ்ச்சியா என்பது பற்றி ஒவ்வொரு நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் முதலில் நிம்மதி இருந்தால்தான் அதன் பிறகு மகிழ்ச்சி வரும். நிம்மதி இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆகையால் நிம்மதியும் இருக்க வேண்டும், அதன் பிறகு மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். தயவு செய்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யும் போது தங்களது அதாவது அறிவிப்பாளர்கள் பெயர்கள் சொன்னால் எங்களுக்கு கடிதம் எழுதுவதற்கு மிக நன்றாக இருக்கும். ஆகவே தங்களது பெயர்களை சொன்னால் மிக நன்றாக இருக்கும். நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பெயர் தெரியவில்லை, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களோட கடிதத்திற்கு. 29 தேதி அன்னைக்கு 20:10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சகோதரி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள் தொகுப்பில் இடம்பெற்ற பாடல்கள் மிகவும் இனிமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சகோதரி அம்புஜம் அம்பலவாணனுக்கும் அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேக் அவர்களுக்கும் நன்றி. நீ என்ற வார்த்தையில் அழகான பாடல்களை தொகுத்து வழங்கிய சகோதரி விஎம் சத்திரம் அம்புஜம் அம்பலவாணனுக்கும் அறிவிப்பாளர் சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: நிகழ்ச்சியை வழங்கினது யாருன்னு அடிச்சு சொல்லணுமா? சொல்லு
1: 3 வாட்டி
0: திவ்யா திவ்யா திவ்யா அப்படி சொல்லு.

0: ஜோனா ஜோனா ஜோனா அப்படி சொல்லிவிடு.
1: அந்தளவுக்கு அவங்க ரஷ் எழுதியிருக்காங்க, அதனால அந்த பேரையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நன்றி
0: நன்றி நன்றி ஐயா.
1: தொடர்ந்து நம்ம நேயர்களுடைய கடிதங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். ஜெய் ஜெய் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நேரம் 3:41. அடுத்ததா ஜோனா, யாருடைய கடிதத்தை வாசிக்க போறீங்க?
1: யாருடைய கடிதமா? கோயில்பட்டி குமார் சார் கடிதம்.
0: என்ன ஒரே கோயில்பட்டி குமார், அவங்களுடைய கடிதமே வாசிட்டு இருக்கீங்க?
1: கதை தெரியாதா?
0: தெரியாதே, என்ன விஷயம்
1: சொல்றாங்க? நீ லெட்டர் மட்டும் வாசித்து விடு, உனக்கு ஸ்வீட் பாக்ஸ் அங்க வெளியே வச்சிருக்க, ரெடி பண்ணி வச்சிருக்க, லெட்டர் வாசித்து முடிச்சுட்டு வெளியே வாங்கிக்கலாம்.
0: ஆஹா, இப்படி ஒரு டீலிங் இருந்து இருக்குன்னு.
1: ஆமா, அப்கோஸ்ங்க, அப்கோஸ்னா தெரியாதா?
0: சரி, படிச்சு விடுங்க லெட்டர்.
1: அதாவது என்ன சொல்றாங்க, மறுபடியும் எழுதியிருக்காங்க. மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கு உடன்படி புரியும் சகோதர சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. நல்லா நல்ல மாதிரி அவள்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட போறோம், ரொம்ப சந்தோஷமா நலமாக.
0: இந்த விஷயம் அவருக்கு தெரியுமான்னு தான் தெரியல.
1: 28/5/2026 காலையில் வியாழக்கிழமை 7:35 ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியை ஆங்கிலம் எளிய முறையில் கற்றுக் கொடுக்கும் சகோதரர் திரு கே கே தாமஸ் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் நமது நெல்லை பண்பலைக்கு வானொலிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று வெர்ப் பாசிவ் சொற்களை எப்படி நெகட்டிவ் சொற்களாக மாற்றலாம் என சொல்லிக் கொடுத்த வகுப்பறை ஆசிரியர் நேரில் சொல்லிக் கொடுப்பது போல இருந்தது. அவருக்கு நன்றி. நானும் மறுபடியும் கே கே தாமஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னோட சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக என்ன அப்படின்னா, 29/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:25 திருநெல்வேலி டவுன் சகோதரர் திரு கருப்பசாமி அவர்கள் தன்னோட வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாராட்டுக்கள். வயசான காலத்தில் வானொலி நண்பனாக இருப்பதையும் சுமார் 60 காலமாக கேட்டு வர்றாங்க, வந்து அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. பாராட்டுக்கள். வாய்ப்பு கொடுத்த நமது வானொலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 30/5/2026 அன்று சனிக்கிழமை 1 நடந்தான நிகழ்ச்சியில் வெந்நீர், மிதமான வெந்நீர் கொடுப்பதன் பயன்பாடுகள் அது ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. வெந்நீர் கொடுப்பதன் மூலம் உடலில் ஏற்படும் பல நோய்கள் தீர்வதாக எழுதி சொல்லியிருந்தாங்க. சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் நேர்கள் அனைவரும் நல்ல பயனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. டாக்டராக வந்த நமது வானொலி சகோதரிக்கு டபுள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் அருமை அருமை அருமைன்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது 30/5/2026 சனிக்கிழமை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி நேரலையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பேச அழைத்த நமது வானொலி இயக்குனர் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நேரலையில் பேசுவதற்கு சற்று அச்சமாகத்தான் இருந்தது, இருந்தாலும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நமது பண்பலைக்கு நன்றி அப்படின்னு குமார் சார் எழுதியிருக்காங்க.
0: குமார் சாரோட கடிதத்துக்கு கொஞ்சம் இடைவெளி விடுங்க, ஏன்னா மேலச்செவல் பி முருகன் அவங்களுடைய கடிதம் என் கையில்
1: முருகன் சார்.
0: ஆமா, அவருடைய கடிதங்களும் என் கையில் இருக்கு. மதிப்பிற்குரிய நில இயக்குனர் அவர்களுக்கும் அறிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நல அவள், நலம் நலம் அறிய அவள். 25/5/2026 அன்னைக்கு மாலை 4 பொதிகை தும்பி நிகழ்ச்சியில சகோதரிகளுக்குத்தான் லக்கு, தாயம் 1, 3, 5 என்று விழுந்திருக்கிறது. சகோதரர் காரக்குறிச்சி கிருஷ்ணனுக்கு தாயம் 6 விழுந்திருக்குது. அவருக்கு ஏற்கனவே கதைகள் ரொம்பவே பேசுவார்கள், அதனால தாயம் 6 விழுந்திருக்குது. கதைகள் பேச கேட்கவா வேணும். சகோதரி நீண்ட இடைவெளிக்கு பிறகு சகோதரி சுமித்ரா வந்திருக்கிறார். சகோதரி சுமித்ரா வந்தாலே போதும் நிகழ்ச்சி களைகட்டும். ஆனால் இன்றைக்கி புதிய தும்பி நிகழ்ச்சி சுமாராக தான் இருந்தது. சகோதரி சுமித்ராவிற்கு ஜோடி சகோதரி பேச்சுக்களை அரிசி சுமக்கலா வந்தால் நன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் நிகழ்ச்சி பரவாயில்லை. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி சுமித்ராவுக்கும் சகோதரி ஜோனாவிற்கும் மிக்க நன்றி.
1: அப்போ வந்து அசிங்கப்பட்டாயெல்லாம்
0: கிடையாது, இது நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அவங்க தான் ஜோடி ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல்
1: சொல்கிறாங்க. சரி, எது சொல்லுவாங்க?
0: ஆமாம், 25 அன்னைக்கு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் சகோதரர் பெயர் தெரிவிலேன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய தொகுப்பில் இடம்பெற்ற பாடல்கள் மிக அருமையாகவும் இனிமையாகவும் இருந்தது. பாடல்களை தொகுத்து வழங்கிய சகோதரருக்கும் அறிவிப்பாளர் சகோதரருக்கும் நிலை இயக்குனர் அவர்களுக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலியத்திற்கும் மிக்க நன்றினு தெரிவிச்சிருக்கிறாங்க. 26/5/2026 அன்னைக்கு காலை 9 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் மக்கள் மனதில் எழுதி நிற்பது கவிதையா கதையா அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மிக அருமையாக சொன்னார்கள். பழைய ஆட்களுக்கு மனதில் நிற்பது கதை தான். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது தூங்குவதற்கு ஒரு கதை சொல்வார்கள், அந்த கதை சொல்லும்போது நம்ம தூங்கிவிடுவோம். சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் இவர்களுக்கு கதையும் வேணும் கவிதையும் வேணும், இரண்டும் இருந்தால்தான் அவர்கள் பேசுவதற்கு நன்றாக இருக்கும். பாமர மக்கள் கதைகள் பேசுவார்கள், கொஞ்சம் படித்த ஆள்களுக்கு கவிதை பேசுவார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி ரம்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. யார்? மேலச்செவலேருந்து முருகன் தான். 27 அன்னைக்கு மாலை 3 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையாகவும் வாசித்த சகோதரி மேராவுக்கும் சகோதரி கோமதி நாராயணனுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 27 அன்னைக்கு மாலை 4 பொதிகை தும்பி நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. சகோதரர் முள்ளக்காடு பாபுவுக்கு தாயம் 1 விழுந்தது. சகோதரி மேரா ஒரு கேள்வி கேட்டார்கள், கடலுக்குள் இருக்கக்கூடியது என்னென்ன இருக்கிறது என்று சகோதரி கேட்டார்கள். அதற்கு சகோதரர் பாபு சொன்னார்கள், கடலுக்கு மேலே மிதக்கக்கூடிய கப்பல், போர்ட், துடுப்பு என்று சொல்லிவிட்டார்கள். சகோதரி மீரா கடலுக்குள் இருக்கக்கூடியது கேட்டால் அவர்கள் கடலுக்கு மேலே இருக்கக்கூடியது பற்றி சொல்லிவிட்டு மார்க் வாங்கிவிட்டு போய்

0: விட்டார்கள். சகோதரி சுமித்ரா மார்க் வாங்குவதற்கு எப்படியெல்லாம் ஐடியா கொண்டு வருகிறார்கள், இதை எப்படிதான் இந்த ஐடியாக்கள் கொண்டு வருகிறார்கள், இதையெல்லாம் இவர்கள் சொந்த ஐடியா தான் இருக்கும் என தெரிகிறது. இருந்தாலும் நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கும் சகோதரி சுமித்ராவிற்கும் மிக்க நன்றினு சொல்லியிருக்கிறாங்க. 29/5/2026 அன்றைக்கு மாலை 5 மணிக்கு படமும் பாடல் நிகழ்ச்சியில் 1989 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. மிகவும் அருமையாக இருந்தது. ஒவ்வொரு படத்திலும் அந்த படத்தில் உள்ள கதைகள் சொல்லி அதன் பிறகு அந்த படத்தில் உள்ள பாட்டுகள் வந்தன. பாட்டுகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு மிக்க நன்றி, நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலச்செவல் முருகன் அவங்களோட கடிதத்தை வாசிச்சாச்சு.
1: அடுத்ததான் என் கையில் குமார் சரோட கடிதம் ஒரு 3 இருக்கு, அதை மட்டும் வாசித்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். 31/5/2026 கோயில்பட்டி குமார் சரோட கடிதம்னா 25/5/2026 திங்கட்கிழமை இரவு சுகமான ராகங்கள் 10-11 நிகழ்ச்சியில் தொகுப்பின் அனுப்பி சிறப்பித்த வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் சகோதரர் அவர்களுக்கு முதலில் பாராட்டுகள். குடும்ப உறவுகள் என்ற தலைப்பில் அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி, தாய்மாமன், கணவன், மனைவி, அத்தை, அத்தை மகன், மாமியார் என்று அத்தனை உறவுகளையும் அதற்குரிய பாடல்களையும் சரியான முறையில் தேர்ந்தெடுத்த சுகமான ராகங்களுக்கு மேலும் சுகம். உறவுகள் மறந்து வந்த காலத்தில் உறவுகளுக்கு முக்கியம் கொடுத்த தலைப்பை சகோதரர் வீரவநல்லூர் கி லக்ஷ்மணன் எப்படித்தான் தேர்வு செய்தார்களோ ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி பாராட்டுவதோ எனக்கு தெரியவில்லை. எனவே ட்ரிபிள் பாராட்டுகள், டபுள்லேருந்து ட்ரிபிள் ஆகிட்டாங்க, ட்ரிபிள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சார் கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக என்ன எழுதியிருக்காங்கன்னா 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது வானொலி அனுபவத்தை மிகவும் ரசித்து சொன்னார்கள். சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்த சகோதரர் முருகன் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி குமார் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நிறைவான கடிதம் என்ன அப்படின்னா 29/5/2026 வெள்ளிக்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீ என்று தொடங்கும் பாடல்களை தேர்வு செய்து கலந்து கொண்டு சிறப்பித்த மதிப்புக்குரிய சகோதரி அம்புஜம் அம்பலவாணன் அவர்களுக்கு டபுள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் இரவு பொழுதுக்கு இனிய தென்றலாக வீசியது. நன்றியுடன் பாராட்டுகள் தொகுப்பிற்கு. மேலும் சிறப்பு சேர்த்து இனிய சாரலாக வழங்கிய சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் சொல்லியிருக்கேன். நாங்களும் சொல்லிக்கிறோம், அம்மாவுக்கும் வந்து பாராட்டுக்களை சொல்லிக்கிறோம். அதே தொடர்ந்து அம்புஜம் அம்மலவாணன் அம்மாவுக்கும் நம்மளோட முத்து அபிஷேகத்துக்கும் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அதை விட குமார் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கேட்டு லெட்டர் எழுதுறதுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: ஆமாம், கண்டிப்பாக நிறைய லெட்டர்கள் நம்ம வாசிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நேர்களோட கடிதங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஜெய்ராம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நமக்கு 54 கடிதங்கள் வந்திருந்தது, இப்போ நிறைவாக சில கடிதங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். என் கையில் யாருடைய கடிதம் இருக்குது அப்படின்னா, பாளையங்கோட்டையிலிருந்து சந்திரா ராஜாமணி அவங்களுடைய கடிதம் தான் இருக்குது. அன்பின் வரிகள் நேயர்களின் கடிதம். எஃப்எம் வானொலி இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும், சுமார் 50 ஆண்டுகால வானொலி நேயர் சந்திரா ராஜாமணி ஆகிய நான் தங்களுக்கு என் அன்பான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். வானொலி நேயர்களின் விருப்பத்திற்கும் தாங்கள் செவிசாய்ப்பதற்காக மிக்க நன்றி. சுகமான ராகங்கள் என்ற நிகழ்ச்சியில் அதிகமாக என்னுடைய பங்களிப்பு உண்டு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை மீண்டும் இரவு 10-11 மணி வரை என மாற்றி நேயர்களின் விருப்பத்திற்கு ஒளிபரப்புவதால் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற 22/5/2026 அன்று வாசுதேவநல்லூர் திரு லக்ஷ்மண பெருமாள் அவர்களின் உறவுகள் என்ற தலைப்பில் எழுதிய தொகுப்பும், 25/5/2026 நிலை டவுன் திரு கருப்பசாமி அவர்கள் பூவே என்ற தலைப்பில் எழுதிய தொகுப்பும், 29/5 வெள்ளிக்கிழமை அன்று திருமதி அம்புஜம் அம்பலவாணன் அவர்கள் நீ என்ற தலைப்பில் எழுதிய பாடல்கள் அனைத்தும் கேட்க மதுரமாக இருந்தது. வானொலி நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட தினமும் காலை 7:30 மணிக்கு நேயர்களின் பங்களிப்பாக வானொலி 90 என்ற நிகழ்ச்சியும், அதையடுத்து 7:35 திரு தாமஸ் ஐயா சிவகலை அவர்களின் ஆங்கிலம் அறிவோம் என்ற புதிய நிகழ்ச்சியும் நேயர்களுக்கு காலையிலேயே புத்துயிர் தருவதாக அமைந்துள்ளது. தொடரும் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்படிக்கு அன்புள்ள வானொலி நேயர் சந்திரா ராஜாமணின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய கடிதத்திற்கு ரொம்பவே நன்றி.
1: அடுத்ததாக என்னோட கையில் யாரோட கடிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா இவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27/5/2026 அன்று உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மண் வளத்தை பற்றி முனைவர் எம் மணிகண்டன் என் போன்ற விவசாயிகளின் மண் வளத்திற்கு எப்படி பக்குவமாய் உழவு செய்ய வேண்டும் என்பதை பல நல்ல விஷயங்களை கேட்டு எங்களுக்கு புரிய வைத்த சிவானந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி, பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 27/5/2026 அன்று இலக்கியச் சாரலில் இரவில் ஒளி வீசும் நிலா என்ற தலைப்பில் மணிமுத்தார் கணேஷ் அவர்கள் நிலாவின் கவிஞர்கள் எத்தனை கவிதைகள் பாடல்கள் எழுதினார்கள் என்பதையும், அதற்கேற்ப பாடல்கள் தேர்வு செய்து எங்களின் மனதை இன்பத்தில் நனைய விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.

0: அவங்களோட கடிதம் தான் மஞ்சள் நீர் காயல் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலன் வீரவனூர் கருணாநிதி உடையாமொழி மரியதாஸ் வம்சாபுரம் மீனா அவங்களோட கடிதம் தான். இன்னொரு கடிதம் என் கையில் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 29/5/2026 அன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியை கேட்டோம். அதில் ராமர் சீதை கதையை தெய்வானை முத்துக்குமார் கூத்தாக பல வடிவத்தில் கதை சொன்னார். மேலும் அவர் நல்ல குரல் வளத்தால் நிகழ்ச்சியை அழகு வடிவம் கொடுத்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவான கடிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 29/5/2026 அன்று நேயர் தொகுப்பாக விஎம் சத்ரம் அம்சம் அம்மளவான தொகுப்பை கேட்டோம். அதில் நீ என்று முதலில் ஆரம்பிக்கும் பாடல்களை தேர்வு செய்து அதற்கு தகுந்தபடி விளக்கம் சொன்ன விதம் கேட்டவர்கள் இதயத்தில் இன்ப ஒளி வீசியது. அவருக்கும் முத்து அபிஷேகம் அவர்களுக்கும் இதயம் கழிந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டர் எழுதின மஞ்சள் நீர் காயல் எம் சிங்காரவேலன் வீரநூல் கருணாநிதி வம்சவரம் மீனா கேடிசி நகர் பொன்ராணி சங்கர் உடையாமொழி மரியதாஸ் வம்சவரம் மீனா எல்லாருக்கும் நாங்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: என் கையில் நிறைவான கடிதம் யாருடையதுன்னா, தென்காசி குத்தாலிங்கம் அவங்களுடைய கடிதம் தான். நிலைய இயக்குநருக்கு வணக்கம். 28/5/2026 மாலை 3 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடலை ஒளிபரப்பிய லிஸ்ஸி ஜெகனுக்கு நன்றி. காலை 11 மணி மதியம் 3 மணி போன்ற நேரங்களில் 1980 உள்ள பாடல்களை ஒளிபரப்பு கொண்டிருக்கும் அறிவிப்பாளர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டுகள். 31/5/2026 ஞாயிறு பொதிய தும்பி சூப்பர் சுமித்ரா பூபாலன். வழக்கம் போல் அந்த ரெண்டு பேரையும் அழகா பெருசா எழுதியிருக்கிறாங்க. பூபாலன் பேச்சில் குழந்தை தனம் தெரிகிறது, சுமித்ரா பேச்சில் குழந்தையே தெரிகிறது, இருவருக்கும் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 2/6/2026 மதியம் 1 மணிக்கு சந்தியா நல்ல பாடல்களை போட்டு வசப்படுத்தி விட்டார்.
0: வசப்படுத்தி விட்டாரா?
1: ஏனென்றால் அது வசம்பு நிகழ்ச்சி, வசம்பு பத்தி சொல்லியிருப்பாங்க போல, அதனால தெரிவிச்சிருக்கிறாங்க. தென்காசிலிருந்து குத்தாலிங்கம் நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நேர்களை இதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் அன்பின் வரிகள் பகுதி பாளையம்கோட்டை 6270002 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய இணைந்திருந்தும் நான் உங்கள் திவ்யா மற்றும்
0: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா மார்போடி இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து புதிய தும்பி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளது.

மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கோயில்களில் சிறப்பு தரிசன டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பில் தான் நாம் அட்டகாசமாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறேன் நானும் உங்கள் திவ்யா. என் கூட சேர்ந்து வழங்குறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்வீட்டில் இருக்கும் பாதுஷா, இப்போ வந்திருக்காங்க உஷா.
2: எதுக்கு இந்த பில்டப் திவ்யா?
1: கண்டிப்பா உங்களுக்கு நேயர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்டப் கொடுக்கும்போது நானும் உங்களுக்கு பில்டப் கொடுத்து வரவேற்றா தானே சரியா இருக்கும் இல்லையா?
2: சொல்லுங்க, நான் பாதுஷாவா உங்களுக்கு?
1: அதாவது ஸ்வீட்ல இருக்கும் பாதுஷா, இப்போ வந்திருக்காங்க உஷா அப்படின்னு. நீங்க எங்களுக்கு கேள்வி கேட்கலாம், அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க 0462251133 மற்றும் 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு. விளையாடிடுவோமா?
2: விளையாடலாம்.
1: நம்ம நிகழ்ச்சியில விளையாட வரப்ப முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாரு, எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம்
2: முள்ளக்காடு.
3: முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
2: சரி சார், உங்க டைம் ஊட்டிடலாமா?
3: ஊட்டலாம்
2: ஊட்டலாம். நிறையா கூட விளையாட போறீங்க. நாலு.
1: ஆஹா,
3: நான்கு. சார் கேக்கணும்.
2: நீங்க தான் கேக்கணும் திவ்யாக்கு.
1: முதல்ல இந்த கூத்து விட்டாங்களே. ஆ கேளுங்க.
3: செல்போனோட
1: தொடர்புடையதா? சரி.
3: அப்புறம் ரெண்டாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் பொது இடங்களில் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
1: மறுபடியும் சொல்லுங்க, அது கடைசி சொன்னது.
2: பொது இடங்களில்
3: பொது இடங்களில் இது செய்யக்கூடாது.
2: அது மட்டும் தெரியுது திவ்யா. என்னது
1: இது? வந்து மொத்தமா ஒரு ஊர் பேரு.

0: ஊர் பேர்.
1: ஆறு எழுத்து கொண்ட ஊர் பேர்.
0: அந்த ஊர் வந்து கால ஆரம்பிக்குமா எழுத்து?
1: இல்ல
0: அப்ப எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கிறேன். முடிஞ்சிட்டு. சிதம்பரமா? எப்படின்னு சொல்லிருக்கலாம்.
2: கடைசில வந்து தம்மு.
0: சே, நான் மதுன்னு
1: வச்சிருந்தேன்.
0: என்ன
2: அடுத்து வரும்ல டெய்லி என்ன சார்? நன்றி.
0: நம்ம கூட விளையாட, ஐ மீன் உங்களோட விளையாட வரப்போற நீயர். ஆஹா, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம் மகாலட்சுமி. போன வாரம் பேசினது மறுபடி இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா?
3: என்ன
2: ஆச்சு?
3: வரவே இல்ல, லைன் கூட கிடைக்கவே இல்ல.
2: சரி சரி, தாய்மார்ல உருட்டிடலாமா?
0: நல்லா இருக்கும். உஷா மேடத்துட்டு முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வண்டி திரும்புதுன்னு.
2: ஒரு சொல் இருக்குல்ல, அந்த இதுல கா அப்படின்ற எழுத்த எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு எழுத்த போட்டோம் அப்படின்னா திருமணமாகாத பெண்களை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் சொல் வரும். கண்ணி எப்படி வரும்? காவை தானே எடுக்கணும்னு சொன்னேன் நானு.
0: இல்வி இருக்கு,
2: கல்வி இருக்குல்ல, அதுல கா அந்த எழுத்த மட்டும் எடுத்துட்டா திருமணமாகாத பெண்களை குறிக்கிற ஒரு அழகான தமிழ் சொல் வரும். அது என்னது? கல்வி.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
2: காவை மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு எழுத்த போட்டு பாருங்க.
0: பத்திரிகையில பெண்களுடைய பேர் போடும் போது என்னன்னு போடுவாங்க
2: பாத்தீங்களா மகாலட்சுமி? இவங்கள போங்கு
0: சொல்லுங்க. உங்களுக்காக க்ளூ எல்லாம் கொடுத்துட்டேன், டைம் முடிய போகுது.
2: திருமணமாகாத பெண்களை எப்படி சொல்லுவாங்க குறிக்கிற ஒரு தமிழ் சொல்?
0: 5, 4, 3, 2. டைம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மகாலட்சுமி கண்டுபிடிக்க வச்சிருவோம்.
2: திருமணமாகாத பெண்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அவங்கள?
0: பத்திரிகையில மணப்பெண் பேரை எப்படி போட்டு போடுவாங்க?
2: தெரியலையே. சரி மகாலட்சுமி, மார்க்லாம் என்ன? சும்மா அதெல்லாம் மார்க்லாம் பிரச்சனை இல்லை.
0: நன்றி, உங்ககிட்ட பேசினதே மகிழ்ச்சி எங்களுக்கு. நன்றி
2: நன்றி மகாலட்சுமி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபன்னோட ஜாலியா நம்ம நேயர்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மொட்டை சிவா கிட்ட சிவா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல்.
4: மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் குடி

0: புதியதுமே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலை ஒளிபரப்பிலிருந்து நம்ம கூட அடுத்ததாக விளையாட வரப்போற நீயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இது பேசுறீங்க?
1: சென்னையில
0: இருந்து மாலினி தேவி
1: பேசுறேன்.
2: தாய் முரட்டலாமா உங்களுக்கு?
1: ஒன்று
2: திவ்யா தான் கேள்வி கேட்க போறாங்க. ஈஸியா கேளுங்கப்பா.
0: ஜோக்கு ஜோக்கு கடி ஜோக்கு கேக்கட்டா? ஒருத்தர் வந்து ரொம்ப சிக்கனமா, சரி ஒருத்தர் வந்து ரொம்ப சிக்கனமா இருப்பாராம். மார்க்கெட்டுக்கு போனா கூட வாழைப்பழம் மட்டும்தான் வாங்குவாராம். ஏன் கஞ்சன் இல்ல, அவர் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க. அவர் வந்து மார்க்கெட்டுக்கு போனா கூட வாழைப்பழம் மட்டும் தான் வாங்குவாராம். ஏன்
2: கடி ஜோக்கா சொல்றாங்க?
0: ஆமா
1: அதுதான் தெரியாதீங்க.
2: நீங்க கஞ்சனான்னீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் இல்ல. சிக்கனமா, அந்த சிக்கனமாலதான் ஏதோ ஒண்ணு இருக்கு, சம்திங் யோசிங்க.
0: சிக்கனத்துல இல்ல, வாழைப்பழத்துல இருக்கு.
2: வாழைப்பழத்துல இருக்கா? வாழைப்பழம், வாழைப்பழம், வாழைப்பழத்துல இருக்கான். அதுல யோசிங்க.
1: வாழைப்பழம் வகையில இருக்கோ?
2: என்னதுல?
1: அப்படியா, வாழைப்பழம் வகையில இருக்கானே?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல.
2: அவங்க சொன்ன ட்விஸ்ட் இல்ல, ட்விஸ்ட் வந்து அந்த வார்த்தையில இருக்கு.
0: ஓகே,
1: ஓ அந்த வார்த்தையில இருக்கா.
0: டைம் முடிஞ்சிருச்சு. சரி, டைம் முடிஞ்சிருச்சு.
1: எனக்கு தெரியாது.

0: நான் இப்படி உங்களை கண்டுபிடிக்க வச்சிருவோம். அதாவது வாழைப்பழத்தை வந்து நீங்க எப்படி வாங்குவீங்க? நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ்
1: கூறு. பேரம் பேஸ்டா வாங்குவோம்,
0: சீப்பா வாங்குவோம். அதத்தான் சின்ன வாழைப்பழத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் மாலினி தேவி வாழைப்பழத்தை மறக்கவே மாட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: நன்றிவா, நன்றி நிகழ்ச்சியில கலந்ததுக்கு. அடுத்ததா உஷா கூட விளையாட வரப்புற நீயர். வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் ஜிங்கா மேடத்துக்கும் உஷா மேடத்துக்கும்.
0: வாங்க, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
2: நல்லா இருக்கும். சவுண்ட் கேட்டுட்டே இருக்கே.
0: ரேடியோ இல்லையே.
2: ரேடியோ இல்லையே.
3: ரேடியோ இல்ல.
2: சரி, தாயம் உருட்டலாம்.
3: கோயம்புத்தூர்.
2: சரி, ஒண்ணு விழுந்திருக்கு உங்களுக்கு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு டைம் மிஷின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, நீங்க வந்து ஒரு 10 வயசு

0: நன்றிவா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு.
1: நன்றி.
0: அடுத்ததா உஷா கூட விளையாட வரப்போற நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திவ்யா மேடத்துக்கும் உஷா
2: மேடத்துக்கும்
0: வாங்க, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
2: நல்லா இருக்கும். சவுண்ட் கேட்டுட்டே இருக்கே.
0: ரேடியோ இல்லையே?
2: ரேடியோ இல்லையே?
3: ரேடியோ இல்ல.
2: சரி, தாய் முருட்டலாம்.
3: கோயம்புத்தூர்.
2: ஒண்ணு விழுந்திருக்கு உங்களுக்கு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு டைம் மிஷின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? நீங்க வந்து ஒரு 10 வயசு சிறுமியா மாறுறீங்க. டைம் மிஷின் கிடைச்சிச்சு அப்படின்னா 10 வயசு சிறுமியா மாறுறீங்க. மாறிட்டு உங்களை நீங்களே பார்ப்பீங்க, அப்படிதானே? சின்ன வயசு உங்களை நீங்களே பார்ப்பீங்க. பார்த்துட்டு உங்களோட எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு நீங்களே சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஜாலியாக, ரொம்ப சீரியஸாலாம் சொல்ல வேண்டாம், சும்மா ஃபன்னாக ஹாப்பியாக ஜாலியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்கள் மாறிட்டீங்க.
3: நல்ல புகழ் புகழ் கூறக்கூடிய ஒரு பெண்மையெல்லாம் மாறணும்.
0: அப்படி போய் உங்க சின்ன வயசுல போய் சொல்வீங்களா?
2: சொல்வீங்களா? சரி, இப்படி கேப்போமே. அந்த இப்ப நீங்க பெருசாயிட்டீங்க, உங்க சின்ன வயசுல வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க? இந்த டைம் மிஷினுக்கு போய் அதெல்லாம் ரீகால் பண்ணுங்க. என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படி சொல்லுங்க.
3: சின்ன வயசுல அதாவது டெல்லி, கல்கத்தா அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருக்கேன்.
2: அது முடியலை. அது முடியல.
3: கொஞ்சம்
2: வயசுல விளையாண்டது இல்லையா ஜாலியா? நீங்க
0: அது ஒரு வயசு வரைக்கும் வீட்டுக்கு வெளியில விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ளேயே விளையாடுமான்றுவாங்க.
2: வேட்டையின்
0: திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

இப்படி சூடு.

0: இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-64-58 044-249-648-64-58 விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி நம்ம தாயம் உருட்டி விளையாண்டுட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462-2561-3 மற்றும் 0462-2561-3 அப்படிங்கிற எண்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் விளையாட வந்துட்டாங்க. நீயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: தென்காசியிலிருந்து
1: முத்துமாரி பேசுறேன்.
2: முத்துமாரி பேசுறேன். என்ன படிக்கிறீங்க முத்துமாரி நீங்க?
1: 12th
0: படிக்கிறீங்களா? ஆனா இன்னும் ரொம்ப குட்டி பாப்பா மாதிரி இருக்கு வாய்ஸ், தெரியுமா? ஆமா. சரி, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
2: உங்களுக்கு 5 விழுந்திருக்கு. திவ்யா உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க சரிங்களா?
0: ஈஸியா கேக்கட்டுமா இல்ல கஷ்டமா கேக்கட்டுமா? ஈஸியா கேக்கலாமா? இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இன்னும் இன்னொரு கேம் விளையாடுவோமா? ஸ்வீட் காரம் காஃபி இந்த கேம் விளையாடுவோம் சரிங்களா? ஒன்னுனா ஸ்வீட்டு, ரெண்டுனா காரம், மூணுனா காஃபி. நான் நம்பர் சொல்லுவேன், நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லணும் சரியா?
2: ஒன்னுனா என்னது?
1: காரம்.
0: ஸ்வீட்டு.
2: ஸ்வீட்டு.
0: ரெண்டுனா காரம், மூணுனா காஃபி.
2: புரிஞ்சுதா?
1: புரிஞ்சு.
2: சரி ஸ்டார்ட்.
0: 1, 2, 3.
1: இனிப்பு, காரம், புளிப்பு.
0: ஸ்வீட், காரம், காஃபி அப்படி சொல்லுங்க சரிங்களா?
1: காரம்.
0: காஃபி.
1: காஃபி.
0: ஓகே. 1, 1, 2.
2: ஸ்வீட், ஸ்வீட். ஸ்வீட், ஸ்வீட், காரம்.
1: காரம்.
2: 2 தானே சொன்னாங்க.
0: சரி, மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் சரிங்களா? 2, 1, 2.
1: ஸ்வீட், டீ, காஃபி.
2: காரம், காரம.
1: காரம்.
0: ஆஹா.
2: 1னா ஸ்வீட், 2னா காரம், 3னா காஃபி. ஓகேவா, புரிஞ்சுதா?
0: குழம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முத்து மாதிரி. பரவாயில்ல, நீங்க அடுத்த தடவை வாங்க, நம்ம நல்லா ஜாலியா விளையாடுவோம் சரிங்களா?
1: ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி, நன்றி. அதாவது முத்து மாதிரி கூட

0: பதிலா உஷாவோட விளையாடலாம். உஷா டக்குன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, முத்துமாரிக்கு பதிலாக அவங்களே அழகா எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சியில உங்களோட விளையாட வரப்போற நீயர். வணக்கம்.
1: வணக்கம், பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நினைச்சிருவாங்க.
0: வாங்க.
2: நமச்சிவாயம் அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட குரல் கேட்குதே.
1: ஒரு
2: வழி பண்ணிட்டீங்களா? இப்ப எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது சரியா?
0: இன்னைக்கு உஷா ஒரு வழி ஆக போறாங்க.
2: சரி தாய் முரட்டிடலாம்.
1: அச்சிஜோ
2: ஆறு.
0: இன்னைக்கு உஷா ஒரு வழி
2: கேட்கணுமா? கேட்கணும்.
1: உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு அஞ்சு ஊர் பேர் சொல்லணும்.
2: சரி,
1: அந்த ஊர் பேர் நீங்க சொல்றீங்களா, அந்த பேர்ல வந்து நம்ம உடம்புல உள்ள ஏதாவது ஒரு ஊர் பேர் இருக்கணும். அதாவது திருக்கண்ணபுரம்னு ஒரு ஊர், அதுல கண்ணுன்னு வருது இல்லையா, இதே மாதிரி எந்த உறுப்புனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுத ஊர்ல ஒரு உறுப்பு இருக்கணும். அஞ்சு ஊர் வேணும் எனக்கு.
2: தெரிஞ்சாதானே நானும் சொல்லுவேன். பொறுங்க, யோசிக்க விடுங்க.
1: 45 செகண்ட் ஓடிருமே.
0: 20 செகண்ட் இருக்கு.
2: ஆமா
1: சொல்லுங்க, யோசிங்க.
2: யோசிக்கிறேன்.
1: குளிக்கலாம். அத வச்சு ஒரு ஊர்
2: குற்றாலம். குளிக்கலாம்.
1: குற்றாலத்துல இல்ல இல்ல இல்ல
0: இது இது
1: இல்ல.
0: பல்லடம்.
1: கரெக்ட்.
2: பல்லடம்.
1: ரெண்டு.
0: டைம் முடிஞ்சிருச்சு.
2: தெரியலங்க.
1: நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க. காரைக்கால்.
0: காரைக்கால்.
1: சிவகங்கை.
0: சிவகங்கை.
1: கண்ணூர். நானும் கண்ணனூர்னு வச்சிருந்தேன். அதே மாதிரி கொடுமுடின்னு ஒரு இடம் உண்டு.
2: ஆமா, கொடுமுடின்னு. சூப்பர்.
1: அஞ்சு வந்துட்டா.
0: வந்துருச்சு.
1: மார்க் எனக்கு தான்.
2: என்ன டவுட், உங்களுக்கே தான் மார்க்.
0: இன்னைக்கு உஷாவையே திணறடிச்சிட்டாங்க நம்ம கோமதி அம்மா.
2: நல்லா இருக்குல்ல கேள்வி?
0: ஆமா, சூப்பரா போச்சு. இப்ப சூப்பரா இன்னொரு ஒரு பாட்டும் நம்ம கேட்டு வந்துடலாம். தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எல்லோர் உள்ளங்களையும் மகிழ வைக்கும் காற்றலை நண்பன் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் என்றென்றும் உங்களோடு.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை மற்றும் பண்பலை ஒலிபரப்புல தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி. அடுத்ததா விளையாட வரப்போற நீயர், வணக்கம். வணக்கம்
2: மேற்கு
0: தாம்பரம்.
2: ஓஹோ, சரி சரி சரி. இரண்டு விழுந்திருக்கு உங்களுக்கு. ஆமா சார்,
0: உங்களுக்கு தான் யோகம்.
2: திவ்யா கூட
3: விளையாடணும். ஒரு உயிரினம், அதாவது பறவை வச்சுக்கலாம், ஒரு பறவையின் பெயர்.
0: ஒரு பறவையின் பெயர்
3: எடுத்து விட்டால் மனிதனுக்கு இது கிடையாது.
0: மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்?
3: மொத்தம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி கண்டுபிடிச்சிருக்க. மூணு எழுத்து.
0: அதுல முதல் எழுத்து எடுத்தா
3: ஒரு பறவையின் பெயர். முதல் எழுத்தை மட்டும் எடுத்து விட்டால் மனிதனுக்கு இது கிடையாது.
0: மனிதனுக்கு இது கிடையாது.
2: மூணு எழுத்து பறவை.
0: யாரோ இதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு ஒண்ணு கேட்க
3: மாட்டேங்குது.
2: தப்பா சொல்லி கொடுக்கறாரு.
3: தப்பா சொல்லி கொடுக்க நான் செஞ்சு வழி பண்ணுவேன்.
2: மூணு எழுத்து. எப்படி இப்படி போட்டு யோசிக்கிறீங்க? குற்றாலம் சார், குற்றாலம் அம்பலவனன் சார்,
0: இந்த பறவையோட நிறம் என்ன நிறம்னு சொல்றீங்களா? டைம் வர முடிய போகுது.
3: பிரவுன் கலர்.
0: பிரவுன் கலரா?
3: பிரவுன் லைட் ஒயிட் கலந்துருக்கும்.
0: டைம் முடிஞ்சு போச்சுங்க சார், நீங்களே சொல்லிருங்களே எனக்கு தெரியல.
3: அதாவது அந்த பாலடைஞ்ச மண்டபங்கள்ல அடிக்கடி பாக்கலாம், கோயில்கள்லயோ பாலடைஞ்ச மண்டபங்கள்ல இது இருக்கும்.
2: வௌவாலா?
0: டைம் முடிஞ்சிருச்சு. அதான்
2: கரெக்ட்.
3: ஆமா, திரும்பி பாத்துக்கிட்டேன்.

0: சரி சரி,
1: குயிஸும்
0: அருமையா
1: படிச்சா.
0: கலந்துக்கிட்டீங்க, நன்றிங்க சார், நன்றி. ச்சே, இது நம்ம யோசிக்காம
1: பத்தியா,
0: விட்டுட்டோமே.
1: பறவை பறவை வௌவால் யோசிக்கவே இல்லை.
0: ஆமா, ஓகே, நம்ம கூட விளையாட வரப்போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: வணக்கம், யாரு?
2: பூலோகத்திலிருந்து அழகப்பன் பேசுகிறேன்.
1: எங்கிருந்து?
2: பூலோகத்திலிருந்து அழகப்பன் பேசுகிறேன், திருநெல்வேலி மாவட்டம்.
0: அழகப்பன் சார் வாங்க, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
2: ஊட்டுங்க
1: உருட்டுங்க. ஒன்று ஒன்று, நான் தான் கேள்வி கேட்கணும் உங்களுக்கு.
2: கேளுங்க.
1: கேட்கலாமா?
0: உங்களுக்கு ஈஸியாக கேட்கலாமா, கஷ்டமாக கேட்கலாமா? பூலோகத்திலிருந்து அழகப்பன் சாருக்கு
1: நிஜமாவே ஊர் பேரே
0: இல்ல இல்ல இல்ல, இந்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் மாதிரி ஒரு அடைமொழி வச்சிருக்காப்ல.
1: ஓ அப்படியா, அவங்க அப்போ உங்க ஊர் என்னது சார்? ஊர் பேரு?
2: திருநெல்வேலி, திருநெல்வேலி மாவட்டம்.
1: திருநெல்வேலி, திருநெல்வேலி மாவட்டம். நல்லா இருக்கேன். சரி, மரம் அப்படின்ற ஒரு ஒரு சொல் இருக்கு சரியா? இதுல ரா அப்படின்ற எழுத்தை எடுத்துட்டா, அதுக்கு பதிலாக வேற ஒரு எழுத்தை போட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சொல் வரும். அது என்ன சொல்?
2: மரம்.
1: மரம், ராவை எடுத்துட்டா.
0: நம்ம உடம்புல இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது.
1: ஆமாம். பூலோகத்தில் இருந்து அழகப்பன் சார். என்னாச்சு?
0: உடம்புல எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்றப்பல, வேற ஒன்றும் இல்லை.
1: அதான் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டனே.
2: முடியா?
1: முடிதான் பார்க்கலாமே சார். மரம், அதுல அந்த ராவை எடுத்துட்டா இன்னொரு ஒரு எழுத்த போட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சொல் வரும். ராவம், ராவை மட்டும் எடுத்துட்டு பாருங்க சார்.
0: ராவை எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அதில் என்ன எழுத்து போடணும்னா எங்களுக்கும் தெரியலையே. டைம் முடிஞ்சு போச்சு. ஆமா, எனக்கும் ரொம்ப சிக்கலாக தான் தெரியுது.
1: மனம்,
0: மனம், ஸ்மெல்
1: இல்ல,
0: அந்த ஸ்மெல் இல்லையா?
1: அதுக்கு மூணு சுழினா, இது ரெண்டு சுழினா.
0: மனசு.
1: மனசு, மரம்,
0: மனம்.
1: சரிங்களா?
2: மனசு,
1: மனசு.
0: நன்றிங்க சார், நன்றி. இது கொஞ்சம் ஒத்துக்க முடியலன்னு அவர் யோசிக்காருன்னு
1: நினைக்கிறேன். ஏன் ஒத்துக்க முடியல திவ்யா?
0: அதாவது மனம் அப்படிங்கறது வந்து நம்ம இருதயத்தையும் குறிக்கும், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல
1: அதான் கண்ணுக்கு தெரியாதுல்ல, உன்னோட மனசு தானே அது.
0: சரி, ஏதோ ஒன்று, அதனால வந்து நாங்க உங்களுக்கே மதிப்பெண் கொடுத்துறோம். நானும் அழகப்பன் சாரும் விட்டு கொடுத்துருதோம் உங்களுக்கு.
1: ஐயோ பாவமேன்னு விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுக்குறீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இப்ப இன்னும் இதே மாதிரி நம்ம நேர்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். ஆனாலும் கொஞ்சம் கொஸ்டின் ரொம்ப டஃப் தாங்க, ஒத்துக்கிறேன்.
1: அந்த என்னது கல்வி கண்டுபிடிக்கும் போது மட்டும் அவங்களுக்கு.
0: ஆமா கண்டிப்பா. ஓகே, நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்களை இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு பற்றிய நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் மருத்துவர் நெப்போலியன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். 4:45 கேட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி. நம்ம கூட அடுத்ததா விளையாட வரப்போற நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
1: தரி நெய்யறது கோட்டியப்பன் சார், கரெக்ட்.
0: கோட்டியப்பன் சார், ஆஹா, இணைப்பு கிடைக்கல, பரவாயில்ல. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
2: நீங்க
1: முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு.

0: சரி உருட்டுங்க உருட்டுங்க.
1: 12
2: 12 நான் தான் கேட்கணும்.
0: நீங்க நான் உங்களுக்கான ஒரு அழகான கேள்வி எடுத்து வச்சிருந்தேன், பரவாயில்ல. சரி கேளுங்க.
2: பாட்டி
0: மாதிரியே உங்களுக்கு அந்த அதிரசமான கேள்வியை பத்திரமா வச்சுக்கிறேன். நீங்க உங்க கேள்வி கேளுங்க. எனக்கு
2: வேற ஒண்ணு இல்லம்மா, ரெண்டு ரெண்டு வரி நீங்க பாட்டு படிச்சா போறோம்.
0: ரெண்டு ரெண்டு வரி,
2: ஆனா 11 பாட்டு படிச்சிடணும்.
1: ஐயோ
0: 11 பாட்டு.
2: இன்னிசை
0: பாடி வரும் இளங்காற்றுக்கு உன்னை நான் சந்தித்தேன், உன்னை நான் சந்தித்தேன் அதேதான். அதுக்கப்புறம் டக்குன்னு எனக்கு பாட்டு கிட்ட வர மாட்டேங்குதே. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா போவோமா ஊர்கோலம், என்ன பாட சொல்லாதே நான் கண்டபடி பாடி போடுவேன், இதயம் ஒரு கோவில் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், நான் ஏரிக்கற மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து எட்டு வந்துருச்சு. அதுக்கு மேல வரலீங்க சார், டைமும் முடிஞ்சிருச்சு.
2: பிள்ளை
1: இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுது, பின்னாடி இருந்து கவுண்டர் வேற என்ன
0: உங்களுக்கு மார்க் பாதி எனக்கு பாதி, ஏன்னா நீங்க ஒர் 6 எண்ணம் பாடினீங்க, நான் ஒரு 8 எண்ணம் பாடினேன். அதனால உங்களுக்கு எனக்கும் சரிபாதியாக மதிப்பெண்கள் நாங்க பிரிச்சு வச்சுக்கிறோம். நம்ம கூட அடுத்ததா விளையாட வரப்போறேன். நீர் வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
3: நெய்வேலில இருந்து காந்தி சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் காந்தி சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
0: ஒரே ஒரு ஹெல்ப்,
1: அப்படியே தள்ளி வந்துருங்க.
0: ஆ வானொலி விட்டு.
1: சரி நான் முட்டிடலாம். 3
0: சிக்கிட்டீங்க உஷா கிட்ட. உங்களுக்கு உஷா தான் கேள்வி கேட்பாங்க, சரிங்களா?
1: சரி, தா அப்படின்ற எழுத்த வச்சு தொடங்குற ஒரு 10 வார்த்தை பாப்போம்.
0: ஈஸி.
1: தா.
0: ஒரு 10 வார்த்தையா?
1: 40 செகண்ட் போட்டாச்சு டைம். சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லக்கூடாது.
0: மீசையோட சேர்ந்தது, உங்க க்ளூ கொடுக்குறேன்.
1: தா தான் சொன்ன, தா சொல்லல நான்.
0: வெறுத்த
1: த
3: தம்பி.
0: தம்பி சூப்பர்.
1: அவங்களுக்கு
0: எப்படி மதிப்பெண் கொடுக்கலாம்?
1: நம்ம நேர்
0: தானே. சூப்பர்,
1: முயற்சி பண்ணதுக்காகவே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிடலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஸ்பைடர் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: முல்லக்காடு பாபு, பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம், குற்றாலம் அம்பலவாணன், காரக்குறிச்சி கிருஷ்ணன், கயத்தாறு காந்தி இவங்க எல்லாமே மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. நேர்கள் தான் லீடிங், 4.5 மதிப்பெண்கள். மூன்றாவது நம்ம உஷா, இரண்டாவது உஷா, 3 மதிப்பெண்கள். அதாவது அந்த 2-3 ஒரு கன்ஃபியூஷன். திவ்யா வந்து 2.5 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்துல இருக்கிறோம். நான் 3வது இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன். அட்டகாசமாக கலந்து ஜெயிச்ச நம்ம நீர்களுக்கு கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம்.
1: திவ்யாவோட ஸ்வீட் காரம் காஃபியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களுடைய நீங்களும் நானும் ஒரு கேம் விளையாடுறோம் சரிங்களா?
0: கண்டிப்பாக உங்களுடைய செல்வியும் நானும் மறக்க மாட்டேன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 5 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னையிலிருந்த ஜலகம், அதனைத் தொடர்ந்து ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி இடம்பெறும். நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு பற்றிய நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நடுத்தர பிரிவு மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். தில்லி தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பயறு வகைகள் பதப்படுத்தும் நிலையங்களை அமைக்க 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். கோவில்களில் சிறப்பு தரிசனம் டிக்கெட்டை முறைப்படுத்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காங்கிரஸ் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என

மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 8 சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலோசனை நேரம். இன்னைக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு நேர்முகம் கேட்கலாம். இன்னைக்கு நேர்முகத்துல பங்கேற்று நிறைய தகவல்களை வழங்குறதுக்காக நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க மருத்துவர் நெப்போலியன் அவர்கள். நிலை பண்பலையின் சார்பாக அவர்கள் வரவேற்றலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். முதல்ல அந்த நுண்ணுயிரியல் துறை அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பொதுகையை தும்பி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நுண்ணுயிரியல் என்பது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாகவே நான் சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. 1674 நம்ம சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது காலையில் ஜன்னலை திறந்து வைக்கும் பொழுது சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அதில் தூசிகள் பறக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துருப்போம். நம்ம சாதாரணமாக கண்ணுக்கு வந்து சாதாரணமாக தெரியாத அந்த தூசிகள் அந்த ஒளிக்கற்றைகள் வரும் பொழுது அழகாக லட்சக்கணக்கில் தூசிகள் வந்து அப்படியே பறந்து கொண்டு இருக்கிறது வந்து தெரியும். இதே மாதிரி தான் 1674 ஒரு சயின்டிஸ்ட் வான் ஆண்டனி லீவன்ஹாக் என்பவர், அவர் வந்து இந்த லென்ஸு தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி, ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட, அவர் வந்து அந்த லென்ஸுக்கு பின்னாடி இதே மாதிரி இந்த நம்ம வந்து ஒளிக்கற்றைகளில் வந்து தூசி பறக்கிறது மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறத ஒரு கண்டறியும் பொழுது அதுதான் வந்து நுண் கிருமிகளுக்கு முதல் கட்ட அடித்தளம். ஆனால் கிட்டத்தட்ட 200 அந்த விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து எதுவும் பெருசாக நடக்காமல் 1874 நம்ம சயின்டிஸ்ட்டுகள் வந்து லூயிஸ் பாஷர், ராபர்ட் காக் போன்றவர்கள் வந்து இந்த நோய்க்கு வந்து காரணமே நுண்கிருமிகள் தான்ங்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன நுண்கிருமிகள் காரணம் அப்படிங்கிறதையும் நிறையா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுமார் 200 விஞ்ஞானத்தில் வந்து பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு தான் நிறையா விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ ஆண்டவன் படைப்பில் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் இதை மட்டும் படைக்கலை, பல வகையான நுண்கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சைகள்,

0: நீட்டுண்ணிகள் என்று பல வகையான நோய்க்கிருமிகளையும் ஆண்டவன் படைத்துள்ளான். இது படைப்பின் ரகசியம். ஏன், எதற்கு என்று நாம் வந்து தெரிந்து கொள்ள முடியாது. இயற்கையால் ஒரு பேலன்சிங்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த நுண்ணுயிரியினால்தான் பல நோய்கள் வருகின்றது என்பதை கண்டறிந்த பின்பு இந்த நுண்ணுயிரியல் துறையில் எந்த நுண்கிருமிகள் எந்த நோய்க்கு காரணம் என்று கண்டுபிடித்து அதற்கு சரியான எந்த மருந்து கொடுத்தால் அந்த கிருமிகள் செத்துப்போகும் என்பதை கண்டறிந்து கொடுக்கக்கூடியதுதான் நுண்ணுயிரியல் துறை. இந்த நுண்ணுயிரியல் துறையில் 200 ஆண்டுகளுக்கு பிறகு பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு வளர்ந்து இன்றைக்கு பல மடங்கு அதனுடைய சோதனைகள் பரிசோதனைகள் என்னென்ன பரிசோதனை செய்யலாம் என்றதிலையும் நல்ல முன்னேறி பல நோய் கிருமிகளை விரைவில் கண்டறிந்து எந்த மருந்து கொடுத்தால் அந்த நோயை வந்து உடனடியாக குணப்படுத்தலாம் என்பதையும் கண்டறிந்து இப்போ வந்து பொதுமக்கள் சுகாதார சேவைக்காக வந்து பல கட்டத்தில் முன்னேறியுள்ளோம். நுண்துறை எங்களுடைய நுண்துறை, நான் டாக்டர் நெப்போலியன், தற்சமயம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் நுண்ணுயிர் துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன்.
1: ரொம்ப அழகாக தெளிவாக அந்த நுண்ணுயிரியல் துறை வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பங்களிக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம கண்ணுக்கு தெரியற கிருமிகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் நிறைய இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் அதில் நிறைய வகைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: சாதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், பூஞ்சைகள், ஒட்டுண்ணிகள் என்று 4 வகையான நுண்கிருமிகள் உள்ளன. இதையும் தாண்டி ஸ்லோ வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு எந்த விதமான உயிர் இல்லாமல் ஒரு புரோட்டீன் சப்ஸ்டன்ஸே ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ப்ரியான் டிசீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சில நோய்கள் இருக்கின்றன. பாக்டீரியாக்கள் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய மினிமமான அளவு வந்து மில்லி மீட்டர், 10 மில்லி மீட்டர், 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர் நம்ம வந்து அளவீடு செய்வோம். இந்த குறைந்தபட்ச 1 மில்லி மீட்டரில் 1/1000 உள்ள சைஸ் தான் பாக்டீரியா, அது மைக்ரோமீட்டர்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு அடுத்து வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 மைக்ரானில் 1/1000 நானோமீட்டர்னு சொல்லுவோம், அதான் வைரஸோட சைஸ். ஸோ வைரஸோட சைஸ் எல்லாம் சாதாரணமாக நம்ம வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு நுண்ணூக்கி மூலமாக தான் பார்க்க முடியும். 1,000,000 மடங்கு வந்து அதை ஒரு பெருக்கியானால் தான் வைரஸ்களை பார்க்க முடியும். பாக்டீரியாவுடைய மைக்ரோஸ்கோப்பில் வந்து 1,000 மடங்கு பெருகி 1 மைக்ரோமீட்டர் உள்ள பாக்டீரியாவை 1 மில்லிமீட்டர் சைஸில் நம்ம பார்க்க முடியும். ஸோ பல வகையான நோய் கிருமிகள் பாக்டீரியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நாங்கள் வந்து ஸ்டெயின் நிறமூட்டி கொடுத்து அதில் வந்து கிராம் ஸ்டெயின் நம்ம சொல்லுவோம், ஸ்பெஷல் ஸ்டெயினிங், கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ், சைஸை பொறுத்த அளவுக்கு உருண்டை வடிவத்தில் இருக்க காக்கை, நீள வடிவத்தில் இருக்க பாக்டீரியான்னு சொல்லி ஏகப்பட்ட வகைகள் வந்து நாங்கள் பரிசோதனை செய்து கண்டறிவோம். ஸ்டெஃபைலோகாக்கஸ், ஸ்டெப்டோகாக்கஸ், சாதாரணமாக நம்ம குடலில் வந்து பல்கி பெருகி இருக்கக்கூடிய எஷர்ஷியா கோலை என்ற கிருமி நம்மளுடைய உடலில் விட்டமின் சிந்தசிஸ்க்காக வந்து அது பயன்படக்கூடியது, நோய் கிருமி இல்லை, சாதாரணமாக இருக்கக்கூடிய கிருமிகள் தான். அந்த மாதிரி பலதரப்பட்ட கிருமிகள் வந்து இருக்கிறது. நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாக காலரா வந்து விப்ரியோ காலராங்கிற ஒரு பாக்டீரியா மூலமாக வருகிறது, டைஃபாய்டுங்கிறது சால்மனலா டைஃபை அப்படிங்கிறது இருக்குது, நம்ம ஸ்டெஃபைலோகாக்கஸ்ங்கிற ஒரு இது வந்து சாதாரணமாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம மூக்குக்குள்ளே வந்து அது சாதாரணமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக விரல் வந்து மூக்குக்குள்ளே நம்ம விட்டு எடுத்து செய்யக்கூடிய வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். அதன் மூலமாக வந்து பிறந்த குழந்தைகளுக்கு நோய் கிருமிகள் தாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நோய் கிருமிகளில் பல வகையாக இருக்குது. இந்த 2019 வாக்கில் வந்து கொரோனா வந்த பிறகு வைரஸ்னா என்ன, வைரஸோடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு உலகமறிந்த விஷயம் ஒன்று.
1: ஆமாம், அந்த நுண்ணுயிர்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வே அந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு நமக்கு கிடைச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுகளில் வேறுபடும், அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், அதை எப்படி கண்டறியலாங்கிறது கொண்டு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதில் வந்து நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, எது நல்லது எது கெட்டது இந்த நுண்ணுயிர்களில்?
0: அதாவது நம்ம குடலுக்குள்ளே வந்து நிறைய கிருமிகள் இருக்குது. சாதாரணமாக இருக்கக்கூடியது வந்து எஷர்ஷியா கோலை அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமி, அது வந்து குடலுக்குள்ளே இருந்து நம்ம உணவுப் பொருள் நம்ம

0: சாப்பிட்ற உணவில் இருந்து வைட்டமின் சத்துக்களை பிரித்து எடுத்து ரத்தத்தில் ஏற்றி விடுறதுக்கு மிகவும் உதவி செய்கிறது. இந்த கிருமியினால் எந்த ஒரு எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே கிருமி வேற ஒரு இடத்தில், ஒரு புண்ணிலையோ ஒரு காயத்திலேயோ ஒரு யூரினரி ட்ராக்டில் வந்து அளவுக்கு அதிகமாக போய் இருக்கும் பொழுதோ அது நோயை கொடுக்கும். ரெண்டாவது, நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த கிருமிகள் எல்லாமே வந்து நமக்கு தாக்கத்தை உண்டாக்கும். அதே மாதிரி நம்ம தொண்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாதாரணமாக ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியே அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமி வந்து ஒரு சாதாரண கிருமியாக தான் இருக்கும், யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. எப்பயாவது ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து வரும் பொழுது அந்த வைரஸ் கிருமிகள் வந்து நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய மூக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ், மியூக்கசல் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் வந்து நோயை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முதல்ல வந்து சாதாரணமாக நம்ம காமன் கோல்டுன்னு சொல்லுவோம், நச் ரெண்டு மூணு தும்மல் வரும், அது பிறகு மூக்கிலேருந்து அப்படியே நீர் லேசாக வரும், அப்படியே கொஞ்ச ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் லேசாக வந்து வலி எடுக்கிற மாதிரி இருக்கும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும். நம்ம அந்த நேரத்திலே வந்து நம்ம சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதிலே நம்ம கொஞ்சம் அஜால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா அது வந்து சுவாசப்பகுதியில் சுவாச குழாய்க்குள்ளே இறங்கி இருமல் சளியை உண்டாக்கி அது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு அது வந்து தானாய் மடிய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கி அந்த நோய் கிருமிகளெல்லாம் முற்றிலும் அழிக்கும்.
1: நிறைய தகவல்கள் அருமையாக சொன்னீங்க. இன்னும் கூட அந்த நோய்களை கண்டறியதிலும் அதை தடுக்கிறதிலும் எப்படி அந்த நுண்ணுயிரல் துறையும் என்னென்ன பங்கு வைக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை விரிவாக தெரிஞ்சுக்க முடிய நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்டு வந்துடலாம் சார். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் தாராளமாக அழைத்து நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்குது, பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு பற்றிய நேர்முகம் கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்முகத்தில் பங்கேற்று நமக்காக பல தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர் நிபுலின் அவர்கள். தொடர்ந்து அவர்கிட்ட பேசிடலாம். சார், நீங்கள் வந்து நிறைய அந்த நுண்ணுயிர்கள் பற்றி சொன்னீங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே நுண்ணுயிர்கள் தான் காரணமா? இப்படி
2: அதாவது நோய்களில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபெக்டிவ் காஸ், இன்னொன்று வந்து மெட்டபாலிக் காஸ். அதாவது நம்ம வந்து உடலில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸ்னால் வரக்கூடிய நோய்கள் தனியாக, உதாரணத்துக்கு வந்து சுகர், டயபெட்டிஸ்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய கெமிக்கலில் வரக்கூடியது. சுகர் மெட்டபாலிசம் சரியாக இல்லாதனால, லிப்பிட் மெட்டபாலிசம் சரியில்லை, அந்த மாதிரி வரக்கூடியது, கேன்சர் அந்த மாதிரி இதெல்லாம். இன்ஃபெக்டிவ் அப்படின்னா நோய் கிருமிகள்னால் வரக்கூடிய நோய்கள். ஸோ ரெண்டு மேஜர் இருக்குது, நோய் தொற்று கிருமிகள்னால் வரக்கூடியது, உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கெமிக்கல் மாற்றங்களால் வரக்கூடியது.
1: இந்த நுண் கிருமிகள்னால் நமக்கு வந்திருக்க நோயை, அந்த நோய் கிருமிகள் நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் கண்டறியலாம் சார்?
2: சாதாரணமாக வந்து மருத்துவர்கள் பரிசோதனை செய்யும் பொழுதே நோயாளிகளுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரியும் பொழுதே இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும், நோய் தொற்று கிருமிகள்னால் இருக்குமா இல்லை மெட்டபாலிக் காஸ்னால் இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். யூகித்து இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீர்க்கடுப்பு வருது. நீர்க்கடுப்பு அப்படிங்கும் பொழுது அதுலேயும் ரெண்டு, கல் உருவாகி இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது உண்மையிலே அது வந்து நோய் கிருமிகள்னால தான் அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குதா இல்லை கல்னால் வந்திருக்கானா, ஒரு எளிய முறை அந்த சிறுநீரை வந்து பரிசோதனை செய்து அதில் நோய் தொற்று கிருமிகள் இருக்கான்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மேஜர் காரணம் அதுவாக தான் இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கேட்கல அப்படின்னா மறுபடியும் ஸ்கேன் பண்ணி உள்ள கல் எது உருவாகியிருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய அறிகுறிகளை வச்சு, இப்போ இருமல் சளி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து ஒரு நோய் தொற்று கிருமி இருக்குது. நீண்ட நாள் காய்ச்சல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நோய் தொற்று கிருமி இருக்கலாம், டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கலாம். ஸோ ரத்தத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி டைஃபாய்டுக்கு உண்டான கிருமிகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் மருத்துவருடைய அணுகுமுறையில் சில எளிய மருத்துவ பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டோம்னா, லேப் டெஸ்ட்டுகள் பண்ணிக்கிட்டோம்னா, என்ன காரணம், என்ன கிருமினால் வந்து இந்த நோய் வந்ததுன்னு கண்டறிஞ்சு ஈஸியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து விரைவாக குணப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது.
1: ரத்தம் இல்லைன்னா அந்த யூரின் போக வேற என்னென்ன பரிசோதனை மூலமாலாம் நம்ம கண்டறியலாம்?
2: சாதாரணமாக வந்து யூரின் எடுத்து இது பண்ணலாம், ஒரு நோ ஒரு புண் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சீல் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம், சளி எடுத்து டெஸ்ட் பண்ணலாம், மூளையை தாக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த மூளை தண்டுவட நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு சிலருக்கு வந்து கிருமி தொற்று இருக்கும் பொழுது வயிறு நல்லா வீங்கி போயிடும், அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போ அதில் ஏதாவது இன்ஃபெக்டிவ் காசு இருக்குதா. இப்படி பல்வேறு ஒவ்வொரு நோய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாம்பிள்ஸை எடுத்து கல்ச்சர் பண்ணுவோம். நாங்கள் கிருமிகளை வளர்ப்போம், கிருமிகளை வளர்த்து அது என்ன கிருமின்னு ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து அது நல்லா கேட்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி திரும்ப அந்த மருத்துவருக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸை கொடுக்கும் பொழுது அந்த

0: மருத்துவர் வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் ஒரு டென்டேட்டிவாக வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் அவங்க கொடுப்பாங்க. எங்களுடைய ரிப்போர்ட் படி அந்த ஆன்டிபயாட்டிக்கும் நல்லா கேட்கும் அப்படின்னா அதை அப்படியே கன்னி பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஆன்டிபயாட்டிக் வந்து இந்த கிருமியை வந்து சாகடிக்காது அப்படின்னா வேற ஆன்டிபயாட்டிக் நல்ல ஆன்டிபயாட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுடைய சஜஷனில் ரிப்போர்ட்டில் இருந்தேன்னா அவங்க அந்த மருந்தை கொடுத்து நோயை வந்து எவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க.
1: அந்த பரிசோதனைகள் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நோய்களை சீக்கிரமாக குணமடைகிறதுக்கு ஒரு வழிவகை செய்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நேயர்கள் அவங்களுடைய கேள்விகள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசிடலாமா சார்?
0: ஓகே.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாம் பேசுறேம்மா.
1: உங்களுடைய கேள்விகளை நீங்க மருத்துவர்கிட்ட கேட்கலாம், கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்.
2: நெப்போலியன் டாக்டர் சார், சூப்பரா நீங்க ஒரு முன்னுரை கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது.
0: நன்றி.
2: அதாவது அந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த துகள்களுடைய கிருமிகளை மக்களுக்கு மத்தியில என்ன அழகா காட்டுறீங்க பாத்தீங்களா, வெளிச்சம் போட்டு சிறப்பா இருந்தது சார். வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ. தேங்க்யூ
2: சார். நான் இப்ப என்ன கேட்க வந்திருக்கேன்னா, இப்ப இந்த நன்மை தரும் நுண்ணுயிர்கள் எது இருக்குதா? இப்ப தயிர் நம்ம சாப்பிடுறோம்.
0: ஆமா.
2: அந்த தயிர்ல வந்து உள்ள பாக்டீரியாக்கள் அதெல்லாம் நமக்கு நன்மை, அதுல உள்ள ஈஸ்ட் அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து நமக்கு இந்த வயிறுனுடைய ஒரு பகுதியில வந்து நன்மை தரக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடியதற்கு இது பூஸ்ட் பண்ணுது, அதனால தயிர் தேவைன்னு சொல்றாங்களா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
0: அதாவது இன்னைக்கு விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியில நம்ம குடல்ல இருக்கக்கூடிய சாதாரண கிருமிகள், இந்த கிருமிகள் தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம குடல்ல இருக்கக்கூடிய, நீங்கள் நம்ம தயிரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய எசர்ஷக்கோலை, இந்த மாதிரி கிருமிகள் நல்ல முறையில் இருந்து செயல்பட்டால் அனைத்து வகையான நோய்களையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இப்போ உங்களுக்கு சந்தேகமே வராதுன்னு நினைக்கிறேன் தயிரை பற்றி.
2: ஆமாம் சார்,
0: கண்டிப்பாக வந்து தயிரில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப மிகவும் நன்மை பயக்கக்கூடிய கிருமிகள் தான்
2: சார். இதை மாதிரி வேற எதுவும் உணவு இருக்கா, தயிர் மாதிரி வேற எதுவும் நம்ம சாப்பிட தேவை, இது நமக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உணவு இருக்கா?
0: சாதாரணமான நம்ம வந்து அனைத்து உணவுப் பொருள்களையுமே வந்து சமைத்து தான் நம்ம சாப்பிடுகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து பாயில் பண்ணுற அளவுக்கு நம்ம கொதிநிலைக்கு கொண்டு போய் தான் நம்ம இது பண்ணுறோம். அப்போ வந்து தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளில் வந்து மேக்சிமம் அந்த மாதிரி உயிர் கிருமிகள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. தயிர் அப்படி இல்லை, நம்ம பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் வந்து நம்ம வந்து ஒரு துளி தயிரை சேர்த்து அந்த கிருமிகள் வந்து பல்கி பெருகி நமக்கு வந்து ஒரு தயிராக மாறி மறுபடியும் நமக்கு வந்து நன்மை செய்கிறது. அதனால் தயாரிக்கப்பட்ட உணவுகளில் வேறு எந்த உணவு வகைகளிலும் வந்து இந்த மாதிரி கிருமிகள் வந்து உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் கம்மி.
2: சார், இந்த பச்சை தானியங்கள்லாம் சாப்பிட்றாங்களா, முளைக்கட்டிய பயிர் அதில் எப்படி?
0: அதையெல்லாம் வந்து அந்த புரோட்டீன் மெட்டபாலிசத்தினால புரோட்டீன் சத்து வந்து அளவு அதிகமாக இருக்கும். நம்ம சாதாரண ஒரு பச்சை பயிரை வந்து அவிச்சு சுண்டல் சாப்பிட்றத விட அதை முளைக்க வச்சு அந்த புரோட்டீன் சத்தை வந்து கொஞ்சம் பெருக்கி அதை வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக புரோட்டீன் சத்து கூட இருக்கும். அனைத்து முளைகட்டிய பயிர்களும் நன்மை தான்.
2: நன்றி சார், சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி.
0: நன்றி. நன்றியா? நன்றி.
1: நன்றிங்க சார. நன்றி. நிறைய அந்த நுண் கிருமிகள் அது நம்ம கண்ணுக்கே தெரியலனாலும் ஒரு மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அந்த கிருமிகளுக்கு வந்து இருக்குது. இதில் அந்த ஒவ்வொரு விஷயம் இருக்குல்ல, பாக்டீரியா, வைரஸ் அப்படிங்கிற மாதிரி, இதில் பெரும்பாலும் இந்த நுண் கிருமிகளால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்னால் என்னென்ன? இப்போ நமக்கு பொதுவாக அந்த சளி காய்ச்சல் ஆரம்பித்து இப்போ கொரோனா வரைக்கும் வந்துருச்சு, அது போக பெரும்பாலும் மக்களுக்கு நுண் கிருமிகளால் நமக்கு என்னென்ன நோய்கள் வருது?
0: சாதாரணமாக வந்து இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா நாளை காலையில் எந்திரிக்கும் போது தொண்டை வலிக்கும். அது குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து டான்சில்ஸுங்கிறது வந்து தொண்டையில் இருக்கக்கூடிய கிளாண்டு, அது வந்து 12 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்காக வரும். அதே இது வந்து இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுல ஏதாவது கிருமிகள் இருந்தால் டான்சில்ஸ் உடனே அதை கேப்சர் பண்ணி அந்த நேரத்திலே அது வந்து உள்ளே போக விடாமல் அடித்து அதை நோயை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ நமக்கு வந்து அதனுடைய வேதனை தெரியும், வேதனை, காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி வரும். இதை தாண்டி நமக்கு வந்து சாதாரணமாக வரக்கூடிய இருமல், சளி, காய்ச்சல் வைரஸ்னால தான் அதிகமாக வரக்கூடியது. ஆனால்

0: நம்ம நாட்டில் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் க்ஷயரோகம் காசநோய் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நல்ல குறைக்கப்பட்டுள்ளது. பட் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் வந்துச்சு அப்படின்னா உடனே வெளியில் தெரியாது, கொஞ்ச நாளாக வந்து காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் மாலை நேரத்தில் காய்ச்சல் அதிகமாக தெரியும். ராத்திரி ஃபேன் அடியில் படுத்திருந்தாலும் வேர்த்து விறுவிறுக்கும், பசி குறையும், இருமல் சளி வரும், உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த டியூபர்குலோசிஸ் க்ஷயரோக நோய் இல்லாட்டி காச நோய்ங்கிறது மனிதனை வந்து அப்படியே எலும்பு உருக்கி நோயின்னு சொல்லுவாப்பில், எலும்பு தோலுமாக கடைசியில் போகிற மாதிரி. அது வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து அல்மோஸ்ட் இந்த 2025 வந்து அதை வந்து முற்றிலும் கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கோட நம்ம போய்கிட்டு இருக்கோம். 2030 அடுத்து வந்து டோட்டலாக அதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த முகத்தில் ஆசிட் வீசிடுவாங்கங்கிறது தெரியும் இல்லையா, அது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அந்த சல்ஃபியூரிக் ஆசிடை 20% குறைச்சி தண்ணி ஊற்றி டிஸ்டில் வாட்டர் ஊற்றி 20%ஆக அதனுடைய கான்சன்ட்ரேஷனை குறைச்சா கூட இந்த மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் கிருமி அந்த 20% சல்ஃபியூரிக் ஆசிடை தாங்கக்கூடிய சக்தி. அந்த ஒரு சொட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம சட்டையில் விழுந்தா ஓட்ட விழுந்துடும், நம்ம கையில் பட்டா பயங்கரமா
1: அறியும்.
0: ஆனா இந்த கிருமி வந்து அந்த இதை தாங்கக்கூடிய சக்தி உள்ளது.
1: எந்த அளவுக்கு அந்த கிருமி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது,
0: ஆண்டவனுடைய படைப்பில் அற்புதங்கள்ங்கிறது இதுதான். அதனாலதான் அதை வந்து ஒரு சாதாரண மாத்திரை மருந்துல வந்து நம்ம குணப்படுத்த முடியாது. கூட்டு சிகிச்சை முறையை வந்து மாத்திரை எடுக்கணும். அந்த மாத்திரையை வந்து கண்டிப்பா வந்து மருத்துவர் பரிந்துரை செய்யக்கூடிய நாள் முறை தவறாம எடுக்கணும். ஆனா ஒரு சில நாள்கள் எடுத்தது கொஞ்சம் நோய் கொஞ்சம் குணம் ஆகிற மாதிரி தெரிஞ்சதும் சாதாரண மக்கள் அதை விட்டுருவாப்ல.
1: ஆமா, இப்ப மாத்திரை போட்டுன்னு இப்ப 2 எனக்கு சளி சரியாயிடுச்சு, ஆனா அவங்க 3 பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனா அதை அப்படியே கைவிட்டுருவாங்க.
0: அதில் தான் பிரச்சனைகளே உருவாகுது. எப்போ வந்து மருத்துவர் பரிந்துரை செய்த வந்து கரெக்டான அளவு மருந்து கரெக்டான நாட்களுக்கு கரெக்டான முறையில் எடுத்திருந்தோம்னா அந்த நோய் கிருமிகள் வந்து முற்றிலும் குணமாகும். இந்த டியூபர்குலோசிஸ்க்கு வந்து க்ஷயரோக நோய்க்கு குறைந்தது 6 சிகிச்சை எடுக்கணும். அது எடுக்கலை அப்படின்னா பாதியிலே நிப்பாட்டிட்டாங்கன்னா இந்த நோய் கிருமிகள் அந்த மருந்துக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் அந்த மருந்துல இருந்தும் தப்பிக்கக்கூடிய வந்து கெப்பாசிட்டியை உருவாக்கிடும். தட் இஸ் கால் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஒன்ஸ் வந்து அந்த ஒரு சக்தி அந்த கிருமிக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மருந்து எந்த மருந்து கொடுத்தாலும் கட்டுப்படாது. அது இப்போ லேட்டஸ்டாக வரும்பொழுது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டியூபர்குலோசிஸ், எக்ஸ்ட்ரீம் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டியூபர்குலோசிஸ்னு இந்த டியூபர்குலோசிஸில் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து கிருமிகள் மாற்றம் எடுத்துக்கொண்டே இருக்குது மியூட்டேஷன்னால. இதனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு சாதாரண கிருமி டிபி கிருமி இருந்ததுன்னா மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம். இதே இது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிருமி வந்துருச்சு அப்படின்னா அவரையும் குணப்படுத்த முடியாது, அவர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுறது முழுக்க முழுக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் கிருமியாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து ஒரு சமுதாயத்துக்கே வந்து பெரிய கேடு நடக்கும், நம்ம அரசுக்கு வந்து பணச்செலவு வந்து அதிகமாக ஆகும்.
1: அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய முக்கியமான போராட்டத்தில் தான் நுண்ணுயிரல் துறை ஒரு முக்கிய பங்கு வகிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். நேயரும் வந்துட்டாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
1: பரமசிவானந்தம் சார், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம்.
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: உண்மையிலே உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: நல்ல புரியுத மாதிரி எங்களுக்கு சொல்றீங்க.
0: நன்றி.
2: நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நம்ம அழகா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்கோம், ஆனா அந்த ஜன்னலை திறந்த உடனே பார்த்தா பொடி பொடியா பறந்துகிட்டு. உண்மையில அந்த பாக்டீரியாக்கள் ஃபுல்லாம் இருக்குங்கிறத நீங்க உணர்த்தீங்க. அது உண்மையில எல்லா மக்களுக்குமே அது புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு 2 கேள்வியா
0: கேளுங்க.
2: ஒண்ணு வந்து இந்த நொதித்தல் ஏற்படுதல்ல,
0: ஆமா,
2: இது வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களால உருவாகுதா?
0: அதாவது இப்ப முதல்ல கேட்டீங்களா இந்த நுரைத்தல் நொதித்தல் அப்படிங்கிறது, எல்லா கிருமிகளுமே ஆக்சிஜனை எடுத்து அதனுடைய வளர்சிதை மாற்றங்களை உருவாக்கிக்கிடும். ஒரு

0: ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், நொதித்தல் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து இருக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் அந்த மாதிரி தன்னைத்தானே உயிர் வாழ்வதற்கு அதை மாற்றிக்கொண்டு அது வந்து உயிர் வாழ்ந்துக்கிடும், அதுதான் நொதித்தல். இந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பேக்கரியில் வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, மைதா மாவில் பரோட்டாவும் போடலாம் பப்ஸும் போடலாம், அதே நேரத்தில் பன்னும் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா. என்ன வித்தியாசம், இந்த நொதித்தல் தான். அதில் ஈஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருப்பாங்க, அந்த ஈஸ்ட் வந்து அந்த மைதா மாவோட ரியாக்ட் பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணி அதில் ஆசிடும் கேஸும் வந்து உருவாகும். அந்த ஆசிட் தான் புளிப்புத்தன்மை, அந்த கேஸ் தான் வந்து அந்த மைதா மாவை ஹீட் பண்ணும்பொழுது பஃப் மாதிரி அப்படியே எழும்பி வந்துடும். அந்த கேஸ் தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஹீட் பட்டதும் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ மைதா மாவை வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி மாற்றிடும். அந்த ஆசிட் வந்து புளிப்புத்தன்மை, அதுதான் டேஸ்ட்டு. சாதாரணமாக நம்ம கை பக்குவம்னு சொல்லுவாங்க, அது கை பக்குவம் இல்லை, கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோடைய அளவு பொறுத்து தான் நம்மளுடைய டேஸ்ட்டு. முன்னாடி மாவு அரைக்கும் போது கைட்டு தள்ளி விடுவாங்க, இப்போ பூரா கிரைண்டர் கரண்ட் யூஸ் பண்ணுறதுனால அந்த பாக்டீரியாவுடைய அளவு குறையுது, அதனால தான் டேஸ்ட்டு மாறுது. இந்த டேஸ்ட் வேணுங்கிறக்காக தான் நிறையா பேர் அஜினோமோட்டோவை யூஸ் பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க. தவறான ஒரு நடவடிக்கை, ஆபத்தான நடவடிக்கை, சரியா? இதுதான் நுரைத்தல்ங்கிறது. ரெண்டாவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், 1600களில் வந்து விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணும் பொழுது ஒரு பூஞ்சை காளான் இருக்கக்கூடிய இடத்துல நோய்கிருமிகள் வந்து செத்து செத்து போகுது. பெனிசிலின் என்ற பூஞ்சை இருக்கும்போது மற்ற கிருமிகள் வந்து அந்த இடத்துல வந்து வளரவே இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு சின்ன ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் இந்த பூஞ்சை இருக்கிற இடத்துல மட்டும் அந்த நோய்கிருமி வளர மாட்டேங்குது அப்படின்னு வரும்பொழுது ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து தான் பெனிசிலின்ங்கிற மருந்தே கண்டுபிடிச்சாப்புல. ஸோ ஆண்டவன் வந்து நோய்கிருமிகளையும் படைச்சி அந்த நோய்கிருமிகளை அழிக்கிறதுக்கு அதிலே ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்தியை நம்ம தனியாக பிரித்து எடுத்து இப்போ சிந்தட்டிக்காக எல்லாமே தயாரித்து நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஆண்டவனுடைய படைப்பு தான், நம்மளுடைய முயற்சினால் ஆண்டவன் படைத்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு நமக்கு சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்காப்புல. ஓகே,
1: நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
1: நன்றியா, நன்றி,
0: தேங்க்யூ, நன்றி.
2: சார், நீங்கள் வந்து நிறைய அந்த நுண்கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா மாதிரி நமக்கு வந்து நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக், அந்த நோய் கிருமிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி சொன்னீங்க. ஆன்டிபயோட்டிக் அந்த வைரஸ்னால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கும் சரி, பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே நம்ம கொடுக்கலாமா எப்படி இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள்?
0: பொதுவாக வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாக்களுக்கு, ஆன்டி வைரல் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து வைரல் கிருமிகளுக்கு. அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்காக தான் இருக்கும் எல்லாம். இந்த பாக்டீரியா ஃபங்கை இதிலிருந்து தயாரிக்கக்கூடியது வந்து முழுக்க முழுக்க ஆன்டிபயாட்டிக்ஸாக இருக்கும். ஆன்டி வைரல் ஏஜென்ட்ஸ் பூராமே வந்து சிந்தட்டிக்காக கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது தான். ஆனால் எல்லாமே ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருந்து இதை அதோட சேர்த்தா என்ன வரும், அதை இதோட சேர்த்தா என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி பலகட்ட பரிசோதனை விலங்குகள்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணி அதுக்கு பிறகு தான் ஹியூமன் ட்ரையல் பண்ண பிறகு தான் மார்க்கெட்டுக்கே வரும். பலகட்ட பரிசோதனைகள் தாண்டி தான் வரும்.
2: அப்படி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இப்போ இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த மருத்துவர் பரிந்துரை இல்லாமலேயே இப்போ வந்து நமக்கு ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சல் வந்தால் கூட அது வந்து நமக்கு வைரஸ்னால் வந்திருக்கா பாக்டீரியானால் வந்திருக்கானே தெரியாமல் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நாங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இல்லையா, இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படும் சார்?
0: அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஒரு சின்ன கோல்டு அட்டாக் வருது அப்படின்னா உடனே வந்து மக்கள் வந்து பல காரணங்களுக்காக நேரடியாக மெடிக்கல் ஸ்டோருக்கு போவாங்க.
2: ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாயிருமே,
0: மெடிக்கல் ஸ்டோரில் போய் சளி பிடிச்சிருக்கு எனக்கு மாத்திரை கொடுங்கம்பாங்க, அவங்க ஒரு கூட்டு மருந்து கொடுப்பாப்புல.
2: ஆமாம்,
0: ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு காய்ச்சலுக்கு உண்டான மாத்திரை, ஒரு தடுமத்துக்கு உண்டான மாத்திரை, ஒரு விட்டமின் மாத்திரை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு மருந்தாக ஒரு வேளைக்கு இல்லாட்டி ரெண்டு வேளைக்கு கொடுப்பாங்க. இதை எடுத்து அடுத்த நிமிஷத்தில் அது நிச்சயமாக அந்த நோயோடைய வேகம் வந்து குறையும். அப்போ இவங்க வந்து அதோட நிப்பாட்டிடுவாப்புல. அப்போ 3 நாள் கழித்து மறுபடியும் அந்த கிருமிகள் பல்கி பெருகி மறுபடியும் கொடிய நோயை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஒரு அதிகமான வந்து செலவும் ஆகும் சிகிச்சைக்கு. இதே கிருமிகள் வந்து அந்த முதல்ல கொடுத்த ஆன்டிபயோட்டிக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுக்காமல்

0: விட்டு விட்டதுனால அந்த கிருமிகளே வந்து மியூட்டேஷன் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு.
1: அந்த மருந்துக்கு அது வந்து பழகிடும்,
0: அதுக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். கிருமிகள் வந்து பல்கி பெருகும், மறுபடியும் அதே மாதிரி மாத்திரை மருந்துகள் கொடுத்தா அதுக்கும் கேட்காத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து உடனடியாக வந்து நமக்கு நாமே கூகுளில் சர்ச் பண்ணி என்னென்ன மருந்து வேணுங்கிறத கண்டுபிடிச்சி நம்மளே போட்டு எடுக்கிறது வந்து நிச்சயமாக வந்து அதனுடைய பின் விளைவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சாதாரண வரக்கூடியது வைரஸ் காய்ச்சல் தான், ஆனால் மருந்து கடையில் போய் கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஆன்டிபயாட்டிக்கை போடுவாங்க. அந்த ஆன்டிபயாட்டிக் வந்து வைரஸுக்கு வந்து கேட்கவே கேட்காது. வைரஸ் வந்து நோயை வந்து அதனுடைய அறிகுறிகளை காட்டிட்டு தான் போகும். சாதாரண வைரஸ் கிருமி வந்துச்சுன்னா ஒரு வாரமாவதாக தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வது, நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த 7 நாள் சஃபர் ஆக வேண்டியிருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து இந்த கிருமிகள் வந்து பல்கி பெருகி மற்ற நோயை கொண்டாக்கணும்.
1: அதுதான் இந்த ஒரு வாசகம் சொல்லுவாங்கல்ல, அதாவது மாத்திரை சாப்பிட்டா 7 நாளில் சரியாகும், சாப்பிடலனால 7 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு தொற்றுகள்னால நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே மருந்து கொடுத்து அதை நிறுத்துறது சரியா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அது அந்த கிருமியை கொல்லட்டும்னு காத்திருக்கிற வரைக்கும் சரியா?
0: இல்லை, பொதுவாக வந்து நம்ம சிறு குழந்தைகள் பிராயத்தில் இருந்து வரும் பொழுது இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டே வருது. அப்போ வந்து சிறு குழந்தைகளுக்கு வந்து உடனடியாக நம்ம கவனிச்சுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையாதான் இருக்கும். 12 வயது வரைக்கும் சிறு குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையாக இருக்கும். 12 வயசுக்கு மேலே இந்த கிருமிகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம மேலே பாதித்து எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்கும். அப்போ சாதாரணமாக எடுத்த எடுப்புலேயே உடனே எல்லாத்துக்குமே நம்ம வந்து உடனே போய் ஆன்டிபயோட்டிக் போடணுங்கிற அவசியம் இல்லை. மருத்துவர் பார்ப்பாங்க, இது உண்மையிலே வந்து நோய் கிருமிகள்னால் வந்திருக்குது, பாக்டீரியானால் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சால் அவங்களே ஆன்டிபயோட்டிக் எழுதுவாங்க. இது வைரஸ்னால் வந்திருக்கு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் எழுத மாட்டாங்க. சாதாரணமாக காய்ச்சலுக்கு பாராசிட்டமால் அந்த செட்ரிசின் அந்த மாதிரி மாத்திரைகள் ரன்னிங் நோஸ்க்கு அந்த மாதிரி கொடுப்பாப்புல. அதில் வந்து அடுத்த கட்டமாக கேட்கல அப்படிங்கும்போது செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா தான் ஆன்டிபயோட்டிக்கே போவாங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஸோ மருத்துவர் வந்து பார்த்து என்னங்கிறத யூகிச்சு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளாக போய் வந்து உடனே வந்து மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கினோம்னா இன்றைக்கி சரியாகும், பின்னாளில் வந்து அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. விளைவுகள் பின் விளைவுகள் தவறாக தான் இருக்கும்.
1: இன்னும் கூட நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து நம்ம உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit Samriddh Bharat. Join Indian Navy.

0: 5:45 கேட்டுட்டுக்கிறீங்க ஆலோசனை நேரம். நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிர் துறையின் பங்கு பற்றிய நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்று நமக்காக தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவர் நெப்போலியன் அவர்கள். இந்த நோய் தொற்றுனால் ஏற்படக்கூடிய அந்த கிருமிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன மாதிரியான பரிசோதனைகள், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. வைரஸ் பாக்டீரியா இந்த தொற்றுகள் வந்து நமக்கு முதல்ல எதன் மூலமாக பரவுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அந்த நோய்கள் வந்து பரவுது இந்த கிருமிகள் மூலமாக?
1: அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு தொடுதல் மூலமாகவும் நோய் கிருமிகள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, இருமல் சளி இருக்குது, அவங்க வந்து முகக்கவசம் நம்ம மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தும்முறாங்க இருமுறாங்க, கர்ச்சிப் வச்சு யூஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க, அதை மற்றவங்க தொடுறதுனாலையும் வரலாம். சமையல் அறையில் குறிப்பாக வந்து இந்த நான்வெஜிடேரியன் ஐட்டம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம் வைக்கிறோம், அந்த கட்டிங் போர்டு கத்தி இதை கூட நம்ம சுத்தமாக வைக்காமல் அதன் மூலமாக கூட ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட பரவலாம். மெயினாக வந்து தும்மல் இருமலில் பரவுகிற வைரஸ் காய்ச்சல் கிருமிகள் வந்து சாதாரணமாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹெச்ஐவி போன்ற கொடிய தொற்று நோய்கள்லாம் சிரிஞ்சு யூஸ் பண்ணுறதுனால, ஒரே சிரிஞ்சை வந்து பலருக்கு யூஸ் பண்ணுறதுனால, ஏன்னா இந்த போதைப் பொருளுக்கு போதை மருந்துக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷன் வந்து 4-5 ஆம்பியூல் வாங்கிக்கிடுவாங்க, ஒரு சிரிஞ்சு மட்டும் வாங்கிக்கிடுவாங்க, 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துக்கிடுவாப்பில், ஒருத்தருக்கு யூஸ் பண்ண சிரிஞ்சவன் அப்படியே அடுத்தவங்களுக்கு அப்படியே மாறி மாறி மாறி போட்டுக்கிடுவாங்க. அதனால் வரக்கூடிய ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து இந்த நீடில் மூலியாக ரத்தத்தின் மூலம் மற்றவங்களுக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்த தானம் பண்ணுறவங்க வந்து அந்த ரத்தத்தை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி அதில் எதுவும் நோய் கிருமிகள் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் அந்த ரத்தத்தை வந்து மற்றவங்களுக்கு ஏற்றலாம். மருத்துவர்களால் ஒரு சில நேரம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாங்கனாக்கும் நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடுதல் சுவாசத்தின் மூலமாக, நம்ம உணவு உட்கொள்வது மூலமாக, ரத்தத்தின் மூலமாகவும் இந்த மாதிரி நோய் கிருமிகள் வந்து ஒருவரிடமிருந்து மற்றவர்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: இந்த ஒவ்வொரு நோய் கிருமிகளுக்குமே வந்து நம்ம அந்த மருந்துகள் வந்து நம்ம வெவ்வேறு விதமாக எடுத்துக்கிறோம். அதாவது உதாரணமாக சொல்லணுமா, டேப்லெட் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, ட்ராப்ஸ் இருக்குது, இந்த வேக்சின் இருக்குது. அந்த ஒவ்வொரு வகையான மருந்துகள் வந்து எப்படி அந்த ஒவ்வொரு வகையான அந்த கிருமிகளை

0: அழிக்கிறதுக்கு உதவுது. அந்த மருந்துகள் பற்றி, அந்த ஒரு வித்தியாசத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: சாதாரணமாக கிருமிகளை வந்து வளர்த்து, இப்போ ஒரு ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆன்டிபயாட்டிக் வந்து எவ்வளவு மருந்து வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகள்லாம் சாகுங்கிறத ஒரு பரிசோதனை மூலமாக பார்ப்போம். அது பேர் வந்து மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்எல் ஆன்டிபயாட்டிக் சொல்யூஷனில் எவ்வளவு அந்த மருந்து, இத்தனை மைக்ரோகிராம் தான், கிராம் மில்லி கிராம் கிடையாது, மைக்ரோகிராம் அளவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து குறிப்பிட்ட அளவான கிருமிகளை அதில் போடுறோம், அது எல்லாம் செத்து போகுது. ஸோ இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து தேவைப்படுங்கிறத பலகட்ட பரிசோதனைகள் பண்ணி அதை வந்து அந்த லெபார்டரி அனிமல்ஸில் கினிபிக், ரேட், மைஸ் இந்த மாதிரி இதில் டெஸ்ட் பண்ணி அது பரிசோதனைக்கு பிறகு தான் இந்த மருந்து இவ்வளவு இரத்தத்தில் இருந்தால் இந்த நோய் கிருமிகள் எல்லாம் செத்து போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹியூமன் ட்ரையல் பண்ணி அது பிறகு தான் மார்க்கெட்டிங்கை பண்ணுறது. ஸோ அதை வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி, அடல்ட்ஸுக்கு வந்து டேப்லெட் ஆகும், குழந்தைகளுக்கு சிரப்பாகவும் கொடுக்குறவன், ரொம்ப பிறந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தா, அவங்களுக்கு வந்து பேலட்டபிளாக இருக்கணும், அதாவது உள்ளே கொடுக்கறதுக்கு வந்து இல்லாட்டி துப்பிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு கூட உண்டான மருந்துகள்லாம் சேர்த்து அதுக்குள்ள வந்து அளவு வந்து அந்த வித்தியாசப்படும். ட்ராப்ஸில் வந்து ஒரு கம்மியான அளவு இருக்கும், ஏன்னா பிறந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம், அதிகமாக வயது கூடின குழந்தைகளுக்கு வந்து சிரப்பு அதில் கொஞ்சம் கூட இருக்கும், அடல்ட்ஸுக்கு வந்து முழுமையானது இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் வெயிட்டு, உடல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோவுக்கு இவ்வளவு, 2 கிலோவுக்கு இவ்வளவுங்கிற மாதிரி ஒரு கணக்கு போட்டு பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அந்த மருந்தோடைய அளவை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வந்து கம்மி.
0: இந்த கணக்கு எல்லாம் வந்து அந்த நுண்ணுயிர் துறையை தான் நிர்ணயிக்கிறீங்களா?
1: அதாவது நுண்ணுயிர் துறையில் வந்து அந்த எம்ஐசின்னு நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து மருந்து கம்பெனிகளும் சேர்ந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மருந்துக்கு இவ்வளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிருமிகள் எல்லாம் செத்து போகும், அடிபடும் அப்படிங்கிறத நாங்கள் ரிப்போர்ட்டாக நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நுண்ணுயிர் துறையில் முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் வந்து அந்த வந்து மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் வந்து ட்ரையல் பார்ப்பாங்க. நாங்கள் சாதாரண மற்றபடி வந்து லெபார்ட்ரிஸில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மருந்துக்கு வந்து எம்ஐசி இவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, அதை நாங்கள் பயன்படுத்தி வந்து அது சரியாகுதா இல்லையான்னு சொல்லி. இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட் அனலைசர்ஸ் வந்துருச்சு, நம்ம வந்து நம்மளே செய்யாமல் ஒரு மெஷினில் வந்து அந்த கிருமிகளுடைய ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட அளவு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒவ்வொரு மருந்துக்கு வந்து சரியான அளவு கொடுத்து இதில் எந்த மருந்து வந்து இந்த கிருமியை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சாகடிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அது ரிப்போர்ட்டாகவே கொடுத்துரும்.
0: இப்போ அந்த டேப்லெட்ஸ்லாம் சில 200 mg அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த அளவுகள் வந்து நீங்கள் சொல்லும்போது அந்த ஒவ்வொரு கிருமிகளுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்கிற மாதிரி,
1: ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு கிருமிக்கும் வித்தியாசப்படும்.
0: இப்போ அந்த கிருமியோட அளவு விட இப்போ அதுக்குன்னு நிர்ணயித்தது ஒரு 500 mg அப்படின்னா நம்ம ஒரு 650 mg எடுத்தால் என்ன ஆகும் சார்?
1: பொதுவாக வந்து ஒரு டோஸ் எடுக்கிறதுனால பெருசாக இதாகாது, அளவு குறைய எடுத்தோம்னா நிச்சயமாக கிருமிகள் சாகாது. அந்த ஒரே டோஸுங்கிறத திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது லிவர், கிட்னி இதுகளை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவும் வந்து குறைவில்லாத அளவு, குறையவும் கூடாது, அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது. மருந்துகளை வந்து ஆன்டிபயாட்டிக்ஸில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வரக்கூடாது. ஏன்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு நாள் போகும் பொழுது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு எப்பப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்போயெல்லாம் கடையில் போய் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக வந்து உடல் உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட நேர இடைவெளியில், குறிப்பிட்ட நாட்களுக்கு எடுக்கணுங்கிறத ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா சரியாக இருக்கும்.
0: இப்போ நோய்கள் வந்தால் அதற்கு நம்ம என்ன மாதிரியான மாத்திரைகள், மருந்துகள், அது எவ்வளோ அளவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த நோய்களே வராமல் நம்ம அதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த வேக்சின்ஸ்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
1: வேக்சின்ஸ் அப்படிங்கிறது இந்த நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை சாகடித்து அதை வேக்சினாகவும் பயன்படுத்தலாம், ஹீட் கில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக வந்து சாகடித்து அதவே நம்ம உடம்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த உயிரோட கிருமிகளவே கல்ச்சர் பண்ணுவோம், அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கல்ச்சர் பண்ணுவோம், வளர்க்குறது ரிப்பீட்டடாக 2 நாளைக்கு ஒருக்க மாறி மாறி மாறி வளர்த்துக்கிட்டே வரும் பொழுது அதனுடைய வீரியம் குறைஞ்சி போகும். நோய் கிருமிகள் நோயை உருவா

0: உருவாக்கக்கூடிய வேகம் குறைக்கப்பட்டு அது வந்து உடம்புல வந்து நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்கு உண்டான உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஸ் இருக்குல்ல, இம்யூன் செல்ஸ், அதுகளை தூண்டி எதிர்ப்பு சக்தியை உருவாக்குமே வழிய நோயை உருவாக்காது. ஸோ ரெண்டு வகையானது, கில்டு வேக்சின், லைவ் வேக்சின். வைரஸ்களுக்கு வந்து மேக்சிமம் லைவ் வேக்சினே இருக்கும். ஒரு தடவை வேக்சின் போட்டோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டோஸ் செகண்ட் டோஸ்ன்னு சொல்லி பூஸ்டர் டோஸ்ன்னு போட்டோம்னா லைஃப் லாங்காக இம்யூனிட்டி இருக்கக்கூடியதும் இருக்குது.
1: அதனால தான் நமக்கு அந்த சின்ன வயசில் அம்மை வந்துச்சுன்னா வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
0: ஒரு வயசுக்குள்ளே நம்ம வந்து நோயினால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை தடுப்பூசிகளை வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்துக்கிட்டாலோ அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வந்து எதிர்ப்பு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வேக்சின். அந்த வேக்சின் ஷெட்யூல் படி குழந்தைகள் நல மருத்துவர்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டே வருவாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து நோய் தொற்று வந்து நம்ம அதிகமாக இருந்தாலும், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலெல்லாம் நிறைய வந்து தொற்று நோய்கள் வந்து குறையா இருக்கிற காரணம், கிராம சுகாதார செவிலியர்கள் வந்து அயராத உழைப்பு, வீடு வீடாக போய் குழந்தைகளை வந்து எண்ணிக்கை எடுத்து, 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் யார் யார் இருக்காங்க, பிறந்த குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்க எண்ணிக்கை எடுத்து, செவ்வாய்க்கிழமை வந்து மீட்டிங்கில் வந்து அவங்க போய் கணக்கு கொடுத்து, புதன்கிழமை காலையில் வேக்சின் எடுத்துகிட்டு போய் கிராமத்தில் வீட்டுக்கே நேரடியாக போய் வந்து வேக்சின் தடுப்பூசி போட்ட ஒரே காரணத்தினால நிறைய தொற்று நோய்கள், காலரா நிறையா கிடையாது, டைஃபாய்டு நிறையா கிடையாது, மஞ்சள் காமாலை நிறையா கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவர்களுடைய அயராத உழைப்பு.
1: இது போக இவங்களோட உழைப்பு போக இப்போ பொதுமக்களாகிய நாமளும் என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா இந்த தொற்று நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் சார்?
0: சாதாரணமாக நம்ம வந்து குடிக்கக்கூடிய தண்ணீரை வந்து சுத்தமாக வந்து ஸ்டோர் பண்ணணும், சுத்தமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். ஒரே வழி கொதிக்க வச்சு ஆற வச்சாச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அனைத்து கிருமிகளும் செத்து போவோம், நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். இது நம்ம பொதுமக்கள் வந்து சாதாரணமாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு எளிய வழி. ஆனால் 100க்கு 100 நம்ம வந்து நிச்சயமாக கடைப்பிடிக்க மாட்டோம். டெய்லி வெந்நீர் தண்ணியை போட்டு குடிக்க மாட்டோம். அது ஏன்னா வெந்நீர் தண்ணீர் வந்து டேஸ்ட் வந்து இருக்காதனால யாரும் அதை விரும்புறதில்லை. ஆனால் இந்த மழைக்காலங்களில் ஒரு சில இடங்களில் நோய் தொற்று இருக்குதுன்னு தெரிஞ்ச நேரங்களில் கண்டிப்பாக வந்து கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை வந்து நம்ம அரசே வந்து குடிதண்ணீரில் குளோரின் கலந்து சுகாதாரமான முறையில் வந்து வழங்க வேண்டியது கடமை. அதை அவங்க செய்கிறதுனால நமக்கு நோய் தொற்றுங்கிறது, இப்போ காலரா நோய்ங்கிறதே இப்போ நமக்கு இல்லை, முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. காரணம் வந்து சுகாதாரத்துறை மூலமாகவும் அந்த குடிநீர் வழங்கல் துறை மூலமாகவும் குடிநீரை வந்து பாதுகாப்பான முறையில் நம்ம வழங்குறதுனால தான். எங்கேயாவது குழாயில் வந்து லீக் ஆகி வந்து சாக்கடை தண்ணி கலக்குதுன்னா உடனடியாக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து அந்த துறை நிறுவனர்கள் வந்து அதை சரி செய்து நமக்கு வந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ நம்மளை பொறுத்த அளவுக்கு பாயில்டு வாட்டர் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச குடிதண்ணி என்றைக்குமே வந்து சேஃப். அதை நம்ம கடைப்பிடிக்க முடியாட்டாலும் சுத்தமான தண்ணீர் ஃபில்டர் பண்ணியாவது நம்ம குடிக்க வேண்டியது அவசியம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நிறைவான ஒரு கேள்வி, அதாவது கிருமிகள் இல்லாத உலகம் வந்து சாத்தியமா? அது மனிதர்களுக்கு நல்லதா?
0: நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டவன் படைப்பில் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் படைச்ச மாதிரி கிருமிகளையும் ஆண்டவன் படைச்சிருக்காப்ல. இது படைப்பின் ரகசியம். ஏன் எதற்கு என்று யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மனித வாழ்க்கை இருக்கும் பொழுது, உயிர் ஜீவிகள் இருக்கும் வரைக்கும் கிருமிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகளினால் சரியான நேரத்தில் சரியான மருந்துகளை சரியான நாட்களுக்கு எடுக்காதனால அதே கிருமிகள் வந்து உருமாற்றம் எடுத்து ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் புது புது நோய்கள், இந்த மியூட்டேஷனுங்கிறது பல வகையில் வரக்கூடியது. ஒரு கிருமி இன்னொரு கிருமியோட சேர்ந்து வேற புதுசாக ஒரு கிருமி வர்ற மாதிரி புது புது கிருமிகளும் வரலாம். பழைய கிருமிகள் என்றைக்கும் 5000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த கிருமிகள் மீண்டும் முளைச்சி வரலாம். அதுக்காகத்தான் ஸ்மால் பாக்ஸ் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. கம்ப்ளீட்டாக முற்றிலும் வந்து உலகத்தில் இருந்தே ஸ்மால் பாக்ஸ் கிருமி அழிச்சாச்சு. இருந்தாலும் அதனுடைய கிருமிகளை வந்து இன்னும் பத்திரமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க வேக்சின் தயாரிக்கிறதுக்காக. எப்போ வேணாலும் வந்து எது வேணாலும் நிகழலாம். இப்போ இருக்கக்கூடிய கிருமியே ஒரு மாதிரி மறுபடியும் ஸ்மால் பாக்ஸ் மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா அப்போ அது பயன்படுங்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. ஸோ 100க்கு 100 கிருமிகளை ஒழிச்சு 100% வந்து கிருமிகள் இல்லாத உலகத்தை உருவாக்க முடியாது, உருவாக்கவும் கூடாது. ஏன்னா நன்மை பயக்கக்கூடிய கிருமிகளும் அதில் இருக்கு. அது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து அவசியம்.
1: கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆலோசனை நிகழ்ச்சியில் நமக்கு வந்து அந்த கிருமிகளால் எப்படி அந்த நோய் தொற்று ஏற்படுத்து, அந்த நோய்களை வந்து எப்படி கண்டறியலாம், எப்படி

0: தடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நெல்லை பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கோங்க சார். நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, இதுவரை ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நோய்களை கண்டறிவதிலும் நோய்களை தடுப்பதிலும் நுண்ணுயிரியல் துறையின் பங்கு பற்றிய நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் மருத்துவர் நெப்போலியன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை இன்ப வணக்கங்கள் நேர்களை, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மத்தியிலே 1197 kHz. இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை 7 மணிக்கு தர இசை 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். 7:25 நம்மை சுற்றி 7:30 உழவர் உலகம் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரை வழங்குவோர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் வசந்தகுமார் அவர்கள். 8:25 குக்கு நெருப்பு பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கியச்சாரல். இன்று இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது சங்க இலக்கியமும் காதலும் எனும் தலைப்பில். 10:05 நேர்களுடைய விருப்பத் தெரிவாக இடம்பெற இருக்கிறது தொலைபேசி வழியாக சுகமான

0: பாகங்கள் நிகழ்ச்சி 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை இடம்பெறக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் வி இசக்கி பிரியா அவர்கள், 7:00 வணக்கம் பரணியில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குவோர் ஞானசேகர் அவர்கள், 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குவோர் கே கே தாமஸ் அவர்கள். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள், 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து திரையருவி, 9:02 ஆனந்த பூங்காற்று நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவறிவிட்டோமா, 10:02 மனம் விரும்புவதை நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி, 11:00 வெளிச்சம் சைல்டு லைன் 1098, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே உறவுகள் நிலைக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் இது, நாளைய சிநேகிதியவின் தலைப்பு இது, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த தகவல்கள் நாளை இடம்பெறும், 1:10 நலம் தானா கீழான நிலையின் கணக்கில்லா பயன்கள், 1:55 நலம் தானா வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள், 2:15 மணித்திருநாடு நேஷனல் பால் பவன், 3:02 குக்கு மாலை 4:00 பொதுகை தும்பி. ஐந்து படமும் பாடலும், 1992 வெளிவந்த திரைப்படங்களில் இருந்து பாடல்களை நேரில் கேட்கலாம். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா, 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சு, நாளை இரவு 8:05 குக்கு, 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல், நாளைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது காரைக்கால் அம்மையார் பக்தி இலக்கியத்தின் முன்னோடி. நாளை இரவு 10:05 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நேர்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கிடந்திருந்தது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1192 கலகட்சிலும் பண்பலை 102.6 மகாட்சிலும். இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved one-time budgetary support of 10,000 crore rupees for oil marketing companies to provide ATF price stabilization support to Indian Airlines for their domestic and international operations. The support will be provided to companies to facilitate stable ATF pricing for airlines during the ongoing period of exceptional fuel price volatility arising from the West Asia crisis. Briefing media in New Delhi today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said this is a self-sustaining revolving fund which will help to stabilize ATF prices for scheduled Indian carriers.
2: ATF price stabilization fund mein
3: a self-sustaining revolving fund has been established under the ATF price stabilization fund. Airline carriers who want to participate in this will be provided aviation turbine fuel at a stable price during the current crisis. This is expected to significantly reduce the adverse impact on the aviation sector where over 70 lakh jobs had started to be affected by the ongoing stress in the industry.
2: Ne laga tha because of the stress in the sector wo isse significantly mitigate hoga.
1: ATF price stabilization support will be in force for a period of 36 months. International ATF prices have increased 2.5 times from 60.5 rupees per litre in March to 142 rupees per litre in May this year due to the crisis in West Asia. The Union Cabinet has also approved a scheme for support to the National Capital Region Planning Board for replacement of old trucks and buses in the Delhi NCR area with a financial outlay of 9,585 crore rupees. The Cabinet Committee on Economic Affairs has also approved the construction of a new coastal highway from Rameshwar to Paradip in Odisha, spanning a total length of over 163 kilometers. He said the total cost of the project

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6 இல். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரமாய் பக்தி மாலை நிகழ்ச்சியோட

அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி

நிலை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இது பக்தி மாலை நிகழ்ச்சி. அன்பு செலுத்தும் இதயத்தில் இறைமை தங்குகிறது. அன்பு மனிதனை மனிதனோடு இணைக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நல்ல செயல் எப்போதும் நன்மையையே திருப்பி தரும். அறவழி வாழ்க்கை மன அமைதியின் அடித்தளம்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

பொறுமையின் தத்துவம். சோதனைகள் மனிதனை செதுக்கும் ஒளி. பொறுமை கசப்பானது, ஆனால் அதன் பலன் இனிப்பானது.

0: விளக்கேற்றும் நேரத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தாவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சேர்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.

0: இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்தபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தவேக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாராஷ்டிராவில் 55 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 36,585 கோடி ரூபாய் மதிப்பிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தவேக அரசு 2,044 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய விதிகள் தடையாக இல்லை என்றும் இதனை தவேக அரசு உணர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை பற்றி குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆசிரியர் திருமதி கிரிஜா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஜெயகோபால்கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாடப் போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த 1 ரூபாய் இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு டெய்லி 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம், இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25 தொடங்கி அடுத்த மாதம் 15 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.

0: தர்மபுரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் நாளை ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகள் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இடி மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவித்தொகைக்கான காசோலையை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்ட ஆட்சியராக திரு ரஞ்சித்தும் கோவை மாநகராட்சி ஆணையாளராக திரு கட்டாரவி தேஜாவும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் அடர் பனிமூட்டம் நிலவுகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று தவேக அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோட. பழி வாங்குதல் பலம் அல்ல, மன்னிப்பதே உயர்ந்த பலம். மன்னிக்கும் மனம் இறை அருளை பெறும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. கிடைத்ததை எண்ணி நன்றி கூறுபவன் செல்வந்தன். நன்றியுணர்வு மகிழ்ச்சியின் வாயிலை திறக்கும் சாவி.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. மற்றவர்களை வெல்வதை விட தன்னை வெல்வதே சிறந்தது. தன்னடக்கம் வாழ்வின் உயர்ந்த ஒழுக்கம்.
1: ஃபாத்திமுத்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சி. மனிதனுக்கு செய்யும் உதவி இறைவனுக்கு செய்யும் வழிபாடு. சேவை மனம் உலகை அழகாக்கும்.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி. மதங்கள் பலவாக இருந்தாலும் மனிதம் ஒன்றே. ஒற்றுமை நிலைத்தால் அமைதி நிலைக்கும். இதுவரை இணைந்திருந்தோம் இறை சிந்தனையோடு, இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்திமாலை நிகழ்ச்சியோடு. நிறைவு பெற்றது இன்றைய பக்திமாலை நிகழ்ச்சி.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இது திரையிசை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். திரையிசையோடு அடுத்த பாடல் ஒலிக்கிறது தர்மபத்தினி திரைப்படத்திற்காக. இளையராஜா, ஜானகி குரல்களில், கண்மணி சுப்புவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில்.

0: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொது விநியோக திட்ட பொருள்கள் விநியோகம், புலனாய்வுத்துறை நடவடிக்கைகள், பொது விநியோக திட்ட செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அத்தியாவசிய பொருள்கள் தங்கு தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும், புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் விரைவாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பொது விநியோக திட்ட பொருள்கள் பிற இடங்களில் ஏதும் விற்பனை ஆகாமல் இருப்பதை தீவிரமாக கண்காணித்து உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் சார்பில் முதல் பேரவை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பால் கொள்முதல், பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள், ஊக்கத்தொகை, சிறப்பு திட்ட செயலாக்கம், எருமை கன்று வளர்ப்பு திட்டம், தேசிய பால்வள மேம்பாட்டு திட்டம், வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம், சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டம், பால் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பாட்டிற்கும், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை உயரத்தை உயர்த்துவதற்கும் ஆவின் நிறுவனம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்வதுடன், பால் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். பொற்படாக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், இந்திலி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் 2 வகுப்பறை கட்டிடத்தினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில்

0: மரக்கன்றுகளை முறையாக நட்டு வளர்த்து பராமரிக்கவும், வளர்ச்சி பணிகள் சரியான திட்ட மதிப்பீட்டின்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும், மேலும் கட்டுமான பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே இ பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் 2026 மற்றும் 2027 கல்வியாண்டிற்கான குழந்தைகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. முன்பருவ கல்வி 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் உடலறிவு, மொழி, உளவியல் மற்றும் சமூகம் சார்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் மூலம் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் முழுமையான உடல் மற்றும் மன வளர்ச்சியை மேம்படுத்தும் பொருட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படும் 1162 குழந்தைகள் மையங்களில் சத்து மாவு, ஊட்டச்சத்துடன் கூடிய காலை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவ கல்வி, சேர்க்கை பாடல், கதை, விளையாட்டு, கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடி பாடி விளையாடு பாப்பா என்னும் சிறப்பு பாடத்திட்டத்தினை வாயிலாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயுதப்படுத்தப்படுகின்றன. அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை பணி மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் 2 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை June 2026 குழந்தைகள் மையத்தில் தவறாது சேர்த்திடவும், குழந்தைகள் மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் பணியும் நடைபெற்று வருவதால் தேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே இ பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 9555 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் தில்லி அரசுகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 2 லட்சம் லாரிகளும் 16,000 பேருந்துகளும் மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். ஒடிசாவில் 163 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 8,300 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் ராமேஸ்வர் பாராதீப் இடையிலான பயண தூரம் 2 மணி நேரம் 30 நிமிடம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா, மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2013 கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி 30,213 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இது கடந்த நிதியாண்டு 73,890 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது 145% அதிகமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார்.

பொருளாதார வளர்ச்சியில் கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இன்று வழங்கப்பட்டன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இவ்விருதுகளை வழங்கினார். சிறந்த மண்டல பஞ்சாயத்துக்கான முதல் பரிசு கேரளாவின் ஹரிபாட் பஞ்சாயத்திற்கு வழங்கப்பட்டது. மூன்றாவது பரிசினை ஆந்திராவின் குப்பம் கிராமம் பெற்றது. மாவட்ட பஞ்சாயத்திற்கான முதல் பரிசு திரிபுராவின் செபாகிஜலாவுக்கும், இரண்டாவது பரிசு ஒடிசாவின் கஞ்சமுக்கும், மூன்றாவது பரிசு தமிழகத்தின் கோவைக்கும் கிடைத்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்திற்கான விருது அசாமின் நியூ நாப்பாமுக்கும், இரண்டாவது பரிசு பீகாரின் தெல்கப்புக்கும், மூன்றாவது பரிசினை உத்தரப்பிரதேசத்தின் பிராகருவுக்கும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி

0: அண்மையில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது வாக்காளர்கள் தேர்தல் நடைமுறைகளில் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறை தொடர்பாக ஊடகங்கள் பின்பற்ற வேண்டிய சிறந்த நெறிமுறைகள் குறித்த மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் உரிய பயிற்சியை வழங்கி வருவதாக திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உட்பட 480க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அசாமின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அவர் குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் இன்று பதவியேற்றார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக திரு பரமேஸ்வர் ராவும் மாநில அமைச்சர்களாக 12 பேரும் இன்று பதவியேற்றனர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். இதற்கிடையே திரு டி கே சிவகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடக மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு புதிய அரசுடன் இணைந்து பணியாற்றும் என பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குவங்கத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் இதனை தொடங்கி வைத்து பேசினார். தொடக்கத்தில் 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிரின் வங்கிக் கணக்கில் இந்த தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 58 அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என பேரவைத் தலைவர் திரு ரதீந்திர போஸிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இணைந்து சென்று இந்த கடிதத்தை அவர்கள் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக திரு ரவி பிரகாஷ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை பதவி வகித்து வந்த திரு ஜவஹர் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து திரு ரவி பிரகாஷ் இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். புதுதில்லியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 22 அதிகரித்துள்ளது. மால்வியா நகரில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாகவும் அங்கிருந்து 40 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசிய மோதல் தொடங்கியதிலிருந்து சிவில் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்தியரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்தன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனோன் இணையை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் சீன தாய்பேயை வென்றது.

ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஷிஷ் தானிபூர்த்தி 3 கோல் அடித்தார். ராகுல் யாதவ், சித்தார்த் பென் மற்றும் கசே கான் தலா 2 கோல் அடித்தனர். இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஆடவர் பிரிவில் பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் சீனாவையும் நாளை மறுநாள் எதிர்கொள்கின்றன. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குருவீந்தர் சிங் தலைமையிலான இந்த அணியில் 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டியின் 6 பிரிவுகளில் இந்தியா பங்கேற்கிறது. சீனாவின் ஷாங்யூவில் இப்போட்டி வரும் 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நார்வே சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபிநந்த் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நிறமிழ் மணி 25 நிமிடம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6ஓட. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான நேரடி கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு சம்பந்தமான தகவல் தான். இது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கானது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் அரசு துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்துகிறாங்க. 2026 ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கான அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2026 ஆண்டுக்கான குரூப் 1 தேர்வுக்கான அறிவிக்கை ஜூன் மாதம் வெளியாகும் அப்படின்னும், எழுத்து தேர்வு செப்டம்பர் மாதம் நடத்தப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான கூடுதல் தகவல்கள் www.tnpsc.gov.in இந்த இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம். இந்த குரூப் 1 தேர்வுக்காக மாணவர்களை முன்கூட்டியே தராக்கூடிய வகையில் திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறை வழிகாட்டு மையத்தில் வைத்து குரூப் 1 தேர்வுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 4/6/2026, அதாவது நாளை முதல் காலை 10:30 தொடங்க இருக்குது. இந்த பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுது. போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் இருக்குது. நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்கிற டெலிகிராம் சேனலில் இணைந்து பயிற்சி குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இருக்கக்கூடியவங்க திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் இருக்கக்கூடிய குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு 4/6/2026 என்று காலை 10:30 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் இவற்றோடு நேரில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவல்களுக்கு 9499055929 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க.

இதே போல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு இன்னையிலிருந்தே தொடங்கியிருக்கு. எங்கே அப்படின்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் கோரம்பள்ளம் தூத்துக்குடியில் வச்சு. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க 0461-200-3211 இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு, அல்லது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில்

0: நேரில் வந்து பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த தகவல், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் கீழ் இருக்கக்கூடிய 35 கல்வி விருதுகளில் 2026-27 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுது அப்படிங்கிற தகவல் தான். இது தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தமிழ்நாடு அரசால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல மாணவ மாணவர்களுக்காக மொத்தம் 35 சமூக நீதி கல்வி விடுதிகள் செயல்பட்டு வருது. அதன்படி தூத்துக்குடி பணிக்கனடார் குடியிருப்பு, விளாத்திக்குளம், எட்டயபுரம், சுபமாழ்வரம், கழுகுமலை, சாத்தான்குளம், காயாமொழி, குலசேகரப்பட்டினம், வேப்பன்காடு, கீழ ராமசாமிபுரம், வெள்ளாலன்விளை, ஆனந்தபுரம், கே தங்கமாழ்வரம், வீரபாண்டியன்பட்டினம், மணப்பாடு, கொம்படிக்கோட்டை, கயத்தாறு ஆகிய 17 ஊர்களில் சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதிகளும், தூத்துக்குடி, ஆறுமுகநேரி, கருங்குளம், காயாமொழி, எட்டயபுரம், சுபமாழ்வரம், கழுகுமலை, பணிக்கனடார் குடியிருப்பு, கொம்மாடிக்கோட்டை, புதூர், பெரியசாமிபுரம், ஆனந்தபுரம், படுக்கப்பத்து ஆகிய 13 ஊர்களில் சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதிகளும், தூத்துக்குடி, தாளமுத்து நகர், தூத்துக்குடி, போல்டன்புரம், கோவில்பட்டி ஆகிய 3 ஊர்களில் சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதிகளும், கோவில்பட்டி, நாகம்பட்டி ஆகிய 2 ஊர்களில் சமூக நீதி கல்லூரி மாணவியர் விடுதிகளும் செயல்பட்டு வருது. இந்த விடுதிகளில் 4ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவர்களும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவர்களும் சேர தகுதியுடையவர்கள். விடுதிகளில் எந்தவித செலவினும் இல்லாமலும் நீங்கள் பின்வரக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அனைத்து விடுதி மாணவ மாணவர்களும் 3 வேளை உணவு மற்றும் தங்கும் வசதிகள் அளிக்கப்படும். 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு 4 இணைச்சீருடைகள் தைத்து வழங்கப்படும். இதில் தகுதியுடைய மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளனிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நல அலுவலகத்தில் 18-6-2026க்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தில் 15-7-2026க்குள்ளே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 7:30.
1: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.
0: மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளனிடம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நல அலுவலகத்தில் 18-6-2026க்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தில் 15-7-2026க்குள்ளே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் 7:30.
1: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின்

நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ வீடுகள் இல்லாத பகுதியிலோ ஒரு தோப்பு பகுதியிலோ இடம் இருந்தால் சில முக்கியமான நம் வளர்ப்பு முறைகளை பின்பற்றலாம். அதில் ஒன்று வெண்பன்றி வளர்ப்பு. இன்றைக்கு உலக அளவில் வெண்பன்றி வளர்ப்பில் பெரும்பாலான தொழில் முனைவோர்கள் ஈடுபட்டு அதிக லாபத்தை சம்பாதி, அதுக்கு என்ன காரணம்? உலக அளவில் சுமார் 750 மில்லியன் அளவிற்கு வெண்பன்றியினுடைய எண்ணிக்கை இருப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதில் சைனா முதலிடத்திலும் 450 மில்லியனுக்கு மேலான எண்ணிக்கையில் வெண்பன்றிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அதற்கு அடுத்தபடியாக யூரோப்பியன் யூனியனிலும் அமெரிக்காவிலும் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் இதனுடைய நிலை என்ன? தமிழ்நாட்டில் இதனுடைய பங்கு என்ன? இதை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தொழிலுக்கு போகிறதுக்கு முன்பாக வெண்பன்றி வளர்ப்பின் முக்கியத்துவம் அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்றைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கணக்கெடுப்பின்படி நமக்கு 11 மில்லியன் அளவிற்கு தான் நமக்கு வெண்பன்றி எண்ணிக்கை இருக்கிறதாக கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள், இந்தியாவில் வந்து அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையில் வெண்பன்றிகளும் கிட்டத்தட்ட 60% வெண்பன்றிகள் வளர்ப்பு வந்து தொழில் அங்கே ஈடுபட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வெண்பன்றி வளர்ப்புக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டுப்பன்றி வளர்ப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வந்து வெண்பன்றி வளர்ப்பு இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகிறது? அதை பற்றி முதல்ல தெரிந்துக்க வேண்டும். அதாவது பன்றிகளுடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியமானது. உலகத்தில் வந்து 2 வகையான விலங்கினங்களுக்கு அதனுடைய உடல் வெப்பத்தை தணிப்பதற்கேற்ற வியர்வை சுரப்பிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதில் ஒன்று பன்றிகள், 2வது எருமை இனங்கள். எருமை மாட்டிலும் பன்றிகளிலும் வியர்வை சுரப்பிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதன் காரணமாக அதனுடைய உடம்பில் உருவாகக்கூடிய வெப்பத்தை, வெப்பம் என்பது வளர்சிதை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த உடல் உஷ்ணத்தை வெளியேற்றுவதற்கு ரொம்ப சிரமப்படும். அதனால தான் இயற்கையாகவே வெண்பன்றியாக இருந்தாலும் சரி, அது நாட்டுப்பன்றிகளாக இருந்தாலும் சரி, எருமை மாடுகளாக இருந்தாலும் குளம் குட்டைகளை தேடி அது பொதுவாக அதனுடைய உடம்பு சூட்டை தணிப்பதற்காக செல்லும். அதற்காக தான் நாம் என்ன நினைக்கிறோம், பன்றிகள் எப்பொழுதும் குட்டையிலே இருக்கிறது, அது வந்து அது வேண்டுமென்றும் போவதில்லை, விருப்பப்பட்டும் போவதில்லை, அதனுடைய உடம்பை சூட்டை தணிப்பதற்காக, அது இயற்கையாகவே அந்த உபாதையிலிருந்து தப்பிப்பதற்காக, அதனுடைய உடம்பை குளிர்விப்பதற்காக அந்த மாதிரி இடங்களை தேடி செல்கின்றன. இதை வைத்து நாம் பன்றிகள் எப்பொழுதும் குட்டையில் இருக்கிறோம் என்று நாம் நினைப்போம். ஆனால் அது தவறு. இப்பொழுது நவீன முறையில் வெண்பன்றி வளர்க்கும் பொழுது அதுக்கும் அதே உணவு குணாதிசயங்கள், அதற்காக என்ன பிரத்யோகமான அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு நாம் இந்த வெண்பன்றி வளர்ப்பில் வளர்ப்பு முறைகள் என்னென்ன முறையில் வெண்பன்றிகளை வளர்க்கலாம், என்னென்ன முறையில் கொட்டகை அமைக்க வேண்டும், அதனுடைய இனப்பெருக்கம் பராமரிப்பு எப்படி, அதனுடைய தீவன பராமரிப்பு முறைகள் எப்படி பின்பற்ற வேண்டும், நோய்கள் வந்தால் எந்த முறையில் காக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். விவசாயிகள் மட்டுமல்லாமல் இளம் தொழில் முனைவோர்கள், அதாவது யங் என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரூரல் யூத், அதாவது கிராமப்புறத்தினுடைய இளைஞர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி, அதாவது இன்றைக்கு வந்து பயிற்சி என்பது நிறைய கல்லூரிகள், அதாவது கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கல்லூரிகளிலும், அதனுடைய கிளை நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய நிறைய கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இதனுடைய தொழில் நுட்ப கருத்துக்களை அறிவியல் முறைப்படி தெளிவாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி நிறைய தொழில் முனைவர்கள் இன்றைக்கு வந்து வெண்பன்றி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பில் என்னென்ன முறைகள் இருக்கின்றன? இன்றைக்கு வெண்பன்றியை வளர்க்கணும்னா, அதாவது ஒன்று கொட்டகை முறையில் வளர்க்கலாம், அல்லது பகுதி நேர மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம். இந்த பகுதி நேர மேய்ச்சல் முறைக்கும் கொட்டகை முறைக்கும் என்ன வித்தியாசம், அல்லது முழு நேர மேய்ச்சல் முறை, இதெல்லாம் வந்து நம்ம ஆடு மாடுகளுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த வெண்பன்றி தொழிலை நாம் முன்னெடுத்து செல்லும் பொழுது வளர்ப்பு முறையில் நாம் முக்கியமாக பின்பற்ற வேண்டியது கொட்டகை முறை மட்டும்தான். பகுதி நேர மேய்ச்சல் முறை என்பது, மேய்ச்சல் என்பது இங்கே வந்து பன்றிகளை வெளியே மேய்ச்சலுக்கு அனுப்புவதும் கிடையாது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அதனுடைய மண் பகுதியில் அந்த பன்றிகளை திறந்து விடுவார்கள். அதாவது இது வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வட மாநில விவசாயிகள், இந்தியாவினுடைய வட மாநிலமான அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து பகுதிகளில் அவர்களுடைய முக்கியமான தொழிலாக அந்த பன்றி வளர்ப்பு தொழில்

கருதப்படுகிறது. அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த சீதோசனுக்கு உகந்த பன்றிகளை வளர்த்து பயன்பெறுகிறார்கள். ஸோ வளர்ப்பு முறைகள் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டும். இப்போ இந்த கொட்டகை முறையில் வளர்க்கும் பொழுது எந்தெந்த முறையில் வளர்க்கலாம், அந்த கொட்டகை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அதாவது வெண்பன்றி வளர்க்கும் பொழுது முக்கியமாக இட தேர்வு ரொம்ப முக்கியம். ஒரு கொட்டகை அமைக்க இடத்தை தேர்வு செய்யும் பொழுது நல்ல மேட்டுப்பாங்கான இடமாக இருக்க வேண்டும், சுற்றி தண்ணீர் தேங்காத பகுதியாக இருக்க வேண்டும், மண்ணினுடைய தன்மை வந்து களிமண் இல்லாதல் இருத்தல் வேண்டும். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான சில வரைவு முறைகளை நாம் தெரிந்து கொண்டு அந்த பண்ணையை ஆரம்பிக்க வேண்டும்.

சரி, இப்போ நம்ம இடத்தை தேர்வு செஞ்சாச்சு, கொட்டகை எப்படி அமைக்க வேண்டும்? கொட்டகை அமைக்கும் பொழுது அதனுடைய நீள்வாட்டம், உதாரணமாக ஒரு 60 அடி நீளத்திலும் ஒரு 40 அடி நீளத்திலும் கொட்டகை அமைக்க வேண்டும் என்றால் அந்த 60 அடி நீளமானது கிழமேற்காக இருக்க வேண்டும். ஏன் கிழமேற்காக இருக்க வேண்டும்? அதாவது நம் வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் சூரிய கதிர்வீச்சு நேரடியாக கொட்டகையில் விழாமல் இருப்பதற்காக நீள்வாட்டமானது கிழமேற்காக அமைக்கிறார்கள். இதே குளிர் பிரதேசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கொட்டகையினுடைய நீள்வாட்டம் என்பது நீள்போக்கான கொட்டகை, அது வந்து வடக்கு தெற்காக இருக்குமாறு வைக்கிறார். அப்போ அவர்களுக்கு காலை மாலை 2 வேளைகளிலும் சூரிய ஒளி தேவைப்படும். இது வந்து கொட்டகை அமைக்கும் முறைகளை நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று. மற்றபடி ஒவ்வொரு குறிப்பிட்ட வரைமுறைகளின்படி, அதாவது இந்திய அரசாங்கத்தினுடைய தர சான்றிதழ் அறிக்கையின்படி, ப்ரூ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள், அதனுடைய அமைப்பின்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலையில் உள்ள பன்றிகளுக்கு இடவசதிகள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக கிடா பன்றிகளுக்கு அதனுடைய உடம்பு எடைக்கு ஏற்றாற் போல 150-200 கிலோ சாதாரணமாக இருக்கும். நல்ல உயர் ரக பன்றிகளாக இருந்தால் 250 கிலோ வரைக்கும் அதனுடைய உடல் எடை இருக்கும். அப்படி இருக்க

பன்றிகளுக்கு குறைந்தது 80-90 சதுரடி நாம் கொடுக்க வேண்டும். தாய் பன்றிகள், முதன்முறையாக குட்டியிடக்கூடிய பன்றிகள், அப்புறம் இளம் குட்டிகள், இப்படி வயதுக்கு ஏற்றாறு போல் நம் இடவசைகளை மாற்றி கொடுக்க வேண்டும். தாய் பன்றிகளுக்கு குறைந்தது 60% தேவைப்படும். அதே சினை பன்றிகளாக இருந்தால் அதுவும் 80-90 சதுர அடி, ஒரு பன்றிகளுக்கு அதனுடைய 80-90 சதுர அடி இடம் வேண்டும். அதற்கு பிறகு குட்டிகளுக்கு 30 சதுரடி, இளம் குட்டிகளுக்கு, பிறந்த குட்டிகளுக்கு 10-15 சதுரடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற, அதனுடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ற, வளர்ச்சிக்கு ஏற்ற இடவசைகளை ஏற்படுத்தி நாம் என்ன கொட்டகை அமைக்க வேண்டும். சரி, கொட்டகை அமைச்சாச்சு. இப்போ கொட்டகை அமைக்கும் பொழுது என்ன மாதிரியான அமைப்புகளை கொட்டகையில் ஏற்படுத்த வேண்டும்? இப்போ ஒருத்தர் வந்து, நான் முதன் முதலில் வெண்பன்றி தொழில் தொடங்க உள்ளேன், எனக்கு எந்த வகையான கொட்டகை உகந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக கால்நடைகளில் பன்றிகளை பொறுத்தவரைக்கு பல்வேறு வகையான தரை அமைப்பு கொண்ட கொட்டைகளை அமைக்கலாம். கொட்டகையினுடைய தரை நம் நாட்டில் பொதுவாக சுரசுரப்பான சிமெண்ட் அல்ல, நம்ம என்ன பண்ணுறோம், கொட்டகை அமைக்கிறோம். ஆனால் இதே வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக், அதாவது நல்ல கனமான பிளாஸ்டிக்கில் தரை அமைப்பை ஏற்படுத்தி அதில் எளிதான முறையில் கொட்டகையை சுத்தம் செய்கிறார்கள். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லேட்டட் ஃப்ளோர் என்று சொல்கிறார்கள். அதாவது மரச்சட்டம் போன்ற பகுதிகளில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அல்லது தரையிலிருந்து சற்று உயரமாக அமைப்பில் ஏற்படுத்தி அதனுடைய கழிவுகளை வெளியேற்ற மாதிரியும் பண்ணலாம். நிறைய வகையான கொட்டகை அமைப்புகள் இருக்குது. சரி, கொட்டகை அமைப்பை ஏற்படுத்தியாச்சு, தரையை வந்து சொரசொரப்பாக போட்டது. இப்போ இந்த அமைப்பில் நாம் எப்படி இந்த பல்வேறு நிலைகளில் உள்ள பன்றிகளை பராமரிக்க வேண்டும்? பொதுவாக இந்த மாதிரி பராமரிக்கும் பொழுது கிடா பன்றிகளுக்கென்று தனி அறைகளை ஒதுக்க வேண்டும். ஒரு கொட்டகையினுடைய அமைப்பில் பல்வேறு அறைகளாக பிரிக்கப்பட வேண்டும். கிடா பன்றிகளுக்கு பிரத்யேகமான அறை அமைப்பு, அதற்கு அடுத்தபடியாக தாய் பன்றிகள், பருவத்திற்கு இருக்கக்கூடிய பன்றிகள், சினை பன்றிகள், இந்த மாதிரி அறைகளை தனித்தனியாக பிரித்து வைத்து நாம் அமைத்தால்தான் அந்த வகையான பன்றிகளை எளிதாக பராமரிக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக இளம் குட்டிகள், பிறந்த குட்டிகள் தாயோடு இருக்கக்கூடிய காலத்தில் அதற்குரிய கொட்டகை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிறந்த குட்டிகள் பன்றிகளை பொறுத்தவரைக்கு அதனுடைய தாயோடு குறைந்தது 56 அல்லது 60 வைத்து பராமரிக்க வேண்டும், பால் குடிக்கும் காலம். அதன் பிறகு குட்டிகளை பிரிக்க வேண்டும். இப்படி வைத்து பராமரிக்கும் பொழுது சில வகையான அமைப்புகளை நாம் அந்த கொட்டகையில் ஏற்படுத்த வேண்டும். அமைப்புகள் என்றால், இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிறோம், இப்போ சமையல் அறை என்றால் அதற்கு தகுந்த அமைப்பு வேண்டும், படுக்கறை என்றால் அதுக்கு தகுந்த அமைப்புகளை வேண்டும். அதேபோல் பன்றிகளில் நாம் பிரத்யேகமாக இந்த குட்டிகளுடன் தாய் பன்றிகள் இருக்கும் பொழுது அதற்கேற்ற சில அமைப்புகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அமைப்புகள் என்றால் என்ன? அந்த குட்டிகள், இளம் குட்டிகள் பிறந்தவுடனே அதனுடைய தாய் இடம் பால் குடிக்கும் பொழுது பொதுவாக அந்த தாய் பன்றியானது படுத்த நிலையில் பாலை கொடுக்கக்கூடிய தன்மையில் அது எளிதான முறையில் இரண்டு புறமும் படுத்து கொண்டிருக்கும். அப்பொழுது எழும்பும் பொழுது, அந்த தாய் பன்றியானது எழும்பும் பொழுது அந்த குட்டிகள் நசுங்கி விடாமல் பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பை இரும்பு சட்ட அமைப்பு என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் காட் ரெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரும்பு சட்ட அமைப்பானது சுவற்றிலிருந்து 25-30 சென்டிமீட்டர் அளவிலும், தரையிலிருந்து 25-30 சென்டிமீட்டர் அளவிலும், ஒரு 2-3 இன்ச் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பியை வைத்து நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த அறையின் 4 பக்கங்களில் இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது எந்த பக்கம் அந்த தாய்ப்பன்றி படுத்தாலும் குட்டிகள் நசுக்காமல் பாதுகாக்கப்படும் எழும்பும் பொழுது. இது வந்து முக்கியமானது. நிறைய இளங்குட்டிகள் இறப்பு வந்து இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தாமல் விவசாயிகள் பன்றி வளர்ப்பதனால் நிறைய நஷ்டம் ஏற்படுகிறது. அதனால் இந்த விவசாயிகள் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். கொட்டகை பராமரிப்பில் இதுதான் முக்கியமான ஒரு அமைப்பு.

கொட்டகையிலிருந்து இரண்டு வகையான கழிவுகள் பொதுவாக பன்றிகள் வளர்ப்பில் நாம் பார்க்கிறோம். ஒன்று வந்து திடக்கழிவு, இன்னொரு திரவக்கழிவு. திடக்கழிவு என்றால் பன்றிகள் போடக்கூடிய சாணங்களை தனியாக நாம் அப்புறப்படுத்தி அதுக்கென்றக்கூடிய எருக்குழியில் நாம் பராமரிக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக திரவக்கழிவுகளை சரியான முறையில் வடிகால் வசதியோடு அந்த கழிவு நீர் தொட்டி அமைப்பை ஏற்படுத்தி அதில் தண்ணீர் விழுமாறு செய்து அந்த தண்ணீரை நாம் தீவனப் பயிர்கள் வளர்ப்பதற்காக பாய்ச்சுவதற்காக பயன்படுத்தலாம். இது வந்து கழிவுநீர் மேலாண்மை பன்றி வளர்ப்பில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஆக கொட்டகை பராமரிப்பில் இவ்வளோ முக்கியமானது. சரி, நம்ம கொட்டகை அமைக்கும் பொழுது வேறு ஏதாட்டு உத்திகள் வேண்டுமா? கண்டிப்பாக. வேறு ஏதாட்டு உத்திகள்னால் கொட்டகையுடைய உயரம் எவ்வளோ இருக்கணும், அதனுடைய உயரம் மட்டுமல்லாமல் அந்த கொட்டகையுடைய கூரை அமைப்பு எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உயரம் என்பது குறைந்தபட்சம் தரையிலிருந்து மத்திய உயரமானது 14 அடி வைக்க வேண்டும், சாய்ப்பு உயரம் 12 அடி இருக்க வேண்டும். ஏன் இவ்வளோ உயரம் தேவை என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது மத்திய உயரம் 14 அடி இருந்தால்தான் காற்று சுழற்சி, அந்த வென்டிலேஷன் என்று சொல்வார்கள், வந்து சீராக இருக்கும். ஒரு வயிறு உடைய பிராணியான இந்த பன்றிகள் மனிதர்களைப் போல மாவுச்சத்து மிகுந்த பொருட்களை அதிகமாக உண்ணக்கூடிய தன்மை. இப்போ அசையும் பிராணிகளான கறவை மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இலைத்தலைகளை அதிகமாக உண்ணுவதனால் அதனுடைய திடக்கழிவில் வீச்சம் இருக்காது. ஆனால் ஒரு வயிறுடைய பிராணியான நாய் பன்றிகளிடம் வீச்சம் அதிகமாக இருக்கும். அதை தடுப்பதற்காக கொட்டையின் உயரம் அதிகமாக இருந்தால்தான் காற்றோட்டம் நன்றாக இருக்கும். பன்றி கொட்டைகளில் வேலை செய்பவர்கள் எளிதாக அவருடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். இப்போ கொட்டகை அமைச்சாச்சு, கொட்டகையினுடைய கூரை உபகரணங்கள் எப்படி இருக்கும்? கூரை உபகரணங்கள் என்பது இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக கல்நார் ஓடு என்று சொல்வார்கள், அதை பயன்படுத்துவது வெகுவாக குறைந்துவிட்டது. ஓடு அறவே யாரும் பயன்படுத்ததில்லை. இது இல்லாமல் வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம்? அதான் முலாம் பூசப்பட்ட இரும்பு தகடு என்று சொல்வார்கள். முலாம் பூசப்பட்ட இரும்பு தகடு மூலமாக கூரை அமைக்கும் பொழுது வெப்ப கதிர்வீச்சு என்பது கூரையில் வருவது குறைக்கப்படுகிறது. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி சரி, இந்த முறையில் நம்ம கூரை அமைச்சாச்சு, இதற்கப்புறம் வேறு ஏதாட்டு தேவையா? அதாவது பன்றிகளை பொறுத்த வரைக்கும் அந்த கொட்டகையில் வெப்பத்தை குறைப்பதற்காக நான் முதலில் கூறியது போல பன்றிகளுக்கு உடல் சூட்டை தணிப்பதற்காக ஒரு தொட்டி அமைப்பினை ஏற்படுத்த வேண்டும். ஆங்கிலத்தில் வேலோயிங் டேங்க் என்று சொல்வார்கள். அதாவது குளிப்பதற்கு மட்டுமல்லாமல் அதில் பன்றிகள் அதனுடைய உடல் சூட்டை தணிப்பதற்கான ஒரு நீர் தொட்டி, தண்ணீர் தொட்டி அமைப்பினை ஒவ்வொரு கொட்டைகளையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தும் பொழுது பகல் நேரங்களில் அந்த பன்றிகளானது அந்த நீர் தொட்டியில் அதனுடைய உடம்பினை நனைக்கும் பொழுது உடல் குளிர்ச்சி அடைகிறது, உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அப்படி இல்லை, அந்த மாதிரி எங்களால் அமைக்க முடியல, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீர் தெளிப்பான், ஃபாகர்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஷவர்ஸ். ஸோ அது வந்து சிறு சிறு துவாலைகளாக அந்த நீரை அந்த பன்றிகள்

0: மேல் பகுதி கொட்டைகளிலிருந்து கீழே நாம் தெளிக்குமாறு அந்த அமைப்பை ஏற்படுத்தினால் அது ஒரு குளிர்ச்சியான அமைப்பை ஏற்படும். இந்த இரண்டு முறையில பண்டிகையினுடைய வெப்பத்தை நாம் தணிக்கலாம். ஆக கொட்டகை பராமரிப்புல இவ்வளவு உத்திகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொட்டகையில வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தூய்மையாக சுத்தம் செய்வதற்கு ப்ரெஷர் வாஷர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதிக காற்றுடன் கூடிய ஒரு நீர் தெளிப்பானை பயன்படுத்தும் பொழுது நம்ம கழிவுகள் முற்றிலும் அகற்றப்படும். இல்லைன்னா நம்ம தண்ணீர் குடத்தை வைத்தோ அல்லது ஒரு வாளியை வைத்தோ நாம் தண்ணீரை ஊற்றி அல்லது டியூப் மூலமாக ஓஸ் மூலமாக தண்ணீரை ஊற்றி கழுவினால் அதனுடைய சுகாதாரம் மேம்படாது. சரி, இப்போ வேற ஏதாவது நம்ம தெளிக்க வேண்டுமா கொட்டைகளை? ஆம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் தெளிக்கலாம். இப்படி பண்ணும் பொழுது கிருமிகள் அந்த கொட்டைகள் வருவது தடுக்கப்படும். சரி, இப்போ பன்றிகளுக்கு சார் நான் கொட்டைகளை நல்லா தான் வச்சுருக்கேன், ஆனால் பன்றிகள் அந்த கொட்டகை வந்து அடிக்கடி தரையை வந்து உடைச்சிருது, எப்படி சார் இது நடக்குது அப்படின்னு கேட்கலாம். பன்றிகளுக்கு இயற்கையாகவே, அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ரூட்டிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தால் மண்ணில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளையோ பூச்சி வகைகளையோ மோப்பம் பிடித்து தோண்டுதல் அப்படின்ற ஒரு குணாதிசயம் பன்றிகளுக்கு இருக்கு, ரூட்டிங் என்று சொல்வார். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பன்றிகள் அதனுடைய முகம் நீளமான அந்த மூக்கை வைத்து கொண்டு மோப்பம் பிடித்து கொண்டே இருக்கும். வெறும் மோப்பம் மட்டும் கிடையாது, அந்த மோப்பத்தை பிடித்து மட்டுமல்லாமல் அந்த தரையை வந்து சேதப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த தரையை வந்து ரொம்ப தோண்டும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் எல்லா வெண்பன்றி வளர்ப்பவங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நல்ல காங்கிரீட் போட்டு தரை அமைப்பாங்க, அதால் சேதப்படுத்த முடியாத அளவிற்கு. இது ஒரு பண்ணலாம். இல்லை நம்ம வெளியே விட்டுட்டிங்கன்னா அந்த பன்றியானது, நீங்கள் காங்கிரீட் போடாமல் தரையை அமைச்சிங்கன்னா அந்த பன்றியானது அந்த தரையை முற்றிலுமாக சேதப்படுத்தி விடும். ஏன்னா அதனுடைய இயற்கை குணாதிசயம். நீங்கள் காட்டு பன்றிகள் தான் இன்றைக்கி வந்து நாட்டு பன்றிகளை வளர்க்குறோம். பன்றிகள் மட்டும் இல்லை, அதாவது இன்றைக்கு வளர்க்கக்கூடிய கறவை மாடுகளாக இருந்தாலும் சரி, ஆடுகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் எல்லாம் காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகளை நாட்டு விலங்காக மாற்றி நமக்கேற்றாற்போல் தீவன முறைகளை மாற்றி நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி வளர்க்கும் பொழுது அதனுடைய இயற்கையான குணாதிசயம் என்றும் அழியாது. அப்படி பார்க்கும் பொழுது வெண்பன்றிகளுடைய அந்த மோப்பம் பிடித்து தோண்டுதல், தரையை தோண்டுதல் என்ற குணாதிசயம் மாறாது. அதுக்காக என்ன பண்ணணும், தரையை நம் ரொம்ப திடகாத்திரமாக போட வேண்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். இதுவும் நீங்கள் கவனிக்க வேண்டியது. சரி, கொட்டைகளை இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? கொட்டைகளில் நீங்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, குறிப்பாக தண்ணீர் வசதி அமைப்பு, குடிநீர் வசதி அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். குடிநீர் வசதி அமைப்பு என்பது தொட்டியில் தண்ணி வச்சு போடலாமா? நவீன முறையில் பொறுத்த வரைக்கும் அந்த கொட்டகையில் தானியங்கி தண்ணீர் அளிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் வாட்டர் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர். ஸோ இதை வந்து நீங்கள் ஏற்படுத்தலாம். எந்தெந்த பன்றிகளுக்கு எப்பொழுதெல்லாம் தண்ணி தேவையோ தானியங்கி தண்ணீர் அளிப்பான் என்று சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரில் வாயை வைக்கும் பொழுது இந்த பன்றிகளுக்கு ஏற்ற தண்ணீர் கிடைக்கும். இது ஒரு அமைப்பு. இல்லை அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்த முடியல அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பிரத்யோகமாக தொட்டியில் வச்சா என்ன பிரச்சனைனா அந்த பன்றிகள் அது மேலே ஏறி படுத்துரும், உயரமாகவும் வைக்க முடியாது. ஸோ தானியங்கி தண்ணீர் அளிப்பான் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் தான் சிறந்த முறை. தீவனத்தை எப்படி கொட்டகையில் நாம் கொடுக்க வேண்டும்? தீவனத்திற்கென்ற தனியாக ஒரு தொட்டி அமைப்பு ஏற்படுத்தி அதில் மட்டும் இட வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறையிலும் நம் கொட்டகையை என்ன முறையில் அமைக்கணும், எந்த மாதிரியான இடவசதி வேண்டும் என்பதை எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்.
1: நேயர்கள், இதுவரை நவீன முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாகம் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். வசந்தகுமார் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் சிவில் விமான போக்குவரத்து துறையைச் சார்ந்த 77 லட்சம் ஊழியர்களின் நலன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேற்காசிய பிரச்சினை காரணமாக விமான எரிபொருள் விலை 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதன் பாதிப்பிலிருந்து விமான நிறுவனங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் செலவினங்கள் துறையின் பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். 36 நாட்களுக்கு இந்த நிதியம் செயல்பாட்டில் இருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவினை வரவேற்றுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி 360,000 கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கை மனுவை வழங்கிய பின்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்ததாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

மதிவுமிக்க தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் இதற்கான அறிவிப்பினை இன்று வெளியிட்டார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு விஜயை சந்தித்து இந்த இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் நலனை கருதி செயற்கை உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானிடம் வலியுறுத்தியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்த போது இக்கோரிக்கையை விடுத்ததாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளும் கட்சி நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளையே கட்டுப்படுத்த முடியாத தமிழக அரசு மக்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் செயற்கை குழு தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அபினன் அனன்யா இணை தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 10-12, 11-5, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் ஆடம் வேலின் கேப்ரியலா ஆல்டனன் இணையை வென்றது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 8-21, 22-20, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வெங் ஹாங் யாங்கை வென்றார். நார்வே செஸ் போட்டியின் 8வது சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இதற்கான தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

பாசவர்களுக்கு நேச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் குக்கு நேர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். அதற்கான எண்கள் 9443363794. இந்த எனக்கு குரல் பதிவாகவும் அனுப்பலாம், குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம். நேர்களுக்கு விதிமுறைகள் தெரியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து பாடல்களை கேட்கணும். சரி, நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? முதல் பாடல் டவுன் ரேவதிக்காகத்தான் வர காத்திருக்கு. கோயில் காளை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரமட்டு மணி 10 நிமிடம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நேருப்பு பாடல்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வருது அப்படின்னா வெய்காலிப்பட்டி அருண்மூர்த்தி கலையரசி இவங்களுக்காக. இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் ராசாவின் மனசிலே.

இணைந்திருக்கிறோம் குக்கு நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணியின் திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நேர்களே, நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் எல்லாமே கேட்டு வச்சுருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் பாடல் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுப்ப வேண்டிய எண்கள் 9444336079. இந்த வாட்ஸ்அப் எண்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு செய்தும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, மேலப்பாளையத்திலிருந்து பேகம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. பாடல் என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னா, எங்க சின்ன ராசா திரைப்படத்திலேருந்து.

நேரம் மட்டுமணி 21 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நேர்கள் எல்லாருமே வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86458, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, தென்காசி மாவட்டம் லக்ஷ்மிபுரம் காவ்யா, முவிதா, சிவகாமி இவங்களுக்காக பாடல் வருது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர்லேருந்து அருள்ராஜ், சாய், பிரதீப் இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசை.

நேரம் மற்றும் 33 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேர்வு பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாளையங்கோட்டை என்ஜிஓ ஏகாலனிலிருந்து பூமாரியப்பன்.

ஒலிபரப்பில் இது குக்கு நேர் உப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நேர்கள் வாட்ஸ்அப் வழியாக பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்காங்க. யார் அப்படின்னா, பத்தல் மேடு கிருஷ்ணா ஹரிராம். இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புத்தம்புது பூவே.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது கொக்கு நேருறுப்பு பாடல்கள் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க மந்திதோப்பிலிருந்து ஆறுமுகசாமி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாசப்பறவைகள்.

1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் வெய்காலிப்பட்டி பிரதீபா, அவங்களுக்காக பாடல் வருது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், வடக்கன்குளம் பிரம்மநாயகம், கல்யாணகுமார், காளியப்பன், கந்தன், மணி, சுந்தரமணி, இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வருது ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து.

0: over China's Wang Hongyang 8-21, 22-20, 21-15. India also secured a mixed doubles victory as Rohan Kapoor and Ritwik Agarwal defeated Chinese Taipei's Yang Po Huan and Hu Lingfang. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 10,000 crore rupee ATF price stabilization fund to support Indian Airlines. Also gives nod to National Capital Region Planning Board for old trucks and buses replacement in Delhi NCR area. Expelled TMC MLA Ritubrata Banerjee appointed as leader of opposition in West Bengal and West Bengal Legislative Assembly. Congress leader D.K. Sivakumar sworn in as 25th Chief Minister of Karnataka. Dr. G. Parameshwar becomes Deputy Chief Minister, while 12 legislators also take oath as cabinet ministers. Massive fire in Malviya Nagar in Delhi claims 21 lives. And in badminton, India's Ayush Shetty enters second round of Indonesia Open Super 1000. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேளாண் துறையை வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் நலனுக்காக பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
4: மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு 6,000 ரூபா வருஷம் வருஷம் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரத்தை உருவாக்கி தருகிறார்கள். இன்னொரு வகையில் என்னென்னா, மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை வந்து மேம்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சந்தைகளை உருவாக்கி தராங்க. படிப்படியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு சந்தையானாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய சந்தையாளானாலும் சரி, இந்த சந்தைகளை முறைப்படுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையாக அரசாங்கம் செய்திருக்கிறது. பல இடங்களில் இந்த மண்டி சிஸ்டம்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் படிப்படியாக அந்த இடத்துல விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரிய பலன்கள் என்னவோ, அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வது அதற்கான வணிகத்தின் மூலமாக பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் கணிசமான கூட்டுறவு வங்கியின் வாயிலாகவும் சரி, தேசிய வங்கியின் வாயிலாகவும் சரி, ஏராளமான இந்த கடன்களை வந்து கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணுகிறார்கள்.
3: உரம் இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க.
4: அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, அதற்கான காப்பீட்டை வந்து உருவாக்கி தருகிறார்கள். அப்ப நீங்க வந்து பயிர் காப்பீடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுலேயும் கணிசமான அளவில் வந்து அரசாங்கத்தினுடைய மானியங்கள் இருக்கின்றன. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒருவேளை விவசாயம் நல்லபடியாக வளர்ந்து அவர்களால் லாபம் சம்பாதிக்க முடியும்னா, அதற்கான தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலையும் வழங்கி அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அதே மாதிரி விவசாயமே முடிந்து விட்டது என்றாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு தரக்கூடிய காப்பீட்டையும் உருவாக்கி தந்திருக்கிறார். அப்போது ஒரு 360 டிகிரிஸில் நாம் விவசாயத்தினுடைய அத்தனை கோணங்களிலும் என்ன விதமான நல்லது நடந்தால் அதற்கான ஒரு பலன் அவளுக்கு கிடைக்க வேண்டும். ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது வந்து போதுமான விலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கான ஒரு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் பல மழைகளை நாம் பல பகுதிகளில் நாம் பார்த்துவிட்டோம், பல பாதிப்புகளை பார்த்துவிட்டோம். அதையெல்லாமும் விவசாயிகளையும் கைதூக்கி விடுவதற்கும் மீட்பதற்கும் தேவையான ஒரு நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொடுத்து நாம் வந்து அவர்களை மீட்பெடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போது அவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம் வந்து உள்ளங்கையில் வைத்து தாங்க வேண்டியது அவசியம் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால் 6,000 ரூபா சப்போர்ட்டாகத்தான் நாம் பார்க்கணும். அதே சமயத்தில் அவர்கள் இயல்பாக தங்களுடைய நிலத்தில் வந்து என்ன விதமான பயிர்களை வைத்து என்ன விதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தர முடியும் என்பதையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நாம் தெரிந்து கொள்ளலாம்.
3: நிச்சயமா சார், உழவு, தொழில், டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய திட்டங்களை வந்து அரசு வந்து செயல்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கம் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்க சார்.
4: சுகாதாரம்னு வரும்போது நான் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியது ஒன்று வந்து உஜ்வாலா திட்டம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராமப்புற பெண்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுக்கறதுங்கிறது சுகாதாரம் ரொம்ப முக்கியம். மரத்தினால் எரிச்சு செய்யக்கூடிய புகை என்பது ஒரு பெரிய பாதிப்பு. அப்போது அதை வந்து எப்படி நம்ம மீட்டெடுக்க முடியும் என்ற திட்டம் போது தான் இலவசமான கேஸ்களும் கொடுக்கறது அப்படிங்கிற திட்டங்கள் அங்கே ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக பெண் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான பகுதி. டாய்லெட் கட்டி கொடுக்கறது, இது வந்து தேசிய அளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக இன்னைக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது வந்து ஒரு பெரிய சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றன, தேவையான வசதிகள் வந்திருக்கின்றன,

அதுவும் பெண்களுக்கான வசதிகள் வந்திருக்கின்றன என்பது ரொம்ப முக்கியமானது. இது ஆரோக்கியத்தினுடைய இன்னொரு அம்சம், பெண்களுக்கான கல்வி. கல்வியில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவளுக்கு தேவையான சானிட்டரி பேட்ஸ்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன வசதிகள் எல்லாம் நீங்கள் பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த பள்ளிகளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கல்விக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அவங்களுடைய சுகாதாரத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க, உணவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுடைய மேற்கல்வி படிக்க போகிறாங்க, சொந்தமாக அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதற்கான நிதியுதவிகளையும் வந்து வங்கிகளின் வாயிலாக இன்னைக்கு கடன்கள் கிடைத்து அவங்களை வந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது வந்து சேமிப்பு. இப்ப குறிப்பா அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்பு தான் இன்னைக்கு ரொம்ப வலுவாக இன்னைக்கு உருவாக்கி. தாய்சேய் நலம் என்பது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. அதுல வந்து நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாக இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி வரும். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார

0: பெண் குழந்தைகள் இறப்பு விகிதமே வந்து குறைவாக இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம். 1000 ஆண் குழந்தைகளுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் என்ற விவரம் எல்லாம் பார்க்கும்போது 12 ஆண்டுகளில் இந்த புள்ளி விவரங்கள் அவ்வளவு மகத்தான ஒரு சாதனையை தெரிவிக்கின்றன. நாம் கணிசமாக பெண் குழந்தைகளின் இறப்பை நாம் வந்து தடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆணுக்கு பெண் இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இந்தியாவில் எண்ணற்ற புதிய மருத்துவமனைகளை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள் சிறந்த உயர்தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதற்கான மருத்துவமனைகளை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறது.
1: மக்கள் மருந்தகம் அந்த மாதிரி விஷயம்
0: அது வந்து இன்னொரு கம்ப்ளீட்டான ஒரு புரட்சிகரமான திட்டம் அரசாங்கத்தினுடைய. நீங்க சரியா சொன்னீங்க. என்னன்னா முழுசா வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த ஒரு துறையை வந்து மக்கள் மருந்தகங்கள் அப்படியே திறந்து விட்டன. அதாவது ஜெனரிக் மருந்துகள் என்பதை பற்றி இருந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தை மக்கள் மனத்திலிருந்து முழுசாக நீக்கியவை வந்து மக்கள் மருந்தகங்கள் தான். இதே மருந்து தான், அதே விதமான காம்பவுண்டு தான், அதே விதமான ஒரு வீரியமுள்ள மருந்துகள் தான். ஆனால் நீங்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கும், மிக அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் ஜெனரிக் மெடிசனை பற்றி அதனால் வரை இருந்த தவறான அபிப்பிராயத்தையே முற்றிலுமாக அரசாங்கம் மாற்றி அமைத்தது. அதே சமயத்தில் இந்த மாதிரி இதர மருத்துவ முறைகள் ஆயுஷ் மருத்துவமனைகள் வாயிலாக நீங்கள் வந்து உள்நாட்டு மருந்துகளை எல்லாவற்றையும் பயன்படுத்துவதற்கும் அந்த மருத்துவர்களை ஊக்குவிப்பதற்கும் அவர்களுடைய மருத்துவ பிராக்டிஸை வந்து அக்செப்ட் பண்ணுவதற்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு இந்த 12 ஆண்டுகளில் தான் பெருமளவு ஏற்பட்டது. அப்போ நீங்கள் என்ன ஆச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் சர்வதேச யோகா தினம் மாதிரியான ஒரு தினத்துக்கெல்லாம் நம்ம வந்து யோகாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அங்கீகாரம்
1: சிறந்த வாழ்வியல் முறையாக நமக்கு
0: ஜூன் 21ங்கிறது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு நாளாகவே இன்றைக்கு வந்து எல்லா நாடுகளிலும் வந்து கடைபிடிக்கப்படுது, கொண்டாடப்படுகிறது. அப்போது நம்முடைய உள்நாட்டினுள் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான அறிவையும் நவீன மருத்துவத்தையும் இவை அத்தனையுமே ஒருங்கிணைத்து நம்முடைய மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் வந்து பல இடங்களில் இப்போ போன பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா மூலிகைகள் வளர்ப்பது என்பதோ அல்லது வந்து மருத்துவ மூலிகைகள் பயன்படுத்துவது என்பதை நம்ம வந்து அதிகமாக ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கோம். அப்போ நம்முடைய இண்டிஜினியஸ் மெடிசனையும் அதே மாதிரி வெஸ்டர்ன் மெடிசனையும் ரெண்டுத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம், அதையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம். பல மருத்துவமனைகளில் அதற்கான ஒரு இண்டிஜினியஸ் மருத்துவத்துக்கான பிரிவுகளை உருவாக்கி தருகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு திறந்த மனதோடு நாம் வந்து எப்படி கட்டமைப்பை மேம்படுத்துகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு உரிய ஒரு பலனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். பெண்கள், குழந்தைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சுகாதாரம், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ வசதிகள், இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்து தான் இன்னைக்கு நாம எல்லாம் செஞ்சிருக்கோம்.
1: இன்னைக்கு மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டமும் வந்திருக்கீங்க சார்.
0: கிண்டியில் மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு மருத்துவமனை, தங்குமிடங்கள், இவை எல்லாவற்றையுமே நம்ம வந்து கவனம் எடுத்து நம்ம செய்கிறோம். அப்போது இது வந்து ஒவ்வொரு செக்டராக நாம் பார்த்து செய்கிறோம். குறிப்பாக மீனவர்களா, சரி ரைட்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியினரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சிறுவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய முதியோர், இவங்க எல்லாரையும் எப்படி ஒருங்கிணைக்க முடியும், எந்த திட்டத்தின் வாயிலாக இவர்களுக்கு பயனை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றெல்லாம் வந்து மிக விரிவான ஒரு திட்டம் அல்லது திட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் இது எல்லாவற்றையும் நாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறோம். அப்போது என்ன நடக்குதுன்னா நாம் இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோமா, ரைட்டு, இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு, இது எந்த ஒரு துறையினுடைய ஒரு கண்காணிப்பில் கீழே கொண்டு வர முடியும், அதனுக்கு என்ன விதமான வசதிகளை செய்ய முடியும், அதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படும், அதில் என்ன விதமான இலக்குகள் நிர்ணயிக்கப்படும். இப்போ இதில் முக்கியமான ஒரு அரசாங்கத்தினுடைய 12 ஆண்டு கால சாதனை என்று பேசும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்றால் இலக்குகளை நோக்கிய முன்னேற்றம் என்பது தான் மிக முக்கியம். அதாவது ஒவ்வொன்று ஒவ்வொரு இலக்கு, நான் இன்றைக்கு 1-2 கோடி பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன், சேர்த்து விட்டேனா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சேர்த்து விட்டேன், அந்த 2 கோடி அடுத்ததாக 4 கோடி ஆக்குவேன், 4 கோடி 8 கோடியாக ஆக்குவேன். அப்போது எனக்கான அந்த தேவை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அது இலக்குகளை நிர்ணயித்து அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ என்ன நமக்கு தெரியுதுன்னா பயனாளிகள் கண்ணெதில் தெரிகிறாள். யார் பயனாளிகளே என்றே தெரியாமல் அவர்கள் வந்து உண்மையாக அந்த பயனை அடைந்தார்களா என்றே தெரியாமல் இருந்த சூழ்நிலை என்பது மாறி இலக்குகளை நிர்ணயித்து இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தி அந்த குறிப்பிட்ட இலக்குகளை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அடைந்து நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கோம். அரசாங்கத்தினுடைய இந்த 12 ஆண்டு கால பயணம் என்பது மிகப்பெரிய இலக்குகளை கூட சிறு சிறு இலக்குகளாக பிரித்து கொண்டு அந்த இலக்குகளை அடைவதற்கான ஒரு முயற்சியில் அரசாங்கம் வெற்றி பெற்று கொண்டே வருகிறது. அதனால் அந்த பயன் வந்து பகுதி பகுதியாக போய் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா சார், பெண்களுக்கான நாட்டு மக்களுக்கான நலனுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அரசு, அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
0: ஏன்னா
1: பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படின்ற ஒரு சிறப்பான இயக்கம் வந்து முன்னெடுக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வந்து போகிறாங்க. அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் அரசு எடுத்திருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க?

0: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய ஒரு இலக்கு தலைப்பு எல்லாமே. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலையும் ஒரே விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருந்ததில்லை. என்னன்னா, எல்லா இடத்துலையும் இங்கே விதவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. சில இடங்களில் குறிப்பாக தென்னகம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சது, ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்ச்சி அடைந்ததுனால நம்ம பெண் குழந்தைகளை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் நம்ம பெண் குழந்தைகளோடு வைத்திருக்கிறோம். ஆனால் பல வட மாநிலங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய மாற்றத்தை நாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துலலாம் தேவைப்படக்கூடிய அடிப்படையான ஒரு பண்பு என்னென்னா, நம்ம வந்து அந்த இடத்துல பெண் குழந்தைகளை காக்க வேண்டும், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய சிரமங்களை நாம் தீர்க்க வேண்டும், குறிப்பாக பிறப்பிலிருந்து ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான பாதிப்புகளை சரி பண்ணி பின்னாடி அவர்களை படிக்கவும் வைப்போம். அந்த படிக்கவும் வைப்பது என்பது தான் மிக முக்கியமானது. அந்த படிக்க வைக்கக்கூடிய இடத்துல தான் அரசாங்கம் பெரிய அளவில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறது. பெண் கல்வி என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமான அம்சம். நாளைய தலைமுறை பெண்களில் பல பேர் வந்து முன்னாடி காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வகுப்புக்கே போகாதவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதியாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பாவது கண்டிப்பாக படித்திருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து கல்லூரிக்காவது அவங்க போயிருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஒரு கல்வி தரத்தினை சராசரியாகவே முன்னேற்றி கொண்டிருக்கிறார். அதாவது பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மாநிலமும் வேறுபட்ட ஒரு எண்ணிக்கையை காண்பித்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலக்குகள் எப்படி இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் அவங்க வந்து மிடில் ஸ்கூலை தொட்டிருக்கணும், பல மாநிலங்களில் இன்னும் மிடில் ஸ்கூலே தொடலை, பல மாநிலங்கள் ஹையர் செகண்டரியே தொடலை, இவங்க எல்லாருடைய எண்ணிக்கையும் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். இப்போ நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் புள்ளியோரெலாம் படித்த போதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் வட மாநிலங்கள்லாம் பெண் கல்வியில் கிட்டத்தட்ட 68% அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறோம். அதாவது கல்லூரி வரைக்கும் போகக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை, இது தேசிய புள்ளிவரங்கள். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். அப்படின்னா நம்ம படிப்படியாக அவருடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவருடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதெல்லாம் பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு எதிர்காலத்துக்கு செய்யப்படக்கூடிய முதலீடாகத்தான் நம்ம பார்க்கணும்.
1: மாற்று எரிபொருளுக்கான முக்கியத்துவத்தை வந்து அரசு வந்து கொடுத்துட்டு வராங்க. தற்காலத்துக்கு வந்து மாற்று எரிபொருளை பயன்படுத்துங்க அப்படின்னு ஊக்கமும் கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய இடத்துல இப்போ இந்த சூரிய சக்தி பயன்பாடு அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம்.
0: மிக அவசியமான தேவை, காலத்திற்கான தேவை, சர்வதேச பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொள்ளும் போதும் இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னென்னா சர்வதேச அளவில் இன்றைக்கி வந்து நம்ம பருவநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. நதிகள் அழிகின்றன, கடல்கள் வந்து வற்றி வருகின்றன, இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல். அது வந்து இயற்கையான சிக்கல். இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க செயற்கையான சிக்கல் என்னென்னா, இந்த ஹோர்மூஸ் நீரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. இந்த ஹோர்மூஸ் சூழ்நிலை இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் என்று தெரியவில்லை. அதனால் நம்முடைய எண்ணெய் பயன்பாட்டை வந்து பெருமளவு குறைத்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார். இப்போ தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இதர எரிபொருள் ஆற்றல்கள், சூரிய மின்சாரமாகட்டும், குறிப்பாக நம்ம தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய நீர் மின்சாரமாகட்டும், காற்றாலை மின்சாரமாகட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்து கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். இப்போ நீங்கள் குறிப்பாக நீங்கள் ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய வாகனங்கள்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும், எத்தனாலேயே முழுசாக இயங்கக்கூடிய வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே அடுத்த ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃப்ளெக்ஸி என்ஜின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளெக்ஸி என்ஜின் என்னென்னா, அது பெட்ரோல் டீசல்லையும் இயங்கும், இல்லைனா நீங்கள் வந்து எத்தனாலையும் இயங்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் அந்த மாதிரியான வெகு சில நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான வாகனங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அது மாதிரி வாகனங்களை தயாரிக்க வேண்டும். இந்த ஃப்ளெக்ஸி ஃபியூவலில் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்துவிட்டால் நீங்கள் 100% எத்தனாலில் கூட நம்மளால் வந்து வாகனங்களை இயக்க முடியும் என்பதெல்லாம் வரும்பொழுது நாம் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வு. சில விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, நம்மளை வந்து ஒரு சில விஷயங்கள் புஷ் பண்ணது.
1: இக்கட்டான தருணம் வரும்போது அடுத்த முடிவை நம்ம பார்க்கணும்.
0: எப்படி கொரோனா காலத்தில் நமக்கு டிஜிட்டல் உலகம் வந்து எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தனவோ, இப்போ இந்த ஹோர்மோஸ் நீரணையும் இந்த சர்வதேச சிக்கல்களும் எரிபொருள் ரீதியாக நம்ம வந்து முற்றிலுமான வேற ஒரு திசைக்கு நம்மை நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல புரட்சிகளை, பல மாற்றங்களை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்ட மாற்றமாகத்தான் இந்த எரிபொருள் சார்ந்த மாற்றம் வந்து இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.
1: நிச்சயமா சார், மத்திய அரசோட 12 ஆண்டுகால சாதனைகள், அதுலேயும் வந்து மக்கள் நலனுக்காக செய்யப்பட்டது, நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது, குறிப்பாக கட்டமைப்புக்காக செய்யப்பட்டது, இப்படி பல விஷயங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி மேடம்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.

இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் 9:30. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இலக்கிய சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? இன்று நாம் நனையப்போகும் சாரல் 2000 ஆண்டு பழமையான நம் தமிழ் நெஞ்சங்களின் காதல் சாரல். ஆம், சங்க இலக்கியமும் காதலும் என்ற தலைப்பில் சில உன்னதமான காதல் பக்கங்களை புரட்டி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இணைந்திருக்கிறோம் இலக்கிய சேனல் நிகழ்ச்சியோட. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். சங்க இலக்கியம் நம் வாழ்க்கையை அகம் புறம் என இரண்டாக பிரித்தது. இதில் வீரம், கொடை, ஆட்சி போன்றவற்றை புறம் என்றும், சொல்லிக்கொள்ள முடியாத அனுபவித்து மட்டுமே உணரக்கூடிய உன்னத காதலை அகமென்றும் போற்றியது.

காதலுக்கு தனி இலக்கணம் வகுத்து வாழ்ந்த ஒரே இனம் நம் தமிழினம் மட்டும்தான். காதலை வெறும் உணர்ச்சியாக மட்டும் பார்க்காமல் காதலின் வெவ்வேறு பரிமாணங்களை ஐந்து நிலங்களின் பின்னணியில் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது சங்க இலக்கியம்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது சங்க இலக்கியமும் காதலும். சங்க இலக்கிய

இலக்கியங்கள் மனித வாழ்வை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கின்றன. அதில் காதல் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. சங்க புலவர்கள் காதலை வெறும் உணர்வாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் இயல்பான பகுதியாக பார்த்திருக்கிறார்கள். அகப்பாடல்களில் தலைவன், தலைவி, தோழி, செவிலி போன்ற மாந்தர்கள் வழியாக காதலின் பல நிலைகள் சித்தரிக்கப்படுகின்றன. முதல் சந்திப்பு, மனம் கவர்தல், பிரிவு, காத்திருத்தல், மீண்டும் கூடுதல் என காதலின் ஒவ்வொரு பரிணாமமும் இயற்கையோடு இணைந்து வர்ணிக்கப்படுகிறது. சங்க இலக்கியம் கூறும் காதல் உடலழகை தாண்டி மனங்களின் இணைவு. அதனால்தான் 2000 ஆண்டுகளை கடந்தும் அவை இன்றும் நம் மனதை தொடுகின்றன.

ரசித்து கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சங்க இலக்கியம் காதலை 5 நிலங்களோடு தொடர்பு படுத்துகிறது. குறிஞ்சியில் காதலர் கூடுதலையும், முல்லையில் காத்திருத்தலையும், மருதத்தில் ஊடலையும், நெய்தலில் பிரிவையும், பாலையில் துன்பமான பயணத்தையும் பிரித்து வகுத்திருக்கிறது. இயற்கையும் மனித உணர்வு

பண்புகளும் ஒன்றாக பின்னி பிணைந்திருப்பதை இந்த திணை அமைப்பு வெளிப்படுத்துகிறது. இன்றைய உலகில் காதலை பற்றி பல கோணங்களில் பேசினாலும் சங்கப்புலவர்கள் அதை இயற்கையின் மொழியில் பாடியிருக்கிறார்கள். இதுவே சங்க இலக்கிய காதலின் தனிச்சிறப்பு.

இலக்கியச் சரல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இன்றைய இலக்கியச் சரல் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது சங்க இலக்கியமும் காதலும் எனும் தலைப்பில். சங்க பாடல்களில் தோழி மிக முக்கியமான கதாபாத்திரம். காதலர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுபவளாக அவள் விளங்குகிறாள். தலைவியின் உணர்வுகளை தலைவனிடம் எடுத்துச் சொல்லுது.

காதல் நெறிப்படுத்தல், குடும்பத்தினரின் எண்ணங்களை சமாளித்தல் போன்ற பணிகளை தோழி செய்கிறாள். இன்றைய நண்பர்களின் உறவுக்கு முன்னோடியாக சங்க இலக்கிய தோழி திகழ்கிறாள். உண்மையான நட்பு காதலை விட உயர்வாக வழிநடத்த வேண்டும் என்பதை சங்க பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். சங்க இலக்கியத்தில் காதலில் கூடுதலுக்கு இணையாக பிரிவும் முக்கியமான இடம் பெறுகிறது. தலைவன் பொருள் தேடி அல்லது கடமைக்காக பிரிந்து செல்லும் போது தலைவி அனுபவிக்கும் மனவேதனையை சங்க பாடல்கள் மிக அழகாக விவரிக்கின்றன.

கடல் அலைகள், மாலை நேரம், பறவைகளின் குரல், வறண்ட பாலைவனம் போன்ற இயற்கை காட்சிகள் பிரிவின் துயரத்தை வெளிப்படுத்துகின்றன. இவ்வாறு மனித மனத்தின் நுண்ணிய உணர்வுகளை பதிவு செய்ததாலேயே சங்க இலக்கியம் உலக இலக்கியங்களில் தனித்துவம் பெறுகிறது. இன்றைய இலக்கியச்சாரலில் சங்க காதலின் பல சிறப்புகளை பார்த்தோம். அதில் இன்னும் மீதமிருக்கும் சில சிறப்புகளை பார்ப்போம். காதல் இயற்கையோடு இணைக்கப்படுகிறது சங்க இலக்கியத்தில். பெண்ணின் மன உணர்வுகளுக்கு உயர்ந்த மதிப்பு அளிக்கப்படுகிறது. ஒழுக்கமும் மரியாதையும் பேணப்படுகிறது. செவிலியும் தோழியும் சமூக பொறுப்பை ஏற்கின்றார்கள். காதல் வாழ்க்கையின் உயர்ந்த உணர்வாக கருதப்படுகிறது.

சங்க இலக்கியம் கூறக்கூடிய காதல் உணர்வுக்கும் பண்பாட்டுக்கும் இடையிலான பாலம். அதனால்தான் இன்று வரை அதன் மனம் குன்றாமல் வீசுகிறது. நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி.

0: நெஞ்சில் நிறைந்த நேயர்களுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் சுகமான ராகங்களில் நேயர்கள் அழைக்கலாம். இந்த எண்களில் 0462-2256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 2561-1333. சுகமான ராகங்களில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நேயர்களுக்கு விதிமுறைகள் தெரியும் இல்லையா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 இடைவெளியில் வரணும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளாங்குல இருந்து பாபு. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் பாபு சார், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், வேலையெல்லாம் முடிஞ்சு ஓய்வுல இருக்கேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி. நீ நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: சார், சேரன் பாண்டியன் படத்துல இருந்து செல்லத்தங்கம் என்ற செல்லத்தங்கம் ஏன் கண் மெக்கா அலங்குது
0: பாடல் கொடுத்துடலாமா?
1: நன்றி
0: நன்றி.

0: மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்,
1: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆறுமுகப்பட்டி சாமுவேல்.
0: ஆறுமுகப்பட்டி சாமுவேல்.
1: சாமுவேல் பூத்தோட காவல்கள்
0: உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம் ஐயா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: உங்களுக்கு ரொம்ப நன்றியா. நான் இன்னைக்கு முதல்ல பேசுறேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க,
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி,
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
1: சரிங்க, சரிங்க.

0: இரவின் இனிமையை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பான உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை விஜயகர்ஷகுளம் எம் பாண்டியன் சார்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: ரொம்ப நல்லா இருக்கிறோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: இந்த சுகமான ராகங்கள்ல முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, ஆறாரோ ஆரியரோ அப்படிங்கிற இல்லை என் கண்ணுக்கு ஒரு நிலவா அப்படிங்கிற பாட்டு வேணும் சார்.
0: உங்களுக்காக இந்த பாடலை கொடுத்துடலாம் சார். உங்களை மாதிரியான நேர்களுக்காகத்தான் மூத்த நேர்கள் நிறைய பேர் வழி விட்டுட்டு இருக்காங்க.
1: நன்றி, நன்றி சார்,
0: நன்றி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இணைப்பில் வரணும்னு நேயர்களுக்கு நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம். அதை எல்லாருமே தொடர்ச்சியாக பின்பற்றுறதுனால புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது.
1: கண்டிப்பாக, நன்றி சார்.
0: நன்றி, நன்றி சார், நன்றி. உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில்.
1: நன்றி சார்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. சுகமான ராகங்களில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஆரையார் வந்து இந்திர.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. சுகமான ராகங்களில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க ஊர் பேரை தெளிவா சொல்லுங்களேன். என்ன பாடல் கேட்க இருக்கீங்க இந்திரா மேடம்?
1: பொன்மன
0: செல்வன் படத்துல இருந்து. சரிங்கம்மா, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: நேரம் 10:25. இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களின் விருப்ப தெரிவாக இது சுகமான ராகங்கள். தொலைபேசி வழியாக நேயர்கள் பாடல்களை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. அதே வகையில் நீங்களும் பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்கலாம். இந்த எண்களில் 0462-256-1132 மற்றும் ஒரு இலக்கம் 256-1133. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்க இணையும் அன்பான நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: சார், நான் புதுக்குடி காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து பாபு பேசுறேன் சார்.
0: புதுக்குடியில இருந்து பாபு பேசுறீங்க?
1: ஆமா சார்.
0: பாபு சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க
1: சார்? எனக்கு 2:1 இந்த படத்துல இருந்து சங்கீத பூ மலை என்ற பாட்டு சார்.
0: உங்களுக்காக இந்த பாடலை கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பா சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: சரி சார்.

0: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சுகமான ராகங்களில் இணைய வரும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: இதயத்தை வருடி கொண்டிருக்கும் இந்த இதமான ராத்திரி வேளையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிய அருமையாக பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் மணிமுத்தாறு கணேசர் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம், ராத்திரி வணக்கம், இரவு வணக்கம் ஆயிருச்சு. சிந்து குதிரை நலமா இருக்கிறேன் சார், நலமா இருக்கிறேன். முருகன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க சார்?
1: பூம்பாறையில் பொட்டு வைத்த பூங்குருவி என்ற பாடல் சார்.
0: உங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகள்ல. நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: என்றும் இனிமையானதுதான் இசையோடு சேர்ந்த இரவு. சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர் உற்பத்தி தெளிவாக பாடல்கள் பலம் வந்துட்டுருக்கு. அடுத்த வகையில் பாடலை கேட்கக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். நெல்லை பண்பலையில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைவதில் மகிழ்ச்சி சார்.
0: யார் பேசுகிறீங்க சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: சார், வீரன்லிருந்து தெரியவில்லை சார்.
0: நல்லமா இருக்கீங்களா சார்?
1: நல்லமா இருக்கு சார். நீங்கள் நல்லமா இருக்கீங்க சார்?
0: ரொம்ப நல்லமா இருக்கிறோம் சார். சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் உங்களுக்கு வேணும்
1: சார்? வேதம் படத்துல நிலவா இது ஒரு நலவா அந்த படம் சார்.
0: கக பாடல் கொடுத்துடலாம் சார். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி.

0: நேரம் 10:43 இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. தொலைபேசி வழியாக நேர்களுடைய விருப்ப பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவசுப்ரமணியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், நலமா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நாள் ட்ரை பண்றேன், நம்பர் கிடைக்கவே மாட்டேங்கு. ஸ்டேஷன் நம்பர் கிடைக்க மாட்டேங்கு. தான் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல கிடைச்சிருக்குது.
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கீங்க சார்?
1: மூன்றாம் திரை படத்துல இருந்து தன்னை கலைமானி.
0: உங்களுக்காக அந்த பாடல்
1: சார்,
0: உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம் சார்.
0: நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.

நேரம் 10:49. இந்த நிமிடத்தில் நிகழ்ச்சியில் இணையும் அன்பான நேயர் வருக, வணக்கம். இந்த நேயருக்காக ஒரு பாடல், இதோ காற்றலைகளில்.

0: நேரம் 10:54, சுகமான ராகங்களில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் யார் அப்படிங்கறத கேட்டுடலாமா? வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராதாபுரத்துல இருந்து மனோஜ் பேசுறேன்.
0: மனோஜ் சார், எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
0: திருமதி பழனிசாமி படத்துல அந்த பாத கொலுசு பாடல், இந்த பாட்டு
1: உங்களுக்காக இந்த பாடலை கொடுத்துடலாமா சார்?
0: கண்டிப்பாக.
1: நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: நன்றி, நன்றி.
1: நன்றி.
2: பாத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும்.

நேரம் 11 மணி. நேரலினை கேட்கலாம். நாளை நமது ஒலிபரப்பில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குவர் வி இசக்கிப்ரியா அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணியில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் முதலில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே தாமஸ் அவர்கள்.

நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேர நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் தொடர்ந்து திரையருவி. 9:02 ஆனந்த பூங்காற்று, நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவறிவிட்டோமா. 10:02 மனம் பெறுமதே நேர் உறுப்ப பாடல்கள். முற்பகல் 11:02 வெளிச்சம், சைல்டு லைன் 1098. 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே, உறவுகள் நிலைக்க நீங்கள் பின்பற்றும் ரகசியம் எது. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டம். 1:10 நலம் தானா, கீழாநிலையின் கணக்கில்லா பயன்கள். 1:55 நலம் தானா, வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள், வழங்குவோர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு, நேஷனல் பால் பவன். 3:02 குக்கு, மாலை 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1992 வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி. 7:00 திரை இசை. 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சீராஜா. 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு. 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் காரைக்கால் அம்மையார், பக்தி இலக்கியத்தின் முன்னோடி. 10:05 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியாக நேர்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கிட்டிருந்தது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

நேரம் 11:45. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது திரைகானம் முதல் பாடல், ஆசை முகம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை விவசாயி, நினைவில் நின்றவள், காவல்காரன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். மீனவ நண்பன், என்று போல் என்றும் வாழ்க ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் மீனவ நண்பன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

மீனவ நண்பன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். நேரம் 2:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சியில் அடுத்து இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

கொண்டு வள்ளுவனார் வாசுகி போல் வந்து வாழப் போகும் பாவை உண்டா சொல்லுங்க. இல்லறமே நல்லறமாய்க் கொண்டு வள்ளுவனார் வாசுகு போல் வந்து

சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை மீனவ நண்பன், என்று போல் என்றும் வாழ்க ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

நேரம் 3:38 40 நொடி. இனிய ராகம் நிகழ்ச்சியில் பண்டிட் நிகில் பானர்ஜி அவர்களின் சிதார் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

திருவல்லிக்கேணி பி வி திருமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருபரனே நீலகண்ட சிவன் பாடல் வராளி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீராகவேந்திரர் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.